நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 15 2026 ஜூலை திங்கள் 6 இன்று தித்திக்கும் திங்கட்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற

நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நடையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து உயிர்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல். அடக்கம் உடைமை என்ற 13வது அதிகாரத்திலிருந்து 122வது திருக்குறளை கேட்கலாம். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனின் ஊவுங்கு இல்லை உயிருக்கு. இதன் பொருள், அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை. மீண்டும் ஒருமுறை, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனின் ஊவுங்கு இல்லை உயிருக்கு. நேரம் காலை 5:53, 40 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இன்றைய நிகழ்ச்சி நேரில் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. போதை காட்டும் அழிவு பாதை, வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அவரைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். தேனில் அடங்கியுள்ள வேதிப்பொருட்கள், வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காட்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ, டான்சில் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பார்.

அவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள் 7:35 நகருளா 8:02-8:30 தகவல் தளம், 9 அரங்கிசை எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின் இடம்பெறும், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குரு பிரசாத் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். இன்று காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12 டெக் குரு. அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாட்டர். திருஞான சம்பந்தர் தேவாரம் அருணகிரிநாத திருப்புகழ். இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 எதிர்மணிவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்கள் பாட்டு இடம்பெறும். 4 நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, வசனம் சுஜாதா, திரைக்கதை வசனம் பாரதிராஜா. 5 பொன்மாலை பொழுது பெயர் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிறைவு. இன்று இரவு 7 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெலிஞ்சட். 9:30 சங்கீத வானிலை. 10 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11 நிகழ்ச்சி நேரில் 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:03-5 இரவு 9:11-5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10-11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியினர் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்போம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம் எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியை குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நேயர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியினரில் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலை குலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புதுப்புது வடிவங்களில் புதுப்புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மது புட்டிகளில்

0: மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புதுப்புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது கஞ்சா சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை பெரிய திரை நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப்பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப்பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் ஜூன் 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளிலிருந்து பெருமளவு போதைப்பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப்பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள் இளையோர் மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்து கொள்ளாத பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்து கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறழ் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேர்களே, இன்று மதியம் எஃப்எம் ரெயின்போவில் 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கந்தன் நாகராஜ் அவர்கள்.

நேரம் காலை 6:15 14 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம்.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜாலி ஆபிரகாம்.

நேர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். நேரம் காலை 6:15:15 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். ஆன்மீகத்தின் முதன்மை அடிப்படை பக்தி உணர்வில்தான் நிலைத்து நிற்கும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி எஸ் சையீத் அலி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 22 நாள் திங்கட்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் அவரைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

நிக்கிறத பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரி இருக்கு.

0: வெள்ளாடு வெள்ளாடு புடி வெள்ளாடு
1: கருத்தமுத்து தான்
0: வியாபாரி. இந்த ஆடு எவ்வளோ?
1: கருத்தமுத்து
0: அந்த
1: கருத்தமுத்து. ஐயோ, நம்ம பேசுறது அவர் காதிலே விட மாட்டேங்குதே. சரி, இன்னும் கிட்ட போய் கூவோம். கருத்தமுத்து,
0: இது பண்ணுட்டு போலாப்பா.
1: எப்பா கருத்தமுத்து?
0: ஓப்பா கருத்தமுத்து, வா வா வா வா.
1: என்னப்பா இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன்,
0: இன்னும் சந்தைக்கு வந்துக்கிறான்.
1: ஆமாப்பா, பலாப்பழம் வாங்கலான்னு வந்தேன். நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க?
0: கருத்தமுத்து, வெள்ளாடு வாங்க வந்த போன வார சந்தைக்கு.
1: எப்பா ஆட்டு குட்டி வாங்க வந்தியா? சரி, அதை சந்தோஷமா சொல்லாம எதுக்குப்பா சோகமா சொல்ற?
0: அட போப்பா கருத்தமுத்து, நேற்று நைட்டு மாமனாருக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாக போய் மாரடைப்பு வந்துருச்சுப்பா. ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு என் மச்சான் ஃபோன் பண்ணுறேன், அதான் சந்தைக்கு வந்தால் ஆட்டு குட்டி வாங்கிட்டு விளையாட வீட்டுக்கு போனோம்.
1: கருத்தமுத்து, போகிறது தான் போகிறேன், இந்த அவரக்காய் விற்கிது பேர், அதில் ஒரு கிலோ வாங்கிட்டு போப்பா.
0: கருத்தமுத்து, மாமனாரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்பா, நான் எதுக்கு அவரக்காய் வாங்கிட்டு போனேன்?
1: கருத்தமுத்து, அவரக்காயை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா, நீ சொன்ன இல்லையா, ரத்த நாளங்களில் அதிகப்படியாக கொழுப்பு சேர்ந்து அதனால் ரத்த அழுத்தம் அதிகமாகி இதய நோய் வருது அப்படின்னு.
0: ஆமாம்.
1: அதை எல்லாத்தையும் குணமாக்குற சக்தி அவரைக்காய்க்கு இருக்குப்பா.
0: ஓஹோ, என்னது குணமாக்குற சக்தி அவரைக்காய்க்கு இருக்குதா?
1: ஆமாம்ப்பா, அவரைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகுமா, இந்த இதய நோயால் பாதிப்புறது இல்லை அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுமாப்பா.
0: ஓ கருத்தமுத்து, நீ அவரைக்காய்னு சொன்னதாம்பா எனக்கு ஞாபகம் வருதா, நம்ம ஊர்ல அங்க வீட்டு வாசல்ல பந்தல்ல அவரக்காய் போட்டுருப்பாங்கப்பா, நம்ம தான் பாப்போமே.
1: கருத்தமுத்து, ஊர்ல அதிகமா கூரை வீடு தானே இருக்கும்.
0: ஆமா,
1: இந்த கூரை வீட்டு மேலே ஏத்தி விட்டுருவாங்கல்ல. கருத்தமுத்து, சின்ன வயசுல அந்த அவரக்காய் பூவை பார்த்தோம்னா,
0: ஆமா,
1: அப்படியே அந்த ஊதா பூ கலர்ல அப்படியே காய் அதுல இருந்து குத்து குத்தா காய்ச்சிருக்காது.
0: ஆமா,
1: அதை பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும்.
0: நம்ம வீட்லயே குழம்பு வைக்கும் போது மீன் குழம்புல சாம்பார்லாம் அந்த அவரக்காய் தான் போடுவாங்க, நல்லா இருக்கும்பா டேஸ்டா.
1: ஆமாப்பா, அதுக்கு பிறகு அந்த சின்ன சின்ன அவரை செடியும் வந்துச்சு, குத்து செடியா வந்துச்சு, இதெல்லாம் கூட நம்ம பயிர் பண்ணுவாங்க. இந்த அவரக்காயில உழவு சத்து இருக்குதான்ப்பா. கருத்தமுத்து, இந்த பலாப்பழத்தை நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன்.
0: சரி,
1: இந்த அவரக்காய ஒரு கிலோ வாங்கி வச்சுக்க, அப்படியே உடனே வாங்குப்பா.
0: வியாபாரியா, ஒரு கிலோ அவரக்காய் கொடுப்பா. இந்தப்பா இந்தப்பா பணத்தை வச்சுக்க, கொடுப்பா கொடுப்பா.
1: கருத்தமுத்து, வண்டியில் உட்காருப்பா.
0: சரி சரி,
1: நேராக உன் மாமனார் இருக்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகிறோம்.
0: சரி, ஆமாம்,
1: ரைட்டா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுமா?
0: வண்டியில்
1: உட்காந்துட்டியா?
0: வண்டி வண்டி ஓட்டுப்பா.
1: சரிப்பா சரிப்பா. ஒரு வழியா ஊருக்கு வெளியில வந்துட்டோம்.
0: ஆமாம். கருத்தமுத்து, நம்ம உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற அந்த அவரக்காயா நான் சாகுபடி செஞ்சேன், என்ன
1: தாராளமாக செய்யலாம்ப்பா. கருத்தமுத்து, நிறைய பேர் அவரக்காயை சாகுபடி செஞ்சு அது மூலயமா நல்ல வருமானம் பெறாங்க.
0: ஓ அப்படியா?
1: ஆமாப்பா, நீ கூட பண்ணலாம் கருத்தமுத்து.
0: அப்ப அவரக்காய் பயிரிடுவதற்கான அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி எனக்கு விவரமா சொல்லு கருத்தமுத்து. முதல்ல அந்த பருவத்தை பத்தி சொல்லு.
1: சித்திரை, ஆடி, ஆவணி, தை, மாசி, இந்த மாசம்லாம் அவரக்காய் சாகுபடிக்கு சிறந்த பருவம்ப்பா.
0: ஓஹோ,
1: இந்த காலத்துல பயிர் செய்யும் பொழுது நல்ல மகசூல் கிடைக்குதான். பொதுவாக அந்த செம்மண் நிலம் இருக்குல்ல, அவரக்காய் விளைச்சலுக்கு சிறந்த மண் வகையாம்ப்பா.
0: ஓஹோ கருத்தமுத்து, அப்போ என் தோட்டத்துலலாம் நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொல்லு.
1: ஆமாப்பா, ஓ மண் எல்லாம் செம்மண் தானே.
0: ஆமாம்,
1: சில இடம் மட்டும்தான் ஏற்பாடு மண்ணாக இருக்கு, அதனால நல்லா விளையும்ப்பா.
0: கருத்தமுத்து, நிலத்தை எப்படி தயார் செய்யணும், எப்படி உழணும், நீர் நிர்வாகம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு கருத்தமுத்து.
1: மண் நல்லா பொடியாகிற அளவுக்கு நிலத்தை உழவு செய்யணும்ப்பா.
0: ஓஹோ, பொடியாகணுமா?
1: ஆமாம்மா, கட்டி கட்டியாக இருந்துடக்கூடாது.
0: சரி சரி சரி.
1: அவரக்காயில் வந்து பல்வேறு வகைகள் இருக்கு.
0: ஓஹோ,
1: ஆனால் நாம் என்ன செய்யலாம்னா, ஒன்று குட்டை அவரை, அது வந்து குத்துச்செடி மாதிரி இருக்கும், அதை வளர்க்கலாம். அல்லனா பந்தல் அவரை, நம்ம கிராமத்துலலாம் போடுவாங்க இல்லையா, அந்த பந்தல் அவரையும் செய்யலாம்.
0: ஓஹோ,
1: பயிர் செய்கிற நிலத்தை நல்லா உழுது பாத்திகள் அமைச்சிக்கணும். ஏன்னா வந்து அந்த பாத்திகளில் வந்து குட்டை அவரை, அது 3 அடி உயரம் வரைக்கும் வளரும், நல்லா படர்ந்து இருக்கும். ஒரு செடியிலேயே வந்து 1 கிலோவுக்கு மேலே காய் பறிக்கலாம்.
0: ஓஹோ,
1: அந்த மாதிரி இருக்கும்பா. இந்த குட்டை அவரை பயிரிடும்போது பாத்திகளில் 2 அடி இடைவெளியில் 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு ரெண்டு ரெண்டு விதைகளாக நட்டு நாம் தண்ணி பாய்ச்சணும்பா.
0: ஓ, விதையாக தான் நடணுமா?
1: ஆமாம்ப்பா.

0: விதையை போட்டு தான் நம்ம அந்த செடியை கொண்டு வரணும். பந்தல் அவரை அப்படின்னா ஒரு அடி இடைவெளி இருந்தால் போதும், விதைகளை வந்து நம்ம நட்டு அதை பந்தலுக்கு கொண்டு போகணும். விதைகளை நட்ட பிறகு 4 நாளைக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும். அப்புறம் முக்கியமாக கவனிப்பா, அறுவடைக்கு முன்னாடி நாம் முதல்ல தண்ணி பாய்ச்சிட்டு தான் அறுவடை பண்ணணும். நம்ம காய் பறிக்க போகிறோம் அப்படின்னா அறுவடைக்கு முந்தின நாள் நம்ம தண்ணி பாய்ச்சணும். அறுவடைக்கு அடுத்த நாளும் தண்ணி பாய்ச்சணும். இப்படி நாம் செஞ்சோம்னா செடிகள் நல்லா ஊட்டமாக வளருதுப்பா. பூக்களும் நல்லா வளர்ந்து நல்லா அடர்த்தியாக நிறைய காய் இருக்கிற மாதிரி விளைச்சல் தருதுப்பா. இது போக மாசத்துக்கு ஒரு தடவை வேர்கள் பக்கத்தில் நாம் கொஞ்சம் தொழு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சணும். இது ஒரு முறையாக வச்சுக்கணும். அப்புறம் வேற என்ன கேட்குற?
1: கதமுத்த, கலை நிர்வாகம் பூச்சி நோய் ஏதாவது தாக்குமா அவரைக்காயா?
0: கலை நிர்வாகம் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: சரி,
0: கலைகளை நம்ம அடிக்கடி கை கலையாக எடுத்துக்கிறது நல்லது. கலை இருந்துச்சுன்னா வந்து செடியும் சரியாக வளராது, இந்த பூச்சி நோய் தாக்குதலும் வரும். கலை இல்லாமல் தர வந்து சுத்தமாக இருந்ததுன்னா மகசூலும் அதிகரிக்கும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் இல்லாமலும் இருக்கும். பந்தல் முறை சாகுபடிக்கு நம்ம பந்தல் அமைத்து கொடிகளை அதன் மேலே வந்து ஏற்றி பறவை விட்டு தான் நம்ம காய்க்க விடணும். நல்ல வெயில் ரொம்ப முக்கியம்ப்பா. இயற்கை பூச்சிக்கொல்லிகள் அதுதான் நம்ம பயன்படுத்துறது நல்லது. அதுவும் பூச்சி கீச்சி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா இயற்கை உரத்தை பயன்படுத்தினாவே நமக்கு நல்ல முறையில் மகசூல் கிடைக்கும்ப்பா. காய் ரொம்ப முத்தை விட்டுறக்கூடாது, காய் பதமாக இருக்கும் போதே நம்ம அறுவடை செஞ்சிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
1: அது ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது, முத்தியும் இருக்கக்கூடாது.
0: ஆமாம், நடுத்தரமாக காய் நல்லா இருக்கிற ஒரு பருவத்திலே நம்ம பறிச்சிடணும். சரியா?
1: சரி சரி. காதமுத்த, இது போக என்னென்ன நன்மைகளெல்லாம் இருக்குது?
0: வாரம் 2 முறை அவரை பிஞ்சு இருக்குல்லப்பா, பறித்து நம்மளை சமைச்சு சாப்பிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த பித்தம் குறையும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அவரை பிஞ்சில் வந்து தோர்ப்பு சோவை இருக்குது, இது ரத்தத்தை சுத்திகரிக்குதுப்பா. இது போக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க தினமும் அவரைக்காயை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த நீரிழிவு நோயால் உண்டாகக்கூடிய அந்த மயக்கம், தலை சுத்தல் இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாமா?
1: பரவாயில்லையா.
0: ஆமாம்ப்பா, அவரைக்காய் ரொம்ப நல்லதுப்பா, தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த அழுத்தம், இதய நோய், கொழுப்பு அடைச்சிக்கிச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா.
1: நல்லா ருசியாகவும் இருக்கும்.
0: ஆமாம்ப்பா, நல்லா ருசியாக இருக்கும். எல்லா சமையல்லையும் அதை பயன்படுத்தலாம்.
1: சரி,
0: கார குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், நீ சொன்ன மாதிரி மீன் குழம்புல கூட போடுவாங்க.
1: ஆமாம்,
0: அதனால் நம்ம தாராளமாக அவரை சாகுபடியே செய்யலாம். நீ பந்தல் அவரை வேணாலும் செஞ்சிக்க, இல்லை குட்டை அவரை வேணாலும் போட்டுக்க.
1: கதமுத, நான் பந்தல் அவரையே போட்டேன், நல்ல மகசூல் பெற்ற, நல்ல லாபம் கண்டுபிடிச்சேன். விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை பண்ணுறமா.
0: சரி கத்தமுத்த, ஆஸ்பத்திரி வந்துருச்சு.
1: ஆமாம்,
0: நான் உன்னை இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன்.
1: அப்படியே வந்து என் மாமனாரை பார்த்துட்டு தான் போயேன்ப்பா.
0: நீ உள்ள போ, நீ மாமனார்கிட்ட போயிட்டு
1: சரி
0: நீ எல்லாம் பேசிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு.
1: சரி,
0: கட்டாயம் வரேன் கத்தமுத்த.
1: சரி,
0: நீ முன்னே போப்பா.
1: சரிப்பா சரிப்பா,
0: போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் அவரைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை

0: அவைக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 ஆண்டு மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2 கட்டமாக வரும் 8 தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனேசுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3 கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடனுதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா இருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு ஒரு சில டைம் ரேட் இருக்கு, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை

0: இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனில் அடங்கியுள்ள வேதிப்பொருட்கள் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
4: தேன் என்பது சிக்கலான கரிம மற்றும் கனிம சேர்மங்களின் கலவையாகும். இதில்

0: சுமார் 200 வகையான வேதிப்பொருட்கள் உள்ளன. தேனின் முக்கிய வேதிப்பொருட்கள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுத்தியுள்ளன. ஒன்று, சர்க்கரைகள். 80% தேனில் சர்க்கரையில் உள்ளது. இதுவே தேனின் பெரும்பான்மையான பகுதியாகும். ஃபிரக்டோஸ் தேனுக்கு இயற்கையான இனிப்பை தருகிறது. குளுக்கோஸ் சுமார் 31% முதல் 35% வரை இருக்கும். மற்ற சர்க்கரைகள் மால்டோஸ், சுக்ரோஸ் மற்றும் மெலிட்டோஸ் போன்றவை குறைந்த அளவில் காணப்படுகின்றன. இரண்டாவதாக, நீர் 17% முதல் 20% வரை இருக்கும். கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட் என சொல்லப்படுகின்ற கரிம அமிலங்கள் 0.5% இருக்கின்றன. தேனுக்கு லேசான புளிப்பு சுவை தருவதுடன் கிருமிகள் வளராமல் தடுக்க உதவுகின்றன. குளுக்கானிக் அமிலம், மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம் மற்றும் அசிட்டிக் அமிலம் போன்ற அமிலங்கள் தேனில் நிறைந்து காணப்படுகின்றன. நொதிகள் மற்றும் புரதங்கள் 0.5% இருக்கின்றன. குளுக்கோஸ் ஆக்சிடோஸ் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடை உருவாக்கிறது. அமிலேசுகள் ஸ்டார்ச்சை உடைக்கும் நொதிகள் காணப்படுகின்றன. அமினோ அமிலங்கள் புரோலின் உள்ளிட்ட 18 மேற்பட்ட அமினோ அமிலங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக அமினோ அமிலங்கள் நம் உடலின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். பிற நுண்ணிய வேதிப்பொருட்கள் பாலிஃபினால்கள் மற்றும் ஃபிளாவனாய்டுகள் காணப்படுகின்றன. இவைகள் உடலின் வளர்ச்சியை மாற்றுவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். டெர்பின்கள், ஆல்டிஹைடுகள் மற்றும் எஸ்டர்கள் இவை தேனின் தனித்துவமான நறுமணத்தை தருகின்றன. மேலும் தேன் பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இவை முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இவற்றில் தேனினுடைய நீர்த்தன்மையை குறைப்பதற்கு அந்த தேனின் மீது தேனீக்கள் மேலே பறந்து கொண்டு ரெக்கையை அதிவேகமாக ஆட்டிக்கொண்டு பறக்கும். இதன் மூலம் தேனில் உள்ள நீர் துளிகள் வெளியேற்றப்பட்டு தேனானது திடநிலையை அடையவதற்கு உதவுகின்றன. தேன் இயற்கையிலேயே பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. அதில் ஒன்று, பாக்டீரியா எதிர்ப்பு, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. 2, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது, இம்யூனோ மாடுலேட்டரி ஃபங்க்ஷன். உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி பல்வேறுபட்ட நோய்கள் நம் உடம்பை தாக்காமல் இருப்பதற்கு இந்த தேன் பயன்படுகிறது. பதப்படுத்தப்படாத சுத்தமான தேன் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது. தேனீக்கள் விவசாய உற்பத்தி மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேன் மற்றும் மெழுகு உற்பத்தியை விட அவற்றின் மூலம் கிடைக்கும் மகரந்த சேர்க்கை பல மடங்கு அதிக பொருளாதார மதிப்பை உருவாக்குகிறது. இவ்வாறாக பல்வேறு வழிகளில் மனித குலத்தின் வளர்ச்சிக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் தேனீக்களின் பங்கு மிகவும் இன்றியமையானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதிலிருந்து நாம் அனைவரும் ஒரு ஆரோக்கியமான சிறப்பு வாய்ந்த சுற்றுச்சூழலை தேனீக்கள் அல்லாமல் மனிதராகிய நம்மால் உருவாக்க முடியாது என்பதுதான் நாம் தெரிந்து கொண்ட மறுக்க முடியாத உண்மை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனில் அடங்கியுள்ள வேதிப்பொருட்கள் வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். இன்று மதியம் 12 டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது சிந்தனை மலர். அடிசன் அவர்களின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம்.

வாழ்மையின் சின்னமல்ல, உயர்ந்த பண்பின் அறிகுறி. மீண்டும் ஒருமுறை, பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, உயர்ந்த பண்பின் அறிகுறி.

மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: நேரம் காலை 7:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் புதுவை புதுமையில். இனி கேட்கலாம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. பொதுவாக கொசுக்கள் பற்றி நம்ம பார்த்தோம்னா அதை சுல்லான்னு சொல்லுவாங்க, என்னமோ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனிதனோட வயதில் ரொம்ப மூத்தது. நம்ம மனித இனத்தை விட 40 லட்சம் வருஷம் முன்னாடியே இந்த உலகுக்கு வந்தது கொசு. அந்த கொசுக்கள் பற்றின அடிப்படையான செய்திகளை முதல்ல நேயர்களுக்கு சொல்லுங்கள், நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்குறேன்.
3: பொதுவாக வந்து நோய்கள் வந்து முதல்ல வந்து நம்ம வரையறுக்கணும் சார். நோய்கள் என்பது வந்து தனி மனிதனிடம் தோன்றும் நோய்கள் தவிர்த்து ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படும் பொழுது அது சமுதாயத்தில் பரவுகின்ற நேரத்தில் அதனுடைய நோயினுடைய தன்மை வேறு. கொள்ளை நோய் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பார்த்திங்கன்னா அந்த கொள்ளை நோயை கட்டுப்படுத்துறது பெரிய கடினமாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் அல்லது கம்யூனிகபிள் டிசீஸுங்கிற ஆங்கிலத்தில் சொல்கிறது 3 விதமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, நீர் மூலமாக பரவக்கூடியது கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது. அது காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்குது. பூச்சிகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தான் சிலது இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ விரிவாக பார்க்க போகின்றோம். 3 விதமாக பரவக்கூடிய நோய்கள் கம்யூனிகபிளாக சமுதாயத்தை பாதிக்கப்படும் போது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தினை ஏற்படுத்துகிறது.
2: அதாவது நோய் கடத்திகளாக இருக்கிறதுல வந்து கொசுக்கள் ஒரு பெரிய ரோல் எடுக்குது. நமக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய நோய்கள் வரத்துக்கும் கொசுக்கள் காரணமாக இருக்குது. நேரடியாக வந்து அந்த கொசுக்கள்கிட்டேருந்து நமக்கு நோய் வராட்டினாலும் கொசுக்கள் வந்து அந்த நோய் கிருமிகளை கடத்துது, அது மூலியமாக தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் வருது. கொசுக்களை பற்றின செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: கொசுக்கள் வந்து பூச்சி இனத்தை சார்ந்தது. இப்போ நம்முடைய முதுகெலும்பு இல்லாத விலங்குகளை வந்து பல பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிலிருந்து பல செல்கள் அடங்கிய விலங்குகளை வந்து பிரிக்கின்ற பொழுது கணுக்காளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதியில் வருகுது இந்த பூச்சி இனங்கள். இந்த பூச்சி இனங்களில் பார்த்திங்கன்னா ஆர்த்ரோபாட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கணுக்காளிகள் தான் ஆங்கிலத்தில் வந்து ஆர்த்ரோபாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கணுக்காளிகளில் பூச்சி இனம் என்பது ஒரு கிளாஸு, ஒரு பிரிவு. அந்த பிரிவின் கீழே தான் இந்த கொசுக்கள் வருகின்றன. இந்த கொசுக்களை மறுபடியும் வந்து பரிணாம பிரிவில் பார்த்தீங்கன்னா டிப்டீரான் என்று அழைக்கின்றோம். டிப்டீராங்கிறது 2 இறக்குகளை கொண்டதுன்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக பூச்சிகள் 4 இறக்கைகளை கொண்டது. ஆனால் இதற்கு வந்து 2 இறக்கைகள் மட்டுமே காணப்படுகின்றன. மீதி 2 இறக்கைகள் எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஹால்டர் என்று சொல்லக்கூடிய சுக்கானாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இது தகவமைப்புகளில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 2 இறக்கைகளை வைத்துக்கொண்டு, சுக்கான்களை வைத்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் அது வந்து வெற்றிகளாக கீழே இறங்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது.
2: ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஹெலிகாப்டர்
3: ஆகாயமானத்துக்கு ஓடுதலாம் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இங்கே தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கரியமலை வாயு வைத்து, ஏன்னா நம்ம வந்து ஆக்சிஜனை
2: சுவாசிக்கிறோம்,
3: வெளியிடுறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு கிரேடியண்ட்டை அது கண்டுபிடிக்கக்கூடிய உணர்கொம்புகள் காணப்படுகிறது.
2: சென்சாரே
3: இருக்கு, உணர்கொம்புகள் இருக்கு. அந்த உணர்கொம்புகள் மூலமாக இங்க ஒரு விலங்கோ அல்லது மனிதனோ இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டு அது கிடைமட்டமா, அதாவது வெட்டிக்கலாக உடனே இறங்கி தன்னுடைய உணவினை பெறக்கூடிய சக்தி வாய்ந்த
2: அகசிவப்பு கதிர்கள் உணரக்கூடிய ஒரு சக்தி கொசுவுக்கு உண்டு. சாதாரணமா எடுத்துக்காதீங்க,
3: உணர்கொம்புகள்னே பேருங்க. ஆண்டனானே ஆங்கிலத்துல சொல்றோம். ஆண் பெண் ரெண்டுக்குமே ஆண்டனா உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆண் கொசுக்கும் பெண் கொசுக்கும் வந்து சில வேறுபாடுகள் காணப்படும் அந்த ஆண்டனாவில். அது ப்ளூமோஸ் பைலோஸ்ன்னு சொல்லுவோம். சில அடர்த்தியாக இருக்கும் ஆண்களுக்கு, அடுத்து மீச மாதிரியே இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது ஆண் கொசுன்னு. ஆனால் கொசுக்களில் வந்து பெண் கொசுக்கள் மட்டுமே ரத்தத்தை குடிக்கும்.

0: ஆண் கொசுக்கள் ரத்தத்தை குடிக்கிறது கிடையாது.
1: அது சாறு உறிஞ்சி போச்சு,
0: அது வந்து சாறு. அதுக்கப்புறம் பூக்களில் இருக்கக்கூடிய வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழும். பெண் கொசு வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக வாழக்கூடிய
1: 40 நாள் வரைக்கும்
0: வாழும், கண்டிப்பாக வாழும். ஆண் கொசுக்கள் வந்து அவ்வளவு 15 நாள் அல்லது 20 நாட்களில் அது வந்து இறந்து விடுகிறது. அதனுடைய உணவு வந்து ரத்தம் கிடையாது.
1: அதே மாதிரி பெண் கொசுவுடைய கருவறையில ஆணுடைய விந்துக்களை வந்து சேகரிச்சு வைக்கக்கூடிய
0: ஒரு ஸ்பெர்மத்திகான். அதாவது இப்ப கொசுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தகவமைப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல வந்து பெரும் பிரிவுகள் பாத்தீங்கன்னா அதாவது அனாஃபிலின் வகை கொசுக்கள், குளிசின் வகை கொசுக்கள். இந்த கியூலெக்ஸ்ங்கிறது வந்து ஒரு வகையான கொசுக்கள், அனாஃபிலின்ங்கிறது ஒரு வகையான கொசுக்கள். இது வந்து குளிசிடேங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகையான அல்லது ஸ்பீஷிஸ் இனம், அது பேரினம்ங்கிறது அது ஜீனஸ்ன்னு பேருங்க. அது வந்து அனாஃபிலின், அனாஃபிலின்ங்கிறது பேரினம். பேரினம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பொதுவான பண்புகளை வைத்து பிரிக்கிறாங்க, அது ஜீனஸ். அதே மாதிரி இனம்ங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட பண்புகளை வைத்து பிரிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அனாஃபிலின்ங்கிறது ஒரு பெரிய பேரினம். அடுத்து கியூலெக்ஸ்ங்கிறது ஒரு பேரினம், மேன்சோனியாங்கிறது ஒரு பேரினம், அப்புறம் ஈடிஸ் வகை கொசுக்கள். இது இந்த நான்கு வகை கொசுக்களும் நம்முடைய தமிழகத்துல இருக்குங்க.
1: ஈடிஸ் வகை தான் டெங்கு.
0: ஆமா, ஈடிஸ் வகை தான் டெங்கு, சிக்குன்குனியா. இப்ப நம்ம வந்து மிக முக்கியமானது ஜிகா. இந்த ஜிகாவை பத்தி நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்ப பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து ஜிகா வைரஸ் வந்து இந்த கொசுக்கள் மூலமாக உள்ள செல்லுச்சுன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசெஃபாலிங்கிற கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி, குழந்தையினுடைய மிஸ்கேரேஜ் ஆகும், சில சமயத்துல வந்து அபார்ஷன் ஆயிடும். அப்படி குழந்தைகள் வந்து பிறக்கும் மாதிரி இருக்கிறதா ஒரு சிறு தலையோட குழந்தைகள் பார்த்துருப்பீங்க, அது பேர் மைக்ரோசெஃபாலின்ற பேர். அந்த மைக்ரோசெஃபாலி சிசுனுடைய பிரெயினை பாதிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு அந்த ஜிகா வைரஸ்.
1: ஆப்பிரிக்க கண்டங்கள்ல கொஞ்சம்
0: கேரளாவில் அவுட் பிரேக் ஆச்சு சில வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஜிகா வைரஸ் கேரளாவில் வந்து அவுட் பிரேக் ஆச்சுங்க. அது வந்து ஈடிஸ் வகை கொசுக்கள் தான். இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வகை கொசுக்களுமே நோய்களை பரப்புவதில்லை. ஒவ்வொரு பேரினத்திலையும் அனாஃபிலின் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு சில வகை இன கொசுக்கள் மட்டுமே மலேரியாவை பரப்புகிறது. அது சில வகை கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் மட்டுமே லிம்பாட்டிக் ஃபைலேரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய யானைக்காலை பரப்புகிறது. டெங்குங்கிறது பிரத்யோகமாக ஈடிஸ் வகை கொசுக்கள், ஈடிஸ் ஈஜிப்டி அண்ட் ஈடிஸ் அல்போபிக்டஸ்.
1: சார், இதுல எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப நோய் கடத்தியா மட்டும் இருக்குது, தனக்கு நோய் வராம பாத்துக்குது சார், அது எப்படி? இப்ப டெங்கு கிருமியே வந்து நம்மளை பாதிக்குது, ஆனா அந்த டெங்கு கிருமியை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கொசுவை வந்து அது ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது.
0: அது வந்துங்க இப்ப செல் லைன், இப்ப வைரஸ் வந்து அதாவது மல்டிபிளிகேஷன் எப்படி ஆகுதுன்னா, வைரஸ் என்பது ஒரு உயிரற்றதுன்னே சொல்றாங்க. வைரஸ் எப்படி வந்து வாழ்க்கையை நடத்துது அப்படின்னா, அதனுடைய சந்ததிகளை எப்படி விருத்தி பண்ணிக்குதுன்னு சொன்னா, அதாவது ஒரு செல்லு கூடல அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆனோம்னா அதனுடைய மரபு பொருட்களை மட்டுமே உள்ளே அனுப்பும். மரபு பொருட்கள்னா டிஎன்ஏ, டிஆக்சிரிபோனியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ. இந்த செல்கள் எல்லா கொசுக்கள்லையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வகை கொசுக்கள் மட்டுமே வைரஸை வந்து தன்னுடைய மரபு பொருள், அதனுடைய மரபு பொருட்களை உள்வாங்கி, அந்த மரபு பொருள் உள்வாங்கும் பொழுது என்னென்ன வேலை செய்யணுமோ அது இதனுடைய கட்டுப்பாடுக்கு வந்துடும். டெங்கு வைரஸ் வந்து இப்போ நம்மளுடைய செல்லுக்கு போயிடுதுன்னு வச்சுங்க, நம்ம மனிதனுடைய செல் எல்லாமே சூட்டபிள் ஆயிருக்கு. அதனால தான் மல்டி ஆர்கன் ஃபெயிலூர்லாம் வருது. ஆனா குறிப்பிட்ட வகை கொசுக்களுடைய செல்களில் ரத்தத்துல உள்ள போன பிறகு அந்த கொசுக்கள் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட வகை செல்ல போய் அட்டாச் பண்ணி உள்ள இருக்க மரபு பொருளை மட்டும் அனுப்பும். உள்ள பொருளை மரபு பொருள்னா எப்படி நம்ம ஹைஜாக் பண்றாங்களோ, நம்மளை வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம வந்துடுறோமோ, அதே மாதிரி வைரஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த செல் வந்துடும். அந்த செல் இவர் சொல்ற வேலையை செய்யும். அப்ப இவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு இது மாதிரி ஒரு சட்டை வேணும், மேலே ஒரு புரத உரை வேணும், அதை செஞ்சு கொடு அப்படின்னா செஞ்சு கொடுவோம். அப்போ ஒரு செல்லுக்குள்ள வந்து பல அதாவது வைரஸ்கள் உருவாகி அந்த செல்லையே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வெளியில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கொசுக்களுடைய உடம்புலயே வந்து அந்த இம்யூனிட்டிங்கிறது, அது வந்து எதிர்க்கக்கூடிய, அதுக்கு ஒண்ணுமே ஆகாத கூடிய ஒரு இயற்கையாகவே பெற்றிருக்கிறது.
1: தனக்கு ஒண்ணும் ஆகாத,
0: தனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அதுக்கு வந்து நம்ம விருந்தோம்பின்னு சொல்றோம். நம்மளுடைய டாபிக்கை வந்து மூணு விதத்துல பேசலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படிமையாலஜி. எப்படிமையாலஜினா கொள்ளை நோய் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ்னா, இப்ப நமக்கு வந்து ஒருத்தருக்கு சக்கரை வியாதினா பயப்பட போறதில்ல, அவர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தோம்னா. ஆனால் கொள்ளை நோய் என்பது ஒருவருக்கு வந்தால் இந்த மூன்று ஊடகங்கள் வழியாக, ஒன்னு நீர், இன்னொன்று காற்று, இன்னொன்று பூச்சிகள் மூலமாக பரவக்கூடியது அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து பெரிய சவாலாக இருக்கிறது. இப்ப பூச்சிகள்ங்கும் பொழுது அதுல வந்து சயின்ஸ் என்ன அப்படின்னா, அதனுடைய வாழ்நாள், அதனுடைய வாழ்நாள்னா முதல்ல எங்க முட்டையிடுதுன்னு தெரியுது. தினைக்கும் வந்து பெரிய சயின்ஸுங்க இது. சயின்ஸ் என்னன்னா ஹேபிட்டாட்னு பேரு. இப்ப முத முதல்ல நீங்க நினைச்சு பாருங்க, மலேரியாங்கிற நோய் வர்றதுக்கு காரணமே பேட் ஏர்னு பேரு. மாலானா பேர்னு, ஏரியானா ஏர். இவன் என்ன சொன்னா, நீர் தேங்கி இருக்கிற இடத்துல இருந்து வீசப்படுகின்ற காற்று மூலமாக அந்த ஜுரம் வந்துச்சு. அதனாலதான் இட்டாலியன் வேர்டு அது மலேரியாங்கிறது. மாலானா பேடு, ஏரியான்னா ஏறு. இந்த ஒரு கெட்ட காத்து ஏதோ தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சுவாசிக்கிறோம், அப்படி சுவாசிக்கும் பொழுது இந்த நோய் வந்துருதுன்னு நினைச்சோம். அதனாலதான் அதுக்கு பேரே மலேரியான்னு.

0: பெருஞ்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அந்த தேங்காய் இடத்துல ஏதோ வந்து ஒரு கொசு வந்து உற்பத்தி ஆகுது. அந்த கொசுவினுடைய வாழ்க்கை பருவத்திலிருந்து தான் நம்மளுடைய கட்டுப்பாடு நிகழ்வுகளே தொடர்ந்து நான் சொல்வேன். இப்ப வந்து அனாஃபிலின் வகை கொசுக்கள் எங்கே முதல்ல முட்டை போடுது, எங்கே உற்பத்தி ஆகும் இடங்கள் பார்க்கும்பொழுது நல்ல நீர்ல, இது ஒரு பெரிய மெசேஜ் நம்மளுடைய சமுதாயத்துக்கு போய் சேரணும். எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அசுத்தமான நீர்கள் எங்க இருக்கோ அங்க கொசுக்கள் இருக்கிறது.
1: அதுதான் சார், கொசு நிறைய இருக்கு,
0: ஆனா அதனால நமக்கு மலேரியா வர்றதில்ல,
1: அதனால டெங்குவும் வர்றதில்ல,
0: டெங்குவும் வர்றதில்ல. யானைக்கால் வருது, வெஸ்ட் நைல்னு ஒரு ஃபீவர் வந்து வந்துட்டு இருக்கு, அது சைலண்டா இருந்துட்டு இருக்கு. காகம் இருக்கு இல்லைங்க, காகம், காகத்துல இந்த வைரஸ் இருக்கு, அது ரிசர்வாயர். அதாவது இந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள்ல பெரும்பாலும் நிறைய வந்து விலங்குகள்ட்ட தான் இருக்கு. இப்ப பன்றினா பன்றியில வந்து மூளை காய்ச்சலுக்கு வேண்டிய வைரஸ் அது வச்சிருக்கு, ஆனா அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. பட் மூளை காய்ச்சல், ஜப்பானிய மூளை காய்ச்சல் நம்ம குழந்தைகளை பாதிக்குது, அது 15 வயசு வரைக்கும் இருந்து இப்ப நமக்கே வருது, ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம. இப்ப இதுல எங்க இதனுடைய ரிசர்வாயர், எங்க அந்த வைரஸ்கள் எங்க தேங்கி கிடக்குறது எலிக்காய்ச்சல் பரவி கொண்டு
1: போடுறான். நிறைய நோய்கள் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த வெக்டர் போன் டிசீசஸ் வந்து இந்தியான்னு பார்த்தோம்னா அது கேரளாவில்தான் அடிக்கடி நம்ம பத்திரிகைகளை பாக்குறோம். அதுக்கு காரணம்
0: கண்டூசிவ் என்வரன்மெண்ட். கண்டூசிவ் என்வரன்மெண்ட்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு மூணு காரணிகளை வந்து ரொம்ப விரிவா படிக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து நோய் பரவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது, அதுக்கு மூணு காரணிகள் இருக்கு. ஒன்னு வந்து ஏஜென்ட், ஏஜென்ட்ங்கிறது முகவர், அவர் வந்து யாருன்னா வைரஸா இருக்கலாம் அல்லது வந்து பாக்டீரியா இருக்கலாம். அந்த முகவர் யாருன்னு நீங்க முதல்ல அதை பத்தி படிக்கணும். அதுக்கு அடுத்து ஹோஸ்ட், விருந்தோம்பி, அந்த முகவருக்கு யார் இடம் கொடுக்குறா, சாப்பாடு யார் போடுறா, அவரு தங்குறதுக்கு யார் இடம் கொடுக்குறா, தங்கி இருக்கும்பொழுது இவங்க குடும்பம் ஆவறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் யார் கொடுக்குறா, இது வந்து விருந்தோம்பின் பேர். அந்த விருந்தோம்பி லிஸ்ட்ல வந்து நம்மளும் வரும்.
1: நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே

0: பி நட்டா தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை பண்டிகையை நடத்தினர்.

0: இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:15:11 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் டான்சில் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அடினோ டான்சிலைட்டிஸ், நம்ம காமனா எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்போம். அடினாய் சதா வளைஞ்சிருக்கு, டான்சில் சதா வளர்ந்துருக்கு, அதற்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸோட ரொம்ப ஒரு ஆன்சியஸான குவெஸ்டனாவே இது இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூஸ்வலா இந்த டான்சில் மற்றும் அடினாய் சதைங்கிறது ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, அதாவது எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு சதை. டான்சில்ங்கிறது பாத்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கு இருக்கும். இது வந்து டான்சில்ங்கிறது நம்மளுடைய வாய் பகுதியில் 2 பக்கத்திலும், அடிநாடுங்கிறது நாசியின் பின் பகுதியிலும் இருக்கும். இது யூஸ்வலா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு சாப்பிடுறோம் இல்லைன்னா வந்து நுகர்றோம், இந்த காத்திலேயோ இந்த சாப்பிடுற தண்ணியிலேயோ உணவிலேயோ தேவையில்லாத கிருமிகள், அது பாக்டீரியாவோ வைரஸோ இல்ல பாராசைட்ஸோ எந்த ஒரு கிருமிகள் இருந்தாலும் அது உள்ள போறப்ப டான்சில் சதையும் அடிநாய் சதையுமே அதை அந்த இடத்துல அது வந்து அதை உட்கொண்டு அதை ஃபைட் பண்ணி ஃபர்தரா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து

0: வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அதோட முக்கியமான ஃபங்க்ஷன். குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கும், நம்ம பெரியவங்க மாதிரி கிடையாது. சோ குழந்தைகளுக்கு அப்பதான் அவங்க புது புது இன்ஃபெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி நிறைய உருவாக்கப்படணும். சோ வந்து உருவாக்கப்படுறப்ப இந்த டான்சில் மற்றும் அடிநாய் சதைகள் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்சில் நிறைய கிருமிகள் போகும்போது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா என்னென்ன சிம்டம்கள் செய்யும் அப்படின்னா, தொண்டை வலி, முழுங்குவதில் சிரமம், உணவு உட்கொள்வதில் சிரமம், ஜுரம், அதுக்கப்புறம் காது வலி, கழுத்து பகுதியில் சதை வீக்கம் வர்றது, மூச்சு விடுவதில் சிரமம், மூக்கு அடைப்பு, வாயை திறந்துகிட்டு மூச்சு விடுறது, தூங்கும் போது குரட்டை மாதிரியான ஒரு சவுண்ட் வர்றது, அப்புறம் சில பேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது மந்தமாக கேட்குவது, காது கேளாமல் போவது, இது மாதிரி பல சிம்டம்கள் வரலாம். சோ இங்க வர்றவங்க எல்லாருக்குமே நம்ம சர்ஜரி தான் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது மருந்து மூலமா எப்படி சீர் செய்வது அப்படிங்கறத பாக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு தொந்தரவோட வராங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வருது, ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை வருது, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இதனால அந்த குழந்தையுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படுதா, ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுதா, இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணிட்டு அதோட சைஸ் என்ன, அப்புறம் வந்து அதோட என்ன தன்மையில இருக்கு, இதனால வேற ஏதாவது தோல்வியாதிகள் இல்ல கிட்னி ப்ராப்ளம் இல்ல அந்த மூட்டு ப்ராப்ளம் அதாவது வருதா, அடிக்கடி சீழ்பிடித்து அதை நம்ம அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி வருதா, அடிக்கடி நம்ம இதனால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் பண்றோம், ஐவி ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் கோர்ஸ்ங்கிறத முடிவு பண்ணுவோம். இதை நம்ம வீட்டு லெவல்ல எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போறப்ப மாஸ்க் அணிவிச்சுக்கலாம், சுத்தமா நல்லா காய்ச்சி வடிகட்டின நீர் அருந்துதல், அப்புறம் சுத்தம் இல்லாத இடத்துல உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடாம இருக்கிறது, நல்ல சத்து மிக்க உணவுகளை சாப்பிடுவது, இத போன்ற மெஷர்களை நம்ம மேற்கொள்ளலாம். அப்புறம் இரண்டு வேளை குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ண சொல்லி கொடுக்கணும், அப்புறம் எதை சாப்பிட்டாலும் நம்ம வாய் குப்பிளிச்சு துப்பணும் அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி வர்றதுலாம் நார்மல் தான், ஏன்னா அவங்க அப்பதான் ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பதான் வெளி உலகத்தை பார்ப்பாங்க, சோ அப்பதான் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு அதை என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதை பெருசா எடுத்துக்க கூடாது, இது வந்து அவங்களோட நார்மல் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் டைம் அதே இன்ஃபெக்ஷன் வர்றப்ப நம்ம உடம்புல அதற்கான ஆன்டிபயாடிஸ் இருக்கும், சோ அது வந்து சீரியஸா ஆகாம நம்ம உடம்பே அதை வந்து எதிர்த்து போராடி ரொம்ப சிவியர் ஆகாம பாத்துக்கும். இதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையான ஆன்டிபயாட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் கொடுப்போம். சப்போஸ் இந்த அடிநாடிட்டிஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நேசல் டிராப்ஸ் எல்லாம் கொடுப்போம். குழந்தைங்க இந்த மருத்துவத்துக்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. சப்போஸ் நான் சொன்ன இந்த தொந்தரவுகள்லாம் அதிகமா இருக்கு, அதனால டான்சில்ஸ் வந்து ரெக்கரண்டா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, அடிநாய்ட் சதையோட அளவு ரொம்ப பெருசா இருந்து அதனால வந்து நம்ம முக வடிவம் மாறப்படுது, நம்ம டென்டல் மால் அலைன்மெண்ட் பல்லெல்லாம் மாறி மாறி அமையற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் காது பிரச்சனைகள்லாம் வருது, காதுல வந்து தண்ணி கோக்குது. சோ இது மாதிரி ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்வோம். அது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்வலா முழு மயக்க மருந்து கொடுத்து, ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து அடினோ டான்சிலெக்டமி அப்படிங்கிற சர்ஜரி பண்ணுவோம். இது வந்து நிறைய டெக்னிக்ஸ் மூலமா பண்ணலாம், கன்வென்ஷனல், கோஅபிலேஷன், லேசர் அசிஸ்டட், மைக்ரோடெபிரேட் அசிஸ்டட், இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் மூலமா நம்ம வந்து இந்த அடினோ டான்சில் சதையை வந்து அகற்றிடலாம். திரும்ப வருமா அப்படின்னு கேட்டா, நம்ம முழுமையா அகற்றிட்டோம் அப்படின்னா அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் டான்சில் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேரம் காலை 7:30 9:00 வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னே? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னே? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டரை தான் தேடிக்கிட்டு போனேன், அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்த சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் 2 வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் 1 வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் 1 வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா, பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில்

0: ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்திங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேள், பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேள், பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை, மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சிடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வை? நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன், வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கலாம்.

நேரம் காலை 7:35. நான்கு நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர்புலா.

திருநெல்வேலி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம் திருநெல்வேலி ஆகும். இந்த மாவட்டம் 3876 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. திருநெல்வேலி அல்லது நெல்லை என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மாநகராட்சி ஆகும். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என சம்பந்தாரும், தன் பொருணை புனல் நாடு என செக்கிழாரும், பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி ஆகும்.

இவ்வூர் அல்லாவிற்கு பெயர் பெற்றது. திருநெல்வேலி மாநகரம் தன் பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. 2000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த நகரம் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் சில காலம் செயல்பட்டது. இங்குள்ள நெல்லையப்பர் காந்திமதி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 16ஆம் நூற்றாண்டு நூல் வேண்வன புராணம் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. வேணு என்னும் சொல் மூங்கிலை குறிக்கும். பண்டை காலத்தில் மூங்கில் காடாக விளங்கிய இந்த ஊர் மூங்கில் நெல்லால் பசியை போக்கிய காரணத்தால் இந்த ஊரை நெல்வேலி என பெயரிட்டு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சுபலட்சுமி, ஜி வி பிரகாஷ்குமார், தனுஷ் அறிவு ஆகியோர் இணைந்த குரலில். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அறிவு பாடல் வரிகளில் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் திருநெல்வேலி மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இறை என்பர் ஒருவர் நெல்லையப்பர் சுவாமிக்கு சமைத்து படைப்பதற்காக நெல்லை வெயிலில் காய வைத்துவிட்டு சென்றிருக்க

மழை பொழிய ஆரம்பித்துவிட்டது. பயந்தோடி வேகமாக வந்தவர் வியந்து போனார். இறைவன் அருளால் நெல்லை சுற்றி மழை பொழியாமல் வேலியிட்டார் போல் காணப்பட்டது. இவ்வாறு இறைவன் நெல்லுக்கு வேலியிட்டதால் திரு என்னும் அடைமொழியுடன் திருநெல்வேலி ஆனது. இந்த விளக்கத்தை நெல்லையப்பர் சுவாமி கோவிலிலும் காணலாம். 20 அக்டோபர் 1986 திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு புதிய தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 12 நவம்பர் 2019 திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு புதிய தென்காசி மாவட்டம் நிறுவ தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு தற்பொழுது தென்காசி தனி மாவட்டமாக உருவாகியது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர், நடிஷா தாமஸ் ஆகியோர் இணைந்த குரலில். விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் 2025 வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த

0: மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டென்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்.
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நகர் உலாவில் நாம் திருநெல்வேலி மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாமிரபரணி ஆறு ஆனது இவ்விரு நகரங்களுக்கிடையே ஓடுகின்றது. திருநெல்வேலி ஆனது ஆற்றின் மேற்கு புறமும் பாளையங்கோட்டை கிழக்கு புறமும் அமைந்துள்ளன. பாளையங்கோட்டை கல்வி நிலையங்களுக்கு பெயர் பெற்றது. இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை சிறையும் மிகவும் புகழ்பெற்றது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்குதான் அடைக்கப்பட்டு இருந்தனர். இம்மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதிகளையும் 1 மக்களவை தொகுதியையும் கொண்டுள்ளது. இது கிழக்கில் வங்காள விரிகுடா மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தையும், மேற்கில் கேரளத்தையும், வடக்கில் தென்காசி மாவட்டத்தையும், தெற்கில் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பதால் பல சிற்றூர்களுக்கும் சிற்றாறுகளும் பேராறுகளும் இங்கு உற்பத்தியாகி நீர்வளத்தை பெருக்கியுள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜான் ரோல்டன் இசையில் பிரதீப் குமார், சிவாங்கி ஆகியோர் இணைந்த குரலில், மோகன் ராஜன் பாடல் வரிகளில் 2024 ஆண்டு வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. ராமன் ஆராய்ச்சி மையத்தில் அசிஸ்டன்ட் வாய்ப்பு. பெங்களூரில் உள்ள மத்திய அரசின் ராமன் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி அசிஸ்டன்ட் 6, பர்சனல் செக்ரட்டரி 1 என மொத்தம் 7 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 18 முதல் 30. தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹250. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று 6/7/2026. மேலும் விவரங்களுக்கு rri.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் திருநெல்வேலி மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கு பொதியமலையில் பேயாறு, உள்ளாறு, பாம்பாறு, களிரியாறு, சேர்வையாறு ஆகியவற்றின் நீரால் தாமிரபரணி தோன்றுகிறது. இந்த ஆறு ஆழ்வார் திருநகரிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை காயல் என்னும் இடத்தில் மன்னார் வளைகுடா கடலுடன் கலக்கிறது. தென்மேற்கு பருவ மழையாலும் வடகிழக்கு பருவ மழையாலும் இந்த ஆற்றுக்கு நீர் வருகிறது. இதனால் பயனடையும் பரப்பு 1750 சதுர கிலோமீட்டர் மைல்களாகும். இந்த ஆற்றின் நீளம் 121 கிலோமீட்டர் தான். இதிலும் 24 கிலோமீட்டர் தொலைவு மலை மீதே பாய்கிறது. மலைக்கு கீழே இதன் ஓட்டம் 97 கிலோமீட்டர் தான். அடுத்தது சிற்றாறு. இதன் நீளம் 62 கிலோமீட்டர். இந்த ஆற்றினால் தென்காசி, திருநெல்வேலி வட்டங்களில் 27,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குற்றாலமலை அருவியிலிருந்து 6 உருப்பெறுகிறது. இது தவிர நம்பியாறு, பச்சையாறு, கொடுமுடியாறு, கடனாநதி முதலிய பல சிற்றாறுகள் இம்மாவட்டம் முழுவதும் உண்டு. திருநெல்வேலி ஒரு விரிவான போக்குவரத்து பிணையத்தினை கொண்டுள்ளது. இது சாலை, ரயில் மற்றும் விமானம் மூலம் பிற முக்கிய நகரங்களோடு நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. மாநில கீதமான தமிழ்தாய் வாழ்த்தினை பாடிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் பெயரில் இங்கு ஒரு பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அபிஷேகப்பட்டியில் உள்ளது. நெல்லையில் பாயும் புகழ்பெற்ற தாமிரபரணி ஆறு அகத்திய மலையில் உற்பத்தியாகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே பாபநாசத்தில் அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த அணைக்கட்டில் பல்வேறு திரைப்பட படப்பிடிப்புகள் நடந்துள்ளன. பாபநாசத்தில் புகழ்பெற்ற அகத்தியர் அருவி உள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா ஆகியோர் இணைந்த குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில், பத்மஸ்ரீ கமலஹாசன் பாடல் வரிகளில் 2025 வெளிவந்த தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை நகர்வுலாவில் திருநெல்வேலி மாவட்டம் குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்டோம். இணைந்தர்கள் தொடர்ந்தர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: நேயர்களை கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். தைரியம், தேசியவாதம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அவர் எடுத்துக்காட்டு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் முதல் கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா செல்கிறார். அங்கு நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆளுகை குறித்த உலகளாவிய உரையாடலில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கு இந்திய குழுவிற்கு தலைமையேற்று செல்கிறார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியாவின் சார்பில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பான அரசுகளுக்கு இடையேயான நிபுணர்கள் குழுவின் 9வது கூட்டத்திற்கு மத்திய நுகர்வோர் துறை செயலாளர் திரு நிதி காரே தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு, உலகளாவிய சந்தைகளின் நுகர்வோர் பாதுகாப்பு, அடுத்த

0: சட்ட அமலாக்கம் ஆகிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அசாமில் கவுஹாத்தியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் பிரிக்ஸ் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் தலைவர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துகிறது. இக்கூட்டத்தில் போதைப் பொருட்கள் தடுப்பு, உளவு தகவல் பரிமாற்றம், திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது வன மகோத்சவ வாரம் குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

0: தொடர்கிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது வன மகோத்சவ வாரம் குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

வன மகோத்சவம் வாரம் என்பது இந்தியாவின் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 7 வரை கொண்டாடப்படும் ஒரு தேசிய அளவிலான மரம் நடும் திருவிழாவாகும். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மரங்களை நடுவதை மக்கள் இயக்கமாக மாற்றவும் 1950 அப்போதைய மத்திய வேளாண் அமைச்சரான கா மா முன்ஷி அவர்களால் தொடங்கப்பட்டது. முக்கிய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, பசுமை பரப்பை அதிகரித்தல். பருவமழை தொடங்கும் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் மரக்கன்றுகளை நடுவதால் அவை எளிதில் வேரூன்றி வளர வாய்ப்புள்ளது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துதல், மண் அரிப்பை தடுத்தல் மற்றும் பல்லுயிர் சூழலை பாதுகாத்தல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் கானாபாலா, எம்சி விக்கி ஆகியோர் இணைந்த குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கபிலன் கற்பனை நடையில் 2014 வெளிவந்த யான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நாம் வன மகோத்சவ வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடு சுற்றுப்புறம் அல்லது அலுவலக பகுதியில் நேட்டிவ் சாப்ளிங்ஸ் எனப்படும் உங்கள் பகுதிக்கு ஏற்ற மரக்கன்றுகளை நடலாம். மரங்கள் நடுவதற்கு growtrees.com போன்ற இணையதளங்கள் மூலம் உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் கபிலன் கற்பனை நடையில், சந்தோஷ் நாராயணன் இசையில், ஞானமுத்து இசைவாணி சந்தோஷ் நாராயணன் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 ஆம் ஆண்டு வெளிவந்த சர்பட்டா பரம்பரை திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துபவர் சுகவனீஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். வன மகோத்சவ் வாரம் குறித்து தான் தகவல் தளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் தொடர்ச்சி அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு 8:30 அளவில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: from 9:30 p.m. onwards. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 9289094044 or post your questions on X with the hashtag AskEIR. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
1: Thank you, Anuja. All the dailies have covered Prime Minister Narendra Modi's tribute to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary. Quoting the Prime Minister, the Tribune under the headline, "Mukherjee, a lamp that still burns bright," says, "The one ideal that defined Shyama Prasad Mukherjee's public life above all else was the indivisibility of India. The pioneer citing the PM's article writes, Dr. Shyama Mukherjee stands out for his humanitarian efforts, especially during the famine-struck Bengal in 1943, and how he stood firm during the upheaval of partition to ensure that West Bengal remained an integral part of India." A top front-page headline in the Indian Express states, "Armed forces seek larger retention of Agniveers after end of four-year tenure with Navy, likely to seek 75% retention, Army and AIAF up to 50%. The Hindu reports government issues notice to Meta on child sexual abuse ads. Hindustan Times writes about the International Cricket Council meet discussing proposals for a structural overhauling of the sport, including shortening ODIs, introducing continental championships, a World Cup championship for T20s, and a fixed window for formats. The Times of India mentions about a survey report which says childcare housework keeps 69% urban women out of labour force in India. And finally, the Pioneer mentions the passing away of the legendary Pandavani exponent Tijan Bhai, whose commanding voice became the global face of Chhattisgarh's folk tradition under the headline, "A voice that brought beam alive falls silent. Her legend lives forever." And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Nina. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a six-day visit to Indonesia, Australia and New Zealand beginning today. India to chair UNCTAD's ninth session of Intergovernmental Group of Experts on Consumer Protection in Geneva. India to host two-day BRICS Women Working Group meeting at Kochi in Kerala beginning today. Sri Ram Janmabhoomi Teerth Kshetra Trust convenes meeting of its members in Ayodhya this afternoon. Nation pays homage to Dr. Shyama Prasad Mukherjee on his birth anniversary today. Prime Minister describes him as a timeless example of courage, nationalism and selfless service. And Neymar Jr. announces retirement from international football after five-time world champion Brazil suffers stunning 2-1 defeat against Norway in FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். தகவல் தளத்தில் நாம் வந்து வன மகோத்சவ வாரம் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 உணவு மற்றும் வேளாண்மை அமைச்சர் கே எம் முன்ஷியால் இந்த பாரம்பரியம் தொடரப்பட்டு தேசிய நடவடிக்கையாக மாற்றப்பட்டது. அவர் இதை வன மகோத்சவம் என்ற பெயரில் மாற்றி ஜூலை முதல் வாரத்தில் தொடர நடவடிக்கை மேற்கொண்டார். இந்தியர்களை மரம் நடும் மற்றும் பராமரிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் திருவிழா அமைப்பாளர்கள் நாட்டில் அதிக காடுகளை உருவாக்க விரும்பினார்கள். இது மாற்று எரிபொருட்களை வழங்குகிறது, உணவு வளங்களின் உற்பத்தியை அதிகரிக்கும், உற்பத்தியை அதிகரிக்க வயல்களை சுற்றி தங்கும் இடங்களை உருவாக்கும், கால்நடைகளுக்கு உணவு மற்றும் நிழலை வழங்குகிறது, நிழல் மற்றும் அலங்கார நிலப்பரப்புகளை வழங்குகிறது, வறட்சியை குறைக்கிற மேலும் மண் அரிப்பை தடுக்க உதவுகிறது. ஜூலை முதல் வாரம் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மரங்களை நடுவதற்கு சரியான நேரமாகும், ஏனெனில் அது பருவமழையுடன் ஒத்துப்போகிறது. காடழிப்பை தடுத்து நாட்டின் ஒட்டுமொத்த வனப்பகுதியை விரிவுபடுத்துதல், புவி வெப்பமயமாதலை தடுத்தல், மரங்களை நடுவதன் மூலம் கார்பன் உமிழ்வை

குறைத்து உலக வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், பழங்கள் தரும் மரங்களை வளர்ப்பதன் மூலம் உணவு உற்பத்தியை பெருக்குவதுடன் கால்நடைகளுக்கான நிழல் மற்றும் தீவன பற்றாக்குறையை போக்குதல், மண்ணரிப்பை தடுத்தல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல் போன்றவை பேணி காக்கப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ரஞ்சித் குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2009 ஆம் ஆண்டு வெளிவந்த சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 8:34. நான் 5 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் வன மகோத்சவ வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வன மகோத்சவ வாரத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓ மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரம் நடும் பேரணிகள், விழிப்புணர்வு போட்டிகள் மற்றும் இலவச மரக்கன்றுகள் விநியோகம் போன்ற செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். இதன் முதன்மை முழக்கம் ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம், ஈச் ஒன் பிளான்ட் ஒன் என்பதாகும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மதன் கார்கி பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஜய் பிரகாஷ், சின்மயி, சுவி ஆகியோர் இணைந்த குரலில் 2012 வெளிவந்த நண்பன் திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகுணேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள்

0: 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். தகவல் தளத்தில் நாம் வந்து வன மகோத்சவ வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதன் வரலாறு மற்றும் தொடக்கம் பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சி 1947 ஜூலை மாதத்தில் பஞ்சாபை சேர்ந்த தாவரவியலாளர் எம்எஸ் ரந்த்வா என்பவரால் டெல்லியில் முதல் மரம் நடும் வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய இயக்கம் பார்த்தீங்கன்னா 1950 அப்போதைய மத்திய உணவு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சரான கே.எம். முன்ஷி என்பவரால் இது ஒரு தேசிய இயக்கமாக மாற்றப்பட்டு வன மகோத்சவம் என்று பெயரிடப்பட்டது. இயற்கை சமநிலை, மண் அரிப்பை தடுத்தல், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது போன்ற பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க இதன் முக்கிய நோக்கமாகும். அதாவது இந்த வன மகோத்சவ வாரத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் பா விஜய் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், உதரா உன்னிகிருஷ்ணன், ஜி வி பிரகாஷ்குமார் ஆகியோர் இணைந்த குரலில் 2016 வெளிவந்த தெரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: போச்சு

தகவல் தளத்தில் நம்ம மனோ மகோத்சவ வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். விவசாய நிலங்களில் வரப்பு மரம் நடுதல், விவசாயிகளுக்கு பயனுள்ள தேக்கு, செம்மரம் போன்ற பணப்பயிர் மரக்கன்றுகள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. நகர்ப்புற பசுமையாக்கல், சாலையோரங்கள் மற்றும் பொது இடங்களில் நிழல் தரும் மரங்களை நட அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் NGO இணைந்து செயல்பட்டு வருகின்றன. புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் கடலோர பகுதி என்பதால் வறட்சி, உப்பு காற்று மற்றும் பலத்த காற்றை தாங்கி வளரக்கூடிய நாட்டு மரங்களை நடுவது நல்லது. வீட்டு தோட்டம் மற்றும் தெருக்களுக்கு குறைந்த இடவசதி கொண்ட மகிழம், அதாவது M bullet wood, அடர்ந்த நிழல் தரும் நறுமணமுள்ள பூக்கள், வேர்கள் ஆழமாக செல்லும் என்பதால் சுவர்களை பாதிக்காது. பவளமல்லி, கோரல் ஜாஸ்மின் சிறிய மரம், அழகான நறுமண பூக்கள், வழிபாட்டிற்கு உகந்தது. நீர்மருது, அர்ஜுன் ட்ரீ, மருத்துவ குணங்கள் நிறைந்தது, நல்ல நிழல் தரும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாலி கற்பனை நடையில் ஹிமேஷ் ரேஷமையா இசையில் சாதனா சர்க்கம் கமலஹாசன் ஆகியோர் இணைந்த குரலில் 2008 ஆண்டு வெளிவந்த தசாவதரம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-24-98-64-58 என்ற தொலைபேசி எண்ணையும் மின்னஞ்சல் முகவரி agnchn@gmail.com என்ற மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகுணேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். தகவல் தளத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் விவேகா பாடல் வரிகளில் ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில், டி இமான் இசையில் 2006 வெளிவந்த திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம், சன்னு தாங்கி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வசந்தாராக தரு வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:35. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

ஏகதாளம் மிஸ்ர நடையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காவடி சிந்து ஒலிக்க கேட்டீர்கள். அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் முதல் கட்டமாக இன்று இந்தோனேஷியா புறப்பட்டார். அங்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்கு வங்க அரசுடன் இணைந்து இன்று கொல்கத்தாவில் கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்ட உள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆளுகை குறித்த உலகளாவிய உரையாடலில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கு இந்திய குழுவிற்கு தலைமையேற்று செல்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் மேம்பாடு உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் காலை 10:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவி முழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும்

வாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசைய. அப்ப நீங்க பேஸ்புக்ல முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேயர்களே, நேற்று விருப்ப பாடல்களை ஒளிபரப்பிய நேயர்களுக்கு இன்று அவர்கள் விரும்பிய பாடல்கள் இடம்பெற வாய்ப்பில்லை. மாறாக புதிய நேயர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இன்று புதிய நேயர்கள் கேட்ட பாடல்கள் முதலில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் அழியாத கோலங்கள்.

நேற்று விருப்ப பாடல்களை ஒளிபரப்பிய நேயர்களுக்கு இன்று அவர்கள் விரும்பிய பாடல்கள் இடம்பெற வாய்ப்பில்லை. மாறாக புதிய நேயர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இன்று புதிய நேயர்கள் கேட்ட பாடல்கள் முதலில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் அழியாத கோலங்கள்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சி. பாலசுப்பிரமணியன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் 3 பிறை.

நேரம் காலை 10:14 இரவுனுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக செங்கல்பட்டு ரமணி வில்வோம், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் மரகத வீணை.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் காட்டூர் செவக்குமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி. இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் சிவா.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் முத்தியால்பேட்டை கலியபெருமாள் காசிலிங்கம். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சூரியவம்சம்.

நேரம் காலை 10:28 36 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் புதிய பூமி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் வைரநகர் சிவாஜி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் வண்டி சக்கரம்.

கேட்டாலே இனி முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் பிரகாஷ் டிபிஎஸ். கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் வாத்தி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்றலே என்னை தொடு. இந்த திரைப்படத்திற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை அந்தோனிராஜ். நேரம் காலை 10:45:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் காலை 10:50 58 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக வீரா செந்தில் முருகன், விளக்கப்பாடி, கடலூர் மாவட்டம். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் வாசலில் ஒரு வெண்ணிலா.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் நிறைவு செய்து வரும் பாடல் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சுகன்யா பரத். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சாமி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் நடைபெறும் கூட்டுறவுத்துறையின் 5வது நிறுவன தின விழாவில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு அமித்ஷா பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியாவின் சார்பில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பான அரசுகளுக்கு இடையேயான நிபுணர்கள் குழுவின் 9வது கூட்டத்திற்கு மத்திய நுகர்வோர் துறை செயலாளர் திரு நிதி காரே தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு, உலகளாவிய சந்தைகளின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட அமலாக்கம் ஆகிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அசாமில் கவுஹாத்தியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் பிரிக்ஸ் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் தலைவர்கள் மாநாட்டை இந்தியா நடத்துகிறது. இக்கூட்டத்தில் போதைப்பொருட்கள் தடுப்பு, உளவு தகவல் பரிமாற்றம், திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அப்துல்லா சையத் அலி காமேனியின் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்றதற்காக இந்திய அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஈரான் தூதரகம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. மேலும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மனிதநேய பிணைப்புகளை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடையூர் நீலகண்டேஸ்வர சிவன் கோயிலில் கடந்த 21ஆம் தேதி திருடப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான 4 ஐம்பொன் சிலைகள் மற்றும் ஒரு வெண்கல பாவை விளக்கை காரைக்கால் போலீசார் மீட்டனர். இவற்றை கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற காரைக்காலைச் சேர்ந்த அபிராமசுந்தரம், கீழ்வேளூரைச் சேர்ந்த ஷாஜஹான் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம்
2: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 11:15. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. இதை பற்றி தான் பேச போகிறோம். நேயர்கள் 0413-2227-5240 மற்றொரு எண் 0413-2227-5250 என்ற தொலைபேசி எண்ணில் உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். காடுகள் வந்து எவ்வளோ முக்கியம், பூமிக்கு இயற்கையாகவே கிடைத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. அவை மனித குலம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடித்தளமாக விளங்குகின்றது அப்படின்றது எப்பயுமே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. இது வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து காடுகளை பற்றிய அனுசரிக்கிற தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பருவநிலை

0: எழுதியிருக்கிறார்.
1: சரிங்க சார்.
0: ஏகப்பட்ட செய்திகள் இந்த காடுகள் சம்பந்தமான செய்திகள் இப்ப உங்ககிட்ட வச்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல.
1: சரிங்க சார், நல்லது, சொல்லுங்க சார்.
0: இந்த காடுகள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல இந்த காடுகள்ல நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எங்க பாட்டி காலம், அதுக்கு முன்னோர்கள் காலம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல இந்த காடுகளோட ஒரு இணைந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. காட்டுக்கு அருகாமையிலே அவங்களுடைய விவசாயங்கள் இருந்ததுனால அந்த அந்த காடுகள், அதனுடைய மரங்கள், அதனுடைய பயன்கள்லாம் அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதோடு கூட இந்த மரங்களை வளர்க்கிற போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தழைகள் இருக்கு இல்ல, அது மணிச்சத்தை இந்த நஞ்சை நிலங்களுக்கு பயன்படுத்துற மரங்களையும் அந்த காலத்துல நிறைய வளர்த்து வைத்ததும் உண்டு. அது மாதிரி மரங்களை வளர்த்து வைத்ததுனால்தான் நல்ல இயற்கையான நல்ல உணவு நெல்மணி எல்லாம் நமக்கு அப்ப கிடைச்சிது. ஆனா இப்ப ஏதோ விவசாயத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்க மொழி அவ்வளவு நெல்மணில அவ்வளவு அரிசியில அவ்வளவு
1: தரமானதா
0: இல்ல, இந்த மாதிரி இப்ப இருக்கிறது பல வியாதிகளும் பல தொல்லைகளும் அனுபவிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள்ல. நான் வந்து போன மாசம் எங்க தந்தையார் பிறந்த ஊர்ல இருந்து இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருந்தேன்.
1: சரி சரிங்க சார்.
0: அப்ப எதிர்பாராம அந்த ஊருக்கு அருகாமையில வருகிற போது ஒரு தேக்கம் தோப்பை பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்க கிடைச்சிது. பெரும்பாலும் மான் தோப்பு இருக்கும்,
1: ஆமா,
0: பெரும்பாலும் சவுக்கு தோப்பு இருக்கும்,
1: தென்னந்தோப்பு இருக்கும்,
0: பெரும்பாலும் நீலகிரி தோப்பு இருக்கும். ஒரு ஒரு இவ்வளவு பெரிய தோப்பு மாதிரி வச்சிருக்கிறாங்களே அப்படி சொல்லி அருகாமையில் இருக்கனால அங்க போய் பாக்குற போது சவுக்க தோப்பு மட்டுமா இல்லாம அங்க வந்து வேப்ப மரம், நுணா மரம், புங்கை மரம் அப்படி சொல்லி மரங்கள்லாம் வேற அங்க வச்சிருக்கிறாங்க.
1: வேறு மரங்களும் பல வகையான.
0: என்ன நாம என்ன நாம இந்த ஒரு காட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா, இவ்வளவு அடர்ந்து இவ்வளவு மரங்களை வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல சொல்லி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒரு அரை காணி குறிப்புக்கு அதை வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பாக்குற போது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நல்ல தண்ணி வளம் கிடைக்குது, நல்ல காற்று கிடைக்குது, அதனால விவசாயம் எங்களுக்கு செழித்து வளருது. அதனால இந்த மரக்கண்டுகளை நாங்க மென்மேலும் மென்மேலும் எங்கெல்லாம் கிடைக்குது அங்கெல்லாம் வளர்த்து ஒரு காட்டை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன்.
1: அதனாலதான் நம்ம பூமி பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, காடுகளை இல்லைங்களா.
0: ஆமா
1: ஆமா.
0: அப்ப யோசிக்கிறேன் கர்நாடகாவில இப்படி ஒரு ஒரு தென்மணிக்கு ஒரு காட்டை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதே போல வந்து நம்ம வந்து கேரளா ஒரு காட்டை உருவாக்கி இருக்காங்க படிச்சிருக்கிறோம். அது நம்ம தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்திலேயே இவ்வளவு அருகாமல் இப்படி ஒரு தோப்பு வச்சிருக்கிறாங்க பார்த்து ரொம்ப
1: ஆச்சரியமா இருந்தது.
0: மரங்களை வந்து நம்ம வெட்ட கூடாது. மரங்கள் வந்து இப்ப வெட்டா மரங்கள் வந்து ஒரு இடையூறா இருக்கு சொன்ன போக்குவரத்துல அப்படியோட வேரோட எடுத்து இன்னொருத்துல அந்த மரத்தை அறிவியல் தன்மைகளோட வந்துருச்சு.
1: ஆமா வந்துருச்சு.
0: ஒரு மரத்தை வெட்டும் நாலு மரக்கண்டிகள் நடுகளை சொல்றாங்க. மரங்களோடு நாமளும் பேசுறோம், மரமும் நம்ம கூட பேசுறது.
1: ஆமா.
0: ஒரு மரத்தை வெட்டுறதுனால அட படுபாதிகளா இவ்வளவு நேர கொடுத்தவங்களுக்கு நல்லா காற்று கொடுத்த நல்லா மழையை கொடுத்த இந்த வெட்டி வேறோட சாட்சியங்களை சொல்லி அதனால நாம இயற்கைய பாதுகாக்கணும், நல்ல சுவாசமான நல்ல காட்டுகள் கிடைக்கணும், நல்ல மழை வளங்கள் இருக்கணும் சொன்னா நிறைய காடுகளை நம்ம உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்.
1: சரி சரி.
0: ஒரு மரத்தை நம்ம வெட்டுற போது ஒரு உயிர் எப்படி பலியாகுதோ அதே போல நம்ம சில இழப்புகளையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம பெருமைக்குரிய சில அறிவிப்பாளர்களை நம்ம இழந்திருக்கோம். சமீபத்தில ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மூத்த நேயர் ஜோதி முனிதான் நம்மளை விட்டு அவங்க மறைஞ்சி இருக்கிறாங்க. இந்த செய்தியா பாகூர்ல இருக்கிற எங்களுடைய வானொலி நேயர் விட்டு சொல்ற நேரங்கள்ல போயிட்டாங்களே நீண்ட கால நேயர் நிறைய வானொலி நிகழ்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய ஒரு நேயர். இந்த நம்ம காடுகளை பத்தியும் இந்த இயற்கையை பத்தியும் நல்ல வனங்களை பத்தியும் நம்ம பேசுற நேரங்கள்ல இவங்க நம்ம விட்டு மறைஞ்சிட்டாங்களேங்கிற செய்தியை கேட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன வழி.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
0: மறைந்தாலும் மாண்டவர் வருவதில்லை மாநிலத்தில் சொன்ன மாதிரி இழப்புகளையும் நம்ம நினைச்சிட்டு இல்லாம அடுத்து வரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பேசணும்.
1: சரி சரி. ஆமா,
0: நம்ம தாமரை இருக்கிறோம் உமாமகனி.

0: இருந்திருக்கிறோம்.
1: ஆமா,
0: அதே போல வந்து இவரு புது புதுமை கோ செல்வம் எழுந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இழப்புகளையும் நினைக்கிற போது இந்த வானொலி நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு வருது. காலம் தாயக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு விடியலை கொடுக்கணும். இது மாதிரி செய்திகள் கொஞ்சம் இது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறதுனால தான் இது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்.
1: சரி சரிங்க சார், கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும்.
0: வானொலி சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களா கூட இருக்கும்.
1: கண்டிப்பா
0: முன்ன இழந்த அறிவிப்பாளர்கள் இப்ப நம்ம விட்டு மறைகிற அந்த மாதிரி வானொலி நேயர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய செய்தி
1: சரிங்க சார்,
0: இது ஒரு ஆறுதல் கொடுக்கற
1: மாதிரி
0: அவங்க கவனத்துக்கு போகிறதுனால இது நம்ம கவனத்துல கொடுக்கணும்.
1: கண்டிப்பா சார், உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார்,
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: அற்புதமாக வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நிறைய நேயர்களும் வந்துக்கிட்ட வண்ணம் தான் இருக்கிறாங்க. அடுத்த நேயர், ஹலோ ஹலோ. நேயர்களே, உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர அழைக்கலாம். 0413-2275-2440 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை, சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு பற்றி நம்ம பேசலாம். அதாவது பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கவும் புவி வெப்பமாதலை தணிக்கவும் காடுகள் வந்து இன்றியமையா பங்குகளை வந்து செய்துட்டு வருது. அவை வந்து காலநிலை ஒழுங்குமுறை, மண் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றிற்கும் அடிப்படையாக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது வந்து காடுகளின் முக்கிய பங்கு, அதாவது சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு காடுகளின் முக்கிய பங்குன்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றம் மற்றும் கார்பன் சேமிப்பு, அதாவது காடுகள் வந்து வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயு இருக்கு இல்லைங்களா, அதை உறிஞ்சி பரிபூர்ணமான பிராண வாயுவை நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை வந்து வாழ வைக்கிறது. அதனால தான் வந்து பூமியின் நுரையீரல் அப்படின்னு கூட நம்ம வந்து காடுகளை வந்து அழைக்கிறோம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: நம்ம என்னுடைய பங்கு மேடம், ஆண்டு சராசரி 5-6 மரக்கன்றுகள் எங்கள் பகுதி குளத்து மேடு இது மாரி பகுதியெல்லாம் வச்சு பாதுகாத்து வச்சுக்கிறேன் மேம். மரமும் இன்னைக்கு சுபிட்சமாக இருக்குது மேடம்.
1: நல்லது.
2: எங்கள் பகுதி ரயில்வே கிராசிங் பகுதியில் கூட அந்த கேட்டுக்கு அருகாமல் கூட வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நிழல் கூடையாகவும் இருக்குது, பறவினத்துக்கெல்லாம் ஒரு நந்தி இனமாக இருக்குது மேடம்.
1: ஆமாங்க சார், கண்டிப்பாக.
2: நம்ம இது மட்டும் இல்லாமல் மேடம், நம்ம சுற்றுலா தலங்களை போகக்குள்ள இந்த சாப்பிட்டு இந்த பாலித்தீன் கவர்கள் இதெல்லாம் நம்ம இந்த தெர்மாக்குள்ள அட்டை இதெல்லாம் நம்ம போடக்கூடாது மேடம். பாதுகாப்பான இடத்துல வந்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த உயிர் இனத்துக்கெல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் மேடம், தின்னாதான் இருக்கு மேடம்.
1: ஆமா ஆமாங்க சார்,
2: தருணத்துல நம்ம இந்த வாரம் காடுகளை பற்றி சொல்லின்னு இருக்கிறோம். இன்னும் நிறைய கருத்துக்கெல்லாம் சொல்லலாம், நேரம் கருதி முடிச்சுக்கிறேன் மேடம்.
1: உங்களுடைய கருத்தையும் சார் கேட்டுட்டு தான் இருப்பாரு கண்டிப்பா, மேடமும் சாரும் கேட்பாங்க தான் கண்டிப்பா. நன்றி சார்.
2: எங்கள் மூத்த நேயர் திருமதி
1: ஜோதி
2: நிகழ்ச்சியில்
1: நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நம்ம வந்து காடுகளின் முக்கிய பங்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக நேயர் வராங்க, கேட்டுட்டு பேசலாம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க.
3: காடுகள் அப்படிங்கறது மனிதர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று அப்படின்றதான் கருதுறேன். ஏன்னா காடுகளையும் மனிதர்களையும் பிரிக்க முடியாது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காடுகள் தான் மனிதர்களுக்கு

0: ஒரு மிகச்சிறந்த வளமாகவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருமே அந்த காடுகளோடு இணைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. பல உயிரினங்களினுடைய அந்த கூடாரமாக அந்த காடுகள் அப்படிங்கறது இருந்தது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யானைகளாக இருக்கட்டும், புலி சிங்கங்களாக இருக்கட்டும், அதனுடைய வசிப்பிடம் இருப்பிடம் தான் அந்த காடுகள். அப்போ நம்ம காடுகளை அழிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த வசிப்பிடத்தையே நம்ம கை வைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல காட்டு யானை வருது, காட்டு புலி சிங்கம் இருக்கு அப்படின்னா அது தவறு. இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம போய் இருக்கோம்.
1: ஆமா, நீங்க கூட சொன்னீங்கல்ல மனிதனும் காடுகள்தான் லிங்க்னு சொன்னீங்கல்ல, மூணுத்துக்குமே இருக்குது. மனிதன், காடுகள், வனவிலங்குகளையும் சேர்த்துக்கணும் நம்ம. முப்பரிமாணம் தானே இது. ஆமா,
0: அந்த முப்பரிமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தாதான் இந்த எக்கோசிஸ்டம், இந்த மழை, அப்புறமா இதர விடயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இப்ப காடுகள்ல அழிச்சு அங்க இண்டஸ்ட்ரி கட்டுறேன், ஃபேக்டரி கட்டுறேன், நகரமயமாக்கல் ஆகுறேன், விரிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கை வைக்கிறாங்க. ஆனா இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு ரேர் உயிரினங்களினுடைய உயிரிழப்பு ஈவன் அது இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகாத கூடிய அளவிற்கு ஆயிடுது. அதனால வனம் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காட்டுத்தீ மாதிரியான விடயங்கள் பரவுவதற்கும் மனிதர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அந்த எக்கலாஜிக்கல் லைஃப் சைக்கிள்லாம் டிஸ்டர்ப் ஆகிதான் அந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது வருது. அந்த காட்டுத்தீ மூலியமாகவும் காடுகள் அப்படிங்கிறது பல நாடுகள்ல கொழுந்து விட்டு எரிஞ்சு அழிந்து போகக்கூடிய ஒரு துர்பாகிய சூழ்நிலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்படிங்கும்போது இந்த காடுகளை எப்படி எல்லாம் நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, மனிதர்கள் ஏதாவது ட்ரெக்கிங் போறேன், காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ட்டு அங்க போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா லைட்ட கையில கொண்டு போகலாம், ஆனா இந்த கேண்டில், அந்த தீ மாதிரியான விஷயங்களை நிச்சயம் கொண்டு போக கூடாது.
1: காடுகளே அழிச்சிடும் இல்லைங்களா அந்த சின்ன தீ.
0: ஒரு சின்ன தீ பொறி போடும் மேம், ஒரு முழுக்க காடுகள்லயே பண்ணனாலதான் சொல்லுவாங்க இந்த ஸ்மோக்கர்ஸ் ஆக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் நான் சமைச்சு சாப்பிடுறேன் அப்படின்ட்டுன்னு அங்க காடுகள்ல போய் சமைச்சு சாப்பிட்டு அந்த காட்டுத்தீ மாதிரியான விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு
1: இழப்பு இல்ல, பெரிய இழப்பு இல்லைங்களா. அது சருகுகள் எரியறதை விட பச்சை மரம் செடி கொடி எல்லாமே எரிஞ்சிரும், அப்புறம் விலங்குகள் உயிரினங்கள்லாம் பல்லு உயிரினங்களும் சேதமடைஞ்சிரும் இல்லைங்களா.
0: இப்போ காடுகள்ல வசிக்கக்கூடிய பறவை இனங்கள், அந்த மான், கரடி எல்லாத்துக்குமே எங்க மேம் போகும், அதுகளும் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரம்
1: எதிர்கொள்ள வேண்டியதாயிடும் இல்லைங்களா.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரோந்து பணிகள்ல நம்ம அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க மேம். அவங்களுடைய சேவையை நிச்சயமா பாராட்டணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு பாதிப்பு வந்திருக்கா அதுக்கு சிகிச்சை அப்படிங்கறத கொடுப்பாங்க. அதே மாதிரி ரேர் மரங்கள் அப்படிங்கறது கரெக்டா இருக்கா, அது கடத்தப்படுதா, அந்த கடத்தல ஈடுபடுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. இன்னும் கூட வேட்டையாடுவதற்கு காடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கு, அதையும் அரசாங்கம் பிடிச்சு அவங்களுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கறதையும் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் ரொம்ப ரொம்ப மிகுந்த அவதானத்தோடு பொறுப்புணர்வோட 200% எஃபர்ட் அப்படிங்கறத போடுறாங்க மேம். அது கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்ப மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாடு இது தப்பு அப்படின்னு தெரியாதையே சில செய்யக்கூடிய விஷயங்கள்னாலதான் இந்த காடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே அழிக்கப்படுது. நிறைவாக மரங்களை வெட்டக்கூடாது, மரக்கன்றுகள் அப்படிங்கறத நடணும். அதே மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் நோக்கிய ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடு கட்டுறது, அங்க போய் தங்கறது, புகுவது, இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். எல்லாத்தோட ஏதாவது ஒரு விலங்கினம் காட்டிலிருந்து தப்பிச்சு வந்தது அப்படின்னா தகுந்த அதிகாரிகள் கிட்ட புகார் மாதிரி கொடுக்கணும். அந்த விலங்கினங்கள்ல நம்ம துன்புறுத்த கூடாது. அவதானமாகவும் பொறுப்புணர்வாகவும் இருக்கும் பொழுது காடுகள் இந்த சமுதாயத்துல எக்ஸிஸ்ட் ஆகி அது நமக்கு தான் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயக்கும். அரசாங்கம் பாருங்க சூப்பரா மரம் நடும் திருவிழாவை ஜூலை முதலாம் வாரம் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால இந்த சமயத்துல அதிக அளவிலான மரங்களை நட்டு நம்ம சூழலை சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்ம ஒரு ட்ரூ சிட்டிசன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் மேம். அது ரொம்ப
1: கண்டிப்பா நன்றி நன்றி உங்க
0: நன்றி
1: மேம் நன்றிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய நிகழ்ச்சி நிறைய நிகழ்வுகளை வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லது நேயர்களுக்காக தான் நிகழ்ச்சி இல்லைங்களா உங்களால தான் இந்த வானொலிக்கு ஒரு பெரிய இது நீங்கள் கேட்கறதுனால தான் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய

0: ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் அழகாக அற்புதமாக எல்லாருமே எல்லா நிகழ்ச்சியுமே கேட்டு அதில் வந்து அலசி ஆராய்ஞ்சி வந்து பேசி ரொம்ப அற்புதமாக எல்லா நிகழ்வுகளும் கொடுக்குறீங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ,
1: அன்பு அறிவிப்பாளர் ராஜலட்சுமியா?
0: சுகவனேஸ்வரி சார், நான் சொல்லுங்க சார். நீங்க
1: அன்புள்ள அறிவிப்பாளர் சுபபுவனி சார்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சார்.
1: இந்த வாரம் முழுவதும் வந்து காடுகளின் பயன்பாடு.
0: உங்க பேரு, உங்க பேரு, உங்க ஊரு வந்து சொல்லிட்டு பேசலாம்.
1: கட்டாயமா
0: சொல்லுங்க சார்.
1: இப்போ இந்த ஒரு வாரம் இந்த தலைப்பு கொடுக்க போகிற காரணம் என்ன? நம்முடைய சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும், உலக சுகாதாரம் நன்றாக இருக்க வேண்டும். நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, எல்லா ஆல்வேர்ல்டுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப சுற்றுச்சூழலை சூழ்ந்து இருக்கிற நிலைமை என்ன? காற்று
0: மாசுபடுதல்.
1: ஆமா, அந்த காற்று மாசு ஏற்படுவதற்கு காரணம் தொழிற்சாலைகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு காரணம் தான், வீட்டுல இருந்து அதிக பயன்பாடு, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏசி அண்ட் அதர் தென் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இப்ப எதுக்காக அதை சொல்றேன்னா, ஒரு பக்கம் வந்து வீட்டாலே, ஒரு பக்கம் நம்ம வீட்டுல இருந்தே போகுது. அப்போ அதனுடைய அவசியம் என்னாவது, காடுகள்ல மரங்கள் இருக்கிறதால தான் அந்த கார்பன் டை ஆக்சைடை ஏற்றுக்கொண்டு ஆக்சிஜன்
0: விடுகின்றன.
1: இதுதான் முக்கியமான சமாச்சாரங்கள், மரங்களுடைய பயன்கள். காடுகள் வந்து மரங்கள் இருக்கிறதால என்ன, அந்த கார்பன் டை ஆக்சைடு தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வந்து அது ரெஸ்யூ பண்ணுது. அப்ப அந்த மரங்களையும் அழித்து விட்டால் அப்ப ஏது ஆக்சிஜன் இருக்கும்? அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஈஸியா நகர்புறத்துல வருதுமா. அப்ப வீட்டு வீட்டு மறக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப வீட்டு வீட்டு மரம் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அது வந்து இட்டுக்கொண்டு அதனுடைய நிலைமையை வந்து ஆக்சிஜனாக மனிதர்களுக்கு கொடுக்குதுமா. நம்ம ஏதோ வந்து மரங்களை வெட்ட அது சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு வரும், மரங்களை வெட்டின்னு இருக்காங்க. ஒரு காலத்துல விழுப்புரத்துலயே நவாப் தோப்புன்னு ஒரு இடம் இருக்குமா, தெருவே, அது சுற்றுச்சூழல், அது வந்து அந்த பகுதியே வந்து மரங்கள் இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மரங்கள் இன்றைக்கு எங்க போயிடுச்சுமா? எங்கயும் போல, மனிதர்களால் அழிக்கப்பட்ட அந்த மரங்கள் அது மறுபடியும் எப்படி வந்து மறுபடியும் நம்ம தான் வைக்கணும் அதுக்காக. இப்ப அந்த காலத்துலாம் வந்து ராஜாக்கள் வந்து காடுகள் வச்சாங்க, வளர்த்தாங்க. அந்த வளர்ப்பை யார் வந்து கெடுத்தது? ஒரு காலத்துல எல்லா மாவட்டங்களும் சிறந்து
0: விடுங்கதான்
1: அந்த நல்ல நல்ல மூலிகை மரங்கள்லாம் வைக்கிறது. பேசிக்கொண்டே இருந்த விஷயங்கள் ஆகாதுமா? செயல்முறையில வந்து
0: பனைமரம்,
1: பழம் பனைமரங்களை ஏன் வைக்கிறாங்க நிறுத்த பகுதிகள்னா, அந்த நீர் பிடிப்பாடு இருக்கு, இருக்கும் நீர் தன்மை. அதே வந்து அந்த தைல மரங்கள் வந்து தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அப்ப எந்த மரம் அவசியம்? பல மரம் அவசியம். அதனாலதான் அந்த தென்பகுதியில் பார்த்தோன்னா தென்னை மரம். இன்றைக்கு நம்ம சென்னை விழுப்புரத்துல இருந்து சென்னை பகுதி ரோடு வரும் சென்னைனா, அந்த ஒரு பகுதியில அந்த ஏரிக்கரை ஓரமா பல மரம் இருக்கு. கிட்டத்தட்ட 70களில் இருந்து இப்ப வரைக்கும் பாத்துருமா, சென்னைக்கு போறோம்னா நான் பாப்பேன். இப்ப எதுக்காக ஏரிக்கரை ஓரமா அது வெட்டாம இருக்காங்க? அந்த ஏரிக்கரையில அந்த தண்ணீரை பாதுகாக்குதுமா, அந்த பறவை மரங்களுடைய வேர்கள். இப்படி எல்லாம் நிலைமைகள் இருக்கும்போது நாமாக இருக்க வேண்டும். தேவை நாமாக நாம இப்ப ஏன் வீட்டுல கூட மாமரம் இருக்கு, ஓரளவுக்கு நல்ல மரங்கள் வச்சிருக்கோம்மா, வளர்த்து கொண்டு இருக்கிறோம். காற்றோட்டமான பகுதியா தான் இருக்கு. வீட்டுல வர நேர்கள் வந்து சொல்லுவாங்க, நல்ல அழகான மரங்களை வச்சிருக்கீங்க, பதினஞ்சு வருஷமா
0: சந்தோஷமா சார் பாக்குறதுக்கே நமக்கு மகிழ்ச்சி, மன நிறைவு, மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கும்.
1: ஆமா, நல்ல அழகா காத்தோட்டமா உட்கார்ந்து இருக்கீங்க சார்.
0: ஆமா, மண் அரிப்புக்கு கூட நம்ம மண் பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும்.
1: அது கூட நான் வந்து நெருக்கமா கட்டி இருக்க மாட்டேன், அந்த உயரமா தான் கட்டி இருப்பேன். எல்லாம் வந்து ஒன்பது அடியில் வச்சிருப்பாங்க, நான் 12 அடி வச்சிருக்கேன். எதுக்காக வச்சிருக்கேன்? நம்முடைய வசதிக்காக தான்.
0: சரி சரி,
1: மனிதன் வந்து காற்றோட்டமாக வாழ வேண்டும்.

0: என்றால் நாம வீடு வந்து அந்த உயரத்தை கம்மி பண்ணிட்டு செலவு பார்த்துருந்தா நல்லது, ஆனால் அடிக்கலாம் செய்யும்.
1: நன்றி நன்றி சார், உங்க தகவலுக்கு மிக்க நன்றி. அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சாருமே அவங்க வீட்டில் வந்து நிறைய மரங்கள்லாம் நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மண் பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்மளுடைய அதாவது சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு காடுகளின் பங்கு பற்றி பார்க்குறப்போ மண் பாதுகாப்பும் ஒன்று வருது. அதில் காடுகளின் வேர்கள் மண்ணை பிடித்து இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அதன் மூலம் வந்து மண் அரிப்பையும் தடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மழை நீரை நிலத்தடிக்குள் ஊடுருவ செய்து நிலத்தடி வந்து நிலத்தடியின் நீர்மட்டம் வந்து உயர்த்ததுக்கும் இது வந்து மிக பெரிய பங்கு வகிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் காலேஜ்.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: அது முதல்ல நம்ம வந்து வனத்துல போய் நம்ம வந்து தண்ணி குடிக்க வேண்டியல, வனத்துல மரம் வளர்க்க வேண்டியல. இருக்கிற மரத்தை
1: தானாவே, ஆமா தானாவே வளருது இல்லைங்களா? அதுங்க நமக்கு இயற்கை கொடுத்த வரம் இல்லைங்களா?
2: இன்னைக்கு கேரளா வந்து பச்சையா இருக்கிற காரணம் என்ன, ஒரு மரம் கூட வெட்ட
1: மாட்டாங்க.
2: தமிழ்நாட்டுலதான் இவன் வீட்டுக்காரன் அவன் வீட்டுக்காரன் இடஞ்சலா இருக்குன்னு மரத்தை வெட்டுறான்.
1: ஆமா ஆமா,
2: அங்கெல்லாம் கேரளாவில வந்து ஒரு சின்ன ஒரு செடியை கூட புடுங்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதும் பசுமையாக எந்த காலத்திலயும் கேரளா இருக்கு.
1: ஆமாங்க சார்.
2: அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில ஒரு 10 யானை கிட்ட செத்துச்சுமா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்க இருந்து போற மக்கள் அனைவரும் என்னையும் சேர்த்துக்கல, ஏன்னா குறைஞ்சனாலும் வடக்கிட்டு போற ஆளுதான் இல்ல.
1: ஓ சரி சரி.
2: எல்லாரும் சேர்ந்து செய்த தப்பு என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, அந்த கேரி பேக்.
2: அந்த கேரி பேக்ல சோறு எடுத்துட்டு போய் கட்டி அப்படியே தூக்கி போட்டுற உடனே அந்த சோத்து பதத்துக்கு அந்த சாப்பிட்டு அந்த கேரி பை உள்ள சிக்கி
1: மண்ண வந்து
2: பத்து யானைகள் கிட்ட இறந்துச்சு சொல்லி அந்த கேரள அரசாங்கம் ரொம்ப பரிதாபமாக பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டர் போட்டாங்க. இப்ப அதாவது சில்வர் பிளாக் தவிர வேற எதுலயுமே தண்ணி எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சரியான ஒரு உத்தரவு அந்த அரசாங்கம் போட்டிருக்கு. அது மாதிரி நம்மளுடைய அரசாங்கமும் கேரி பை ஒழிச்சனும். கேரி பை ஒழிச்சு அனைவருமே அந்த பிளாஸ்டிக் எந்திரத்தோட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிச்சு அனைவரும் இயற்கை என்று சொல்லக்கூடிய, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நோய் கிடையாது, இவ்வளவு உங்களுக்கு மாசு கட்டுப்பாடே கிடையாது, இயற்கை நல்லா இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க சூழ்நிலைக்கு தன்னுடைய வீடு நல்லா இருந்த போதும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாரு. அதனால ஒரு நிமிஷமாவது நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இயற்கை காற்று சுவாசிக்க. அவங்கள போல நம்மளும் பிறர் நல்லா இருக்கணும்னு இந்த கேரிபியை ஒழிச்சணும், பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், மஞ்சள் பையல் சொல்ற பையை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் மஞ்சகரமாக வாழ வேண்டும் என்பது குழந்தைநாத கருத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க சார். ஹலோ
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது
1: நம்ம வந்து இப்ப சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு தான் சார் பாத்துட்டு இருக்கோம்.
3: ஆமா, காடுகளின் பங்கு தான் வந்து நம்ம அளப்படியான பங்கு மேடம். காடுகள் இல்லைன்னா சுற்றுச்சூழல் வந்து இல்லைன்னு அர்த்தம்.
1: ஆமா,
3: அதாவது நம்ம தொழிற்சாலைகள் இருந்தோ வாகனங்கள் இருந்து வெளியேற புகையினாலதான் நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப மாசடையுது. அத வந்து அதிகமாக நம்ம காடுகள் தான் மரங்கள் தான் நமக்கு வந்து பாதுகாத்து நம்மள உயிர் வாழ செய்யறது, நீண்ட நாள் ஆரோக்கியத்தை கொடுக்கறது.
1: ஆமா,
3: ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காடுகளை அழிக்கிறதா அதிகமான வேலைகள் இருக்கு, தவிர காடுகளை உருவாக்குற செயல்கள் வந்து குறைவா தான் இருக்கு. அது வந்து எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து என்ன விட்டுட்டு போறோம்ங்கிறதுதான் தெரியல மேடம்.
1: ஆமா சார்,
3: எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து எதையாட்டு விட்டுட்டு போறோம், சுற்றுச்சூழல் மேம்படுத்த போறதா இல்லவே இல்லை. அதனால பெரும்பாலும் ஓரளவு இருக்கிறவங்க காடுகள் வளர்க்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து.
1: நன்றி சார், நல்ல கருத்து. கண்டிப்பாக வந்து காடுகளில் வந்து பெரும்பாலான பல்லுயிர் பெருக்கமே அங்கே தான் நடைபெறுதுன்னு சொல்லலாம். பூமியில் உள்ள 80% அதிகமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வந்து புகழிடமாக காடுகள் தான் இருக்குது. இது வந்து சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கும் மிகவும் அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காடுகளின் முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தும் சுற்றுச்சூழல் காடு வளர்ப்பு மற்றும் மரம் வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம்தான் வந்து நம்ம வந்து காட்டை அழிப்பை வந்து தடுக்க முடியும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து சிறு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு கூட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நிகழ்ச்சியில் வரும்

நேர் கட்டாயிடுச்சு. நீங்கள் வந்து பங்கெடுக்க விரும்பினால் 0413-2275-24 மற்றொரு எண் 2275-2505 என்ற தொலைபேசியில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: அண்ணே லெட்டர் வந்திருக்குண்ணே. எனக்கா
2: போத்தது காட்டுக்குள்ள பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
3: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
2: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
4: நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: இளமாங்கலம் ஆர் முருகன்.
4: ஆ சொல்லுங்க சார்.
5: லைவ் தானே மேம்?
4: ஆ லைவ் தான் சார். ஆ பேசிட்டு தான் இருக்கீங்க
5: மேம். காட்டு விலங்குகள் பத்தி, மலையை சார்ந்த காடு இருக்கு. இந்த சினிமா படத்துல கூட வந்து இந்த காட்டுங்களை பத்தி பாட்டுலாம் எடுத்திருக்காங்க. அதை எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு சொல்லிடுறேன் மேம்.
4: ஆ சொல்லுங்க சார்.
5: தளபதி படத்துல இருந்து காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பஞ்சம் உண்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அப்புறம் மலைமுருகம் டேன் பாதா காட்டு வழி போற புள்ள கவலப்படாத அந்த பாட்டு வரும். அப்புறம் இன்னொரு படத்துல வந்து பொற்காலம் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே மூங்கில் காடுகளே ஒரு பாட்டு ஒண்ணு வரும். சினிமா துறையில வந்து இந்த காடுகளை வச்சு நிறைய ஷூட் பண்ணிருக்காங்க இந்த காட்டு பகுதியில. அதே போல வந்து இந்த ஏரிக்காரம் எல்லாம் வந்து இந்த பனைமரம் இருக்கும். இந்த பனைமரம் வந்து நல்லது மேம், அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. பனை நுங்காவது வெயில் நாள்ல பனைமரம் வந்து வீடுகளுக்கு, இந்த ஓட்டு வீடுகளுக்கு வாரி ஆகுது, ஓலைங்களுக்கு வந்து குடிச்ச வீட்டுகளுக்கு ஓலை ஆகுது. அப்புறம் ஆண் மரமும் இருக்கு பெண் மரமும் இருக்கு, ரெண்டுமே யூஸ் ஆகுது. அது அதனுடைய இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிரிப்பு நடிகர்களே வந்து விவேக் சார் இருந்தாரு, அவர் வந்து இந்த மரங்கள்லாம் வைப்பாரு.
4: ஆமாங்க சார்.
5: அதே போல நானும் மேரேஜ் வேலைக்கு போவேன் மேடம். அங்க வந்து மரக்கன்றுகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் எடுத்துன்னு வந்து அது பாதுகாப்பா குழி பறிச்சு அதை நட்டு வளர்த்து இன்னைக்கு வந்து நான் அதே போல போயிட்டு நான் ரெண்டு நெல்லி மரம், செம்பருத்தி மரம் எல்லாம் உண்டாக்கிறேன் மேடம். எங்க வீட்டுலயே அதை நட்டுக்கிறேன் இடம் எல்லாத்தினால. வேற எங்கேயும் இடத்துல இல்ல, வேற எங்கேயும் இடம் இல்ல, வீட்டுல இடம் இருக்குது கொஞ்சம். அங்க நட்டு வளர்த்து இன்னைக்கு அந்த புங்க மரம் நாயில தான் இன்னைக்கு கூட என் தந்தை படுத்துன்னு இருக்காரு. அங்க நாயில் நல்லா காத்துக்கணும் இருக்கு. புங்க மரம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது மேடம். காத்து அதான் மேடம். ஒரு சின்ன கதை ஒண்ணு ஒன்னு, ஒரு பெரியவர் வந்து அவங்க மகனை கூட்டுன்னு மருத்துவமனைக்கு போயிருந்தாருங்களாம், உடம்பு சரியில்லைன்ட்டு. அங்க டாக்டர், அங்க கியூல மனிதர்கள்லாம் நோயாளிகளாம் இருக்க வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பெரியவரை அப்படின்ட்டு சொல்லி இருக்காரு அந்த டாக்டர் சாரு. இவரும் கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணாருங்களாம். அந்த வேப்ப மரம் வந்து அந்த பை மேல நயில் இருந்தாலும் காற்று பட்டு அந்த உடம்பு சரியில்லாத்து நல்லா ஆயிடுத்துங்களாம். இரு அதை கவனிக்காம மறுபடியும் டாக்டர் வாண்ட போயிட்டு, உங்க பையன் நல்லா தானே இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு தொட்டு பார்த்து அந்த இது வச்சு பார்த்துட்டு டெர்மா குளரோ ஒன்று வச்சு பார்த்துட்டு நல்லா தானே இருக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வரும்போது ஜெர்மா வந்திருந்தோம், கூட்டு வந்தோம் அம்மா மருத்துவமனைக்கு, இப்ப நல்லா இருக்குதுன்றாங்க. அது அப்ப அந்த மருத்துவமனைக்கு கூட்டு வந்தாரு பாரு, ஒரு பெரிய ஒருத்தரு அப்ப உணர்ந்தாருங்களா அந்த இதை பத்தி, மரத்தை பத்தி. ஓ நம்ம வேப்ப மரத்தின இல்ல இருக்க வச்சுதான் அந்த காற்று பட்டுதான் நல்லா ஆச்சு நம்ம பையனுக்கு அப்படின்ட்டு அவரு சந்தோஷமா அவங்க மகனை கூட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டாருங்களா. இதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து மேடம். மற்ற நேரங்களுக்கு நான் வழி விடணும்.
4: அதாவது அந்த அளவுக்கு மரம் செடி கொடிகள்ல வந்து அவர் தாண்டி போனதுனால அவர் உடல் வந்து குளிர்ச்சியாகி உடம்புல இருக்கிற சூடு தணிஞ்சு உடம்பு சரியில்லாமல் இருந்தது நல்லா ஆயிடுச்சு இல்லைங்களா? அது இயற்கை கொடுத்த அற்புதம். ஆமாம் வரம் இல்லைங்களா? அதுதான். சரி சரி, நல்லா இருந்துச்சு உங்கள் கருத்து, நல்ல கதை.
5: ஆ
4: சரிங்க முருகன் சார், நன்றி.
5: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
4: ஆ நன்றிங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இதுபோல் அழகாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0. ஹலோ ஹலோ,
6: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
6: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா.
6: அதாவது மரங்கள் தான் நம்மளோட ஆணிவேரா இருக்கு இல்லையா?
4: ஆமா.
6: மரங்கள் வந்து வீட்டுல சின்ன சின்ன சல்லி வர சல்லி வேர்கள் உள்ள மரங்கள் வச்சுக்கிடலாம் வீட்டை வீட சுற்றி.

0: இப்ப நான் வீடை சுத்தி மரங்கள் வைக்கிறதுனால வீடுகள் வந்து இடிஞ்சிருமோ ஆயிருமோ அப்படிங்கிற பயம். இன்னொரு விஷயம், நீ மரங்கள் வச்சா பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்களோ, இளைஞர்கள் எல்லாம் விழுகும் போது வர்றாங்க சண்டைக்கே வர்றாங்க.
1: கண்டிப்பா பெருக்க முடியல, என்னால குப்பெல்லாம் வருது வீட்டு வாசல்ல
0: அப்படின்னு எங்க பார்த்தாலும் கூட மாறிடுது சில நேரம். அதனால பயந்துகிட்டு வைக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் மரங்கள் வைக்கிறதுனால வந்து இந்த பழம் மரங்கள் எல்லாம் வச்சா வாசல்ல நிறைய பழங்கள் எல்லாம் காத்து தொங்கும். எங்க தெருவுலயே பழ மரங்கள் தான் நிறைய இருக்கு. நெல்லிக்கனி, நெல்லி மரம், கொய்யா, சீதாபுரம்,
1: அப்புறம்
0: புங்க இருக்கு, புங்க இருக்கு, அப்புறம் கொய்யா இருக்கு, இது ஆலமரம் இருக்கு. அப்புறம் பெரிய ஒரு ஆல விஷயம் சேத்தாப்புல இருக்கு. அந்த ஆக்சிஜன் எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு.
1: சந்தோஷமா
0: எல்லாருமே வந்து செல்லுல இது வைப்பாங்க, இந்த பறவைகளோட ஒளி எல்லாம்
1: வச்சுக்கிட்டு
0: 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. வகை வகையா விதவிதமான சத்தங்கள், அது எவ்வளவு ஒரு குளிர்ச்சியை தருது தெரியுமா?
1: மன மகிழ்ச்சி. ஆமா, எழுந்து வந்து அதை கேட்ட உடனே மன மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் அப்ப ஆரோக்கியமான இடத்துல வாழறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? ரொம்ப ஆரோக்கியமான இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம்.
0: வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும். சில பேருக்கு வந்து ஏன் இருக்கும், எப்படி இருக்கும், இதை எப்படி சமாளிப்போம், அதை எப்படி சமாளிப்போம். ஆனா காலைல எந்திரிச்ச உடனே அந்த குயில்களோட சத்தமும், அந்த பறவைகள், சின்ன சின்ன குட்டி பறவைகளோட சத்தமும்
1: அழகா கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: சோகமாக பாடுவாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ தெரியல.
1: பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். உங்க குரல்ல கேக்குறது ரொம்ப அற்புதமா இருக்கு.
0: சரிங்கம்மா,
1: நல்லா இருக்கீங்க.
0: பழங்கள் வந்து ஏதோ பிள்ளைங்க எல்லாம் பறிச்சுட்டு போயிருங்களோன்னு ஒரு
1: அக்கம் பக்கம் உள்ளவங்க
0: போயிட்டு போறாங்க. நம்ம வச்சத 4 பேர் போய் சாப்பிடும் போது நம்மளுக்கு எத்தனை ஒரு புண்ணியங்களும் கிடைக்குது.
1: நம்ம
0: அவங்க வீட்டுலதான் மரம் வச்சிருந்தாங்க, 2 காய் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல கீரை வச்சிருந்தா, காய் கொடுத்தாங்க. அது எத்தனை உசுருகா வாழுதுமா அந்த மரத்துல போய்
1: இருந்து. குட்டி அணில இருந்து சின்ன சின்ன குருவிகள் வரைக்கும், ஓனாய், ஓனான்ல இருந்து பாம்பு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அந்த கண்கொத்தி பாம்பு சொல்லுவாங்களா, அது இருக்கும். பச்சை பாம்பு கூட பறித்துட்டு இருக்கோம் நிறைய மரங்கள்ல பாக்குறோம்ல.
0: பறவைகள் வருது, இது அதுக்காக விலங்கினங்கள், பூனைகள் கூட மேல ஏறுது.
1: மரத்துக்கு அடியில, மரத்துக்கு அடியில வந்து எலி, எலி வந்து துளை போட்டுக்கிட்டே போறதும் இருக்குது. அதெல்லாமும் பாக்குறோம்.
0: அது என்னன்னா, அந்த எலிகள் கூட நன்மைதான் செய்யுதான். எலி என்ன செய்யுதான், உள்ளுக்குள்ள அப்படியே பூமிக்குள்ள தொலைச்சு தொலைச்சு துளை போடுறப்போ பூமிக்கு ஆக்சிஜன் கிடைக்குதான். பூமிக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறப்ப நல்லா விளைச்சல
1: அதிகமா மகசூல் கிடைக்கும்.
0: பாம்பு புத்து, எலிப்பூந்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இருக்கு பாத்தீங்களா? அது கூட நம்ம பூமியோட ஆக்சிஜன், பூமிக்கு தர்ற ஆக்சிஜன், பூமிக்கு தர்ற புத்துணர்ச்சி தான் சொல்றாங்க. இப்படி ஒன்னொன்னு
1: இயற்கையா பார்த்தோம்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாமே ஒரு இதுவா தான் இருக்கு இல்லைங்களா? சம்பந்தப்பட்டது, சங்கிலி தொடர்.
0: ஆனா சுயநலமை பார்க்காம, சிமெண்ட் பலகைகளை சுத்தி போடாம, என்னன்னா அந்த பழங்கி கற்களை வீட்டுல பதிச்சிடுறாங்க. வீட்டுல போறாமே அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணில இருந்து காலை வைக்கும் போது அது அழுக்காயிருமோ, அது பாக்குறவங்களுக்கு என்ன இப்படி அழுக்கா இருக்குன்னு நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு வரட்டு கௌரவத்தால கூட மரங்கள் அழிக்கப்படும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பழங்கி கற்கள் அப்ப கிடையாது, மண் தரையும் சாதா தரையும் இருந்ததுனால தெரியாது மண் அழுக்கு வந்தாலும். இப்ப பழங்கி தரைய வெள்ள வெள்ளையு போட்டுட்டு அதுல ஏறி வந்தா இதா போகும்னு சிமெண்ட முன்னாடியும் போட்டுறாங்க, சுத்தியும் போட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு அதாவது நம்ம தண்ணி புழங்குற தண்ணிய கூட உணவா மாத்தக்கூடிய சக்தி அந்த மரங்களுக்கு தானே, செடிகளுக்கு தானே இருக்கு. அப்ப அந்த அந்த சுத்தி மண்களை போடணும், கொள்ளையில தோட்டம் அமைக்கணும். நம்ம வடிவமைக்கிற அந்த பாத்திரம் வளர்க்குற தண்ணி, இந்த குளிக்கிற தண்ணி எல்லாம் போய் 2 தென்னையும் 2 வாழையும் வச்சாலே போதும், நல்லா உருவாக்கிறோம். எப்படி எதையுமே
1: அது உருவாகிறது இல்லாம அதை பாக்குறோம் பாருங்க. நம்ம அது காய்க்கிறப்போ, அது முதல்ல அது இப்ப எல்லாம் ஒண்ணு பண்றப்ப செய்யற அந்த அதுவே நமக்கு பெரிய மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வீட்டுல காய்க்க போது பூ விட்டுருக்குது, பிஞ்சு விட்டுருக்குதுன்றத பார்க்கும் போது அது பெரிய அலாதியான ஒரு சந்தோஷம் தானேங்களா இல்லைங்களா?
0: விவசாயிகள்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு.
1: அப்படிதான் போல
0: முதுமையா ரொம்ப வர்றது கிடையாது.
1: ஆமாங்க, டெய்லியும் போயிட்டு
0: வயிறம் போல மின்னும்,
1: டெய்லியும் போயிட்டு அந்த வெயிலையும் வீணாக்காம வெயிலையும் உடம்புக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால எலும்பு உடலும் புத்துணர்ச்சி அடைஞ்சிருது, அதே மாதிரி மன மகிழ்ச்சியும் அடைஞ்சிருது இல்லைங்களா?
0: அதுதான் சொல்லியிருக்காங்க, திருக்குறளே சுழன்று ஏற்பின்னது.

0: அதனால் உலர்ந்து உழவே தலைன்னு சொல்லியிருக்காங்க. அரசர்களுக்கு உழவர்களுக்கு பின்னாடிதான் அரசர்களே அவங்க பின்னாடிதான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீரினும் என்றதன் காப்புன்னு சொல்லுவாரு. என்னன்னா இந்த எருக்கல்ல எல்லாம் பசுமாடு அதாவது இந்த உயிரினங்கள்லாம் வாழ்றதுக்கான தகுதிகளை அந்த மரம் தான் சொல்லி கொடுக்குது இல்லையா. அந்த செடி கொடி வைக்கும் போதும் உழவு பண்ணும் போதும் இந்த விலங்குகளுக்கும் ஒரு உணவா மாறிடுது. விலங்குகளோட கழிவுகள் அதுகளுக்கு உணவா மாறுது. இப்படி எல்லாத்துக்கும் ஒன்றோட சமைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா ஆமா
1: நீங்க தாமா முதல்ல எங்களை வந்து நிறைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு பங்கெடுக்கிறீங்க பாருங்க. நாங்க தான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லணும். மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. சகிலி தொடர் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அருமை அருமை, நன்றிமா, நன்றி. அதான் நிறைய நேயர்கள் வருவாங்க, 10-15 நேயர்கள் தாண்டிலாம் வருவாங்க. இப்போ வந்து ரொம்ப சுருக்கமாக 8 நேயர் அந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நேயருக்குமே நிறைய நேரம் கிடைக்குது, பேசுகிறதுக்கு நிறைய நேரமும் கிடைக்குது. சரி நேயர்களே, இப்போ ஒரு
2: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
3: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ. நிகழ்ச்சிக்கு உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 2-2-7-5-2-4-0 மற்றொரு எண் 2-2-7-5-2-5-0 என்ற தொலைபேசி எண்ணில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு குறித்து உங்களின் மேலான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ, இனி பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: ஆ வாங்க சார், ஹலோ பேசுங்க.
1: ஆ கேக்குமா, வணக்கம்மா. திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: காடுகளை பத்தி சிறப்பா பேசிருக்கீங்க, அது வாரங்களா ஒரு வாரம் கூட கொண்டாடிட்டு இருக்கோம். மிக முக்கியமான நிகழ்வுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார கணக்குல அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி வேணும்னு சொல்லி இப்ப மகளிர் வாரங்கள் கூட நம்ம ஒரு வாரம் போயிட்டு 1st எட்டாம் தேதி வரலும் கொண்டாடுவோம். அது மாதிரி சாலை பாதுகாப்பு வாரங்களையும் நம்ம பாத்தீங்கன்னா வாரங்கள்னு போட்டு அந்த 8 கொண்டாடுறோம். அதே மாதிரி இப்ப இந்த காடுகள் வளர்ப்பு அதோட தூய்மை சித்த திட்டத்தை பத்தி இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கொண்டாடணுங்கிற அந்த செயல் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, அதுலயும் குறிப்பா நம்ம அகில இந்திய வானொலியிலையும் மத்திய அலைவரிசையில இது ஒரு முக்கிய பொறுப்பா எடுத்து செய்யறாங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால இந்த சூழ்நிலைக்கு உண்டான நிகழ்வை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி பண்றீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அது தெளிவான வகையில எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க எப்படி அப்படிங்கறத நம்மளுக்கு அந்த நிகழ்வுக்குள்ள நம்ம வரோம். அதே மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 முன்னாடி இந்த நேரலை நிகழ்ச்சி இன்னைக்கு வானொலியில ஏற்கனவே நிகழ்ச்சியில வானொலியில கேட்டு கடிதங்கள் போட்டு வானொலி நேரா இருந்தோம். அப்புறம் வானொலியில நேரலை நிகழ்ச்சி அந்த திட்டங்களை அறிவுறுத்ததுக்கு அப்புறம் நேரடியாக

0: பேசுறது பாக்குறோம், பல வானொலியில பேசுறோம்.
1: சரிங்க சார்.
0: அப்போ என்ன பண்றாங்கன்னா, வானொலி வந்து எங்களுக்கு நேயர்கள்னு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறீங்க.
1: ஆமா கண்டிப்பா.
0: அப்ப வானொலி நேயரா இருந்து காலையில இருந்து சாயங்காலம் வரலும் பல வானொலிகளையும் போய் கருத்து சொல்லிட்டு, கருத்தை மட்டும் சொன்னதே என் வாழ்க்கையா அப்படிங்கிற நினைச்சு பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கு நான் வந்தேன். அது வள்ளுவன் சொன்ன ஒரு திருக்குறள் மனசுல வச்சு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவையாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல். அது எல்லாம் அது 1330 குரல் எழுதிட்டு அந்த குரல் தான் முக்கியத்துவமா வச்சிடறாரு. 1330 குரலையும் எல்லாரும் சொல்லலாம், ஆனா அந்த குரல் படி வாழ
1: முடியாது.
0: இந்த ஒரு குரலே அவருக்கே பதிலா அமைஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வாழ்நாள்ல ஒரு உறுதி
1: எடுத்துக்கிட்டேம்மா.
0: கிட்டத்தட்ட 54 மரம் வளர்த்துக்கமா.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அந்த மரத்தோட நிழல உட்கார்ந்து நான் பேசிட்டு
1: இருக்கேன். அருமை
0: அருமை. உமா முகனமா இருக்கும்போது அவங்க இருந்த காலகட்டத்துல ஒரு முறை நான் பேசும்போது, இப்ப எனக்கு 53 அகவை நிறைவு வந்துச்சு. அந்த 53வது அகவை நிறையும் போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு 53 அகவை நிறைவுற்றிருக்கேம்மா, 53 மரங்கள் வளர்த்திருக்கேன்.
1: பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சூப்பர்,
0: ரொம்ப சந்தோஷம் பேசினாங்க. இப்ப அதுக்கப்புறம் அகவை முகர்ந்திருக்கு. இப்போ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பயனுள்ள மரங்களா
1: வளர்த்திருக்கோம்.
0: பயனுள்ள மரங்களா வளர்த்து அதோட நிழல்ல நாங்க குடியிருக்கிறோம். இன்னைக்கு நான் மட்டும் என்னோட இடத்துல மட்டும் இல்லாம இன்னும் பல நண்பர்கள் இடத்துல எல்லாம் அந்த மரங்களை வளர்த்து, அப்புறம் எங்க வீட்டுல நடக்கிற சில சுபகாரியங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மரக்கன்றுகள் கொடுத்து அவங்க அங்கேயும் அதை வந்து வளர்த்திருக்க அளவுக்கு சில நேயர்கள் சொல்றாங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, வானொலி நேயருங்கிற ஒரு நிலையில நான் சொல்லிட்டு
1: செய்யாம இருந்தா தவறுன்ற மாதிரி. சூப்பர் சார்.
0: முடிஞ்ச அளவுக்கு எல்லாராலையும் செய்ய முடியலன்னா கூட அவங்க ஒரு உறுதி எடுத்துக்கலாம்,
1: தாவரத்துக்கு
0: கொண்டு போய் ஒரு செடி டம்ளர் தண்ணி ஊத்தலாம்.
1: ஆமா,
0: இப்ப நேயர்கள் நம்ம பேசுறோம்னாக்க மரம் வளர்க்கணுங்கிறத பத்தி நம்ம உரையாடுறோம், அரசாங்கம் செய்யுது, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு கோட்பாட்டெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அவங்களால சில பேருக்கு முடியாது, ஏன்னா எல்லாருமே எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமையாது. ஆனா அவங்க என்ன செய்யலாம்னாக்க, எங்கேயாவது இருக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட தாவரங்களுக்கு கொண்டு போய் 2 சொம்பு தண்ணி ஊத்தினால் கூட அந்த நேயருக்கு உண்டான சொல்றதுக்கு உண்டான அந்தஸ்து அவங்களுக்கு
1: கிடைக்கும்.
0: அதனால அதை அதை செய்யணும். ரெண்டாவது, இது வந்து நம்ம வனங்கள்ங்கிறது ஒரு வகையான செய்தி, நம்ம வாழ்ற இடத்துல மரங்கள் வளர்க்கறது ஒரு வகையான செய்தி.
1: கண்டிப்பா.
0: இப்ப வனங்கள்னாக்க மலை மலைக்காடுகள்ல போக்குவரத்துல எல்லா இடத்துலயும் மரங்கள் இன்னைக்கு வளர்ற நேரத்தி கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் பயணிச்சிருந்தேம்மா. பல இடங்களுக்கு பயணிக்கும் போது சுற்றுப்புறத்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க, இந்த நாட்டுக்கு தேவையில்லாத சில மரங்கள் வந்து காடுகள் மாதிரி வளர்ந்துருக்கு. நாம பாக்குறோம் அந்த கருவேல முள்ளுங்கிறது முள்ளும் அந்த கொட்டை செடின்னு ஒரு செடியும் இன்னும் சில மரங்களை வந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அடுப்பு விறகு வெட்டிதான் வாழ்க்கையில சம்பாதிக்கணுங்கிற காலங்கள் இருந்ததுனால அந்த அந்த மரங்களை வந்து நம்ம நம்ம தமிழ் மண்ணில வரவேற்று செஞ்சாங்க. வேற மாநிலத்தில இருந்து அந்த மண் அந்த சில மரங்களை வந்து காடுகளுக்காக மக்கள் பயன்பாட்டுக்காக தேவை கருது செஞ்சாங்க. அது இப்ப வந்து நிறைய வளர்ந்துருக்கு.
1: சரி, சரிங்க சார்.
0: அந்த கருவேல முள்ளெல்லாம் மரம் எல்லாம் வளர்க்கணும், அது வந்து அதிகப்படியான நீரை உறிஞ்சும் அப்படிங்கறதுக்காக. அது இந்த யூகிப்டாசன் சார் இந்த எண்ணெய் மரம்
1: இருக்கு,
0: தைல மரம், அதுல நிறைய நீர்கள் அதுக்கு தேவைப்படும். அதோட நீரை வந்து தொலைதூரத்துல இருந்து கூட உறிஞ்சி சாப்பிடறதுக்கு வேரோட சக்தி இருக்குன்னு சொல்லி சில இடத்துல படுகைகள்ல தான் அதை ஆற்று படுகைகள்ல தான் நடுவாங்க
1: வச்சிருக்காங்க.
0: இல்ல மலை சார்ந்த இடத்துல இருக்கும், இயற்கையா மழை பொழிஞ்சு அங்க அந்த இது வரும். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, சில விஷயங்களை வந்து அரசாங்கம் மூலியமாவும் கண்டெடுத்து இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மரங்களை வளர்ப்பதும் காடுகளை பாதுகாப்பு பண்றதும் நீங்க முன்னாடி நிகழ்ச்சியில சொன்ன ஒரு சங்கிலி தொடராதான் இருந்தது.
1: ஆமா கண்டிப்பா,
0: மக்களும் இதுக்கு சங்கிலி தொடர் கொடுக்கணும். சமுதாயங்கும் போது அரசுங்கிறதும் போது அவங்களும் அந்த சமுதாய அந்த சங்கிலி தொடர் கொடுக்கணும். இதுல யாராவது ஒருத்தர் வந்து இப்ப இந்த ஒரு கயிறு கட்டிக்கிட்டு விளையாடுவாங்க பாருங்க, ஒருத்தர் பலகீனமானாலும் ஒருத்தர் இதாயிரும். அதனால ரெண்டு பேருக்கும் இந்த பங்கு உண்டு, மக்களுக்கான பங்கு உண்டு, சமுதாயத்துக்கு உண்டான அரசுக்கு உண்டான பங்கு உண்டு. இந்த ரெண்டு பங்கும் ஒருமித்த கருத்தோட இதுல வந்து போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீ இந்த மரம் நிட்டியா நான் இந்த மரம் நிட்டியா, இன்னும் கூட இதுல சில களைய வேண்டிய சில செய்திகளாம் நகர்ப்புறத்துல மரம் நடுறேங்கிற ஒரு ஒரு விழாவை உருவாக்கி அதை செய்யக்கூடிய சில செயல் திட்டங்கள் வந்து அந்த உயர் மின்னழுத்த கம்பி போது பாருங்க,
1: சரிங்க,
0: அது எல்லா ஊர்களுக்குமே நம்ம சாலையோரம் தான் அந்த மின்னழுத்த கம்பி போகும். ஆனா ஊரையும் சாலையும் நம்ம வந்து விரிவுபடுத்துறோம் அழகுபடுத்துறோங்கிற பேர்ல நல்ல வளரக்கூடிய மரங்களை வந்து அந்த மின்கம்பி உயர் அழுத்த மின்கம்பிக்கு கீழே நட்டு வச்சுட்டு அழகுபடுத்திருக்காரு.
1: சரி, சரிங்க சார்.
0: அது என்ன, குறிப்பிட்ட நாள்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கண்டு ஆராய்ஞ்சு அந்த துறை சார்ந்தவங்க இந்த மரங்களை வந்து நம்ம

0: வளர்க்கணும், மற்ற நம்ம இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு முக்கியத்துவம் காட்டுற மாதிரியே காடுகள் அழியாம இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் காட்டினோம்னா இந்த சமுதாயத்தை மேம்படுத்தி போலாங்கிற நல்ல
1: விடைபெற்றுக்கிற வாய்ப்பு. நன்றி சார், நன்றி சார், நல்ல தகவல், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து காடுகள் இருக்கிறதுனால்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. காடுகள் உணவு, எரிபொருள், மூலிகைகள் மற்றும் தொழில்துறைக்கான மரங்களை வழங்குகின்றன. உலக பொருளாதாரத்தில் காடுகளிலிருந்து கிடைக்கும் பொருள்கள் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் இது வந்து பெரிய உதவியும் புரிகிறது அப்படின்றத பார்க்குறோம். கண்டிப்பாக இத்துடன் இன்றைய நேயர் நேரத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இது வந்து நல்ல வந்து அருமையான தகவல்களை வந்து பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு பெற்று கொள்ளலாம், நிறைவு செய்து கொள்ளலாம். நேரம் 12 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: அலுமினியம் வரலாறு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் வளர்ச்சி அடைந்திராத பண்டைய காலத்திலேயே அக்கால மக்கள் அலுமினியத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் அலுமினியம் ஓர் உலோகம் என்பதையும் அதன் பலன்கள் தன்மை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அலுமினியத்தை பழங்காலத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வயிற்றுப்போக்கை நிறுத்த உதவும் மருந்தாகவும் சாய பட்டறைகளில் அரிகாரமாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதில் உள்ள உப்பு மூலத்தை அலுமினி என்று அழைத்தனர். 1787 லவாய்சியர் இதை அதுநாள் வரை அறியப்படாத ஒரு உலோகத்தின் ஆக்சைடு என்று கூறினார். 1827 ஜெர்மனி நாட்டு வேதியியல் ஆய்வாளரான ஃபெட்ரிக் ஓலர் இதிலிருந்து தூய அலுமினியத்தை பிரித்தெடுத்தவர் என்ற பெருமையை பெற்றார். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்ஸ்டர்டு என்பார் அலுமினியத்தை பிரித்து எடுத்திருந்தாலும் அது மிகவும் தூய்மையற்றதாக இருந்தது. அதன்பின் பியரி பெர்தியர் என்பர் பாக்சைடு தாதுவிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுத்தார். முதலில் ஹம்ப்ரி டேவி என்பார் இதற்கு அலுமினம் என்றே பெயரிட்டார். இது பின்னர் அலுமினியம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களில் அலுமினியம் தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஏனென்றால் அதன் உற்பத்தி மிகவும் குறைவு. அலுமினியத்தை பிரித்தெடுக்க ஹால் ஹெரால்ட் முறை, ஹோலர் முறை, பேயர் முறை ஆகியவை கண்டறியப்பட்டன. தற்காலத்தில் பேயர் வழிமுறை பரவலாக பயன்படுகிறது. இந்த அலுமினிய கண்டுபிடிப்பில் ஒரு ஆர்வமூட்டக்கூடிய செய்தியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது CM ஹால் அவர்கள் அலுமினியத்தை எப்படி பிரித்தெடுத்தார் என்பது பற்றியது. சரி, அது என்னன்னு பார்ப்போம். ஒரு சிறுவனுக்கு புத்தகங்களை படிப்பதில் அலாதியான ஆர்வம் இருந்தது. அவன் பெயர் CM ஹால். அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய தந்தை நிறைய புத்தகங்களை வாங்கி வைத்திருந்தார். அவருக்கு படிக்கும் பழக்கம் இருந்தது. அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிப்பது அவனுடைய வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் அவன் தந்தை வைத்திருந்த ஒரு வேதியியல் புத்தகத்தை எடுத்து படித்தான். ஹால் படித்த அந்த புத்தகம் மிக பழமையானது. அதில் அலுமினியம் என்ற உலோகத்தை பற்றி பல தகவல்கள் இருந்தன. அவன் வாழ்ந்த காலத்தில் அலுமினியம் மிகவும் மதிப்பு மிக்கதாய் இருந்தது. காரணம், அது மிகவும் குறைவாகவே கிடைத்தது. அதை பிரித்தெடுக்கும் முறையெல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஹால் படித்த நூலில் ஒரு சிறிய தகவல் இருந்தது. அதை படித்த ஹால் வியந்து போனான். சிறிய தகவலாய் இருந்தாலும் அதில் பெரிய விஷயம் அடங்கியிருந்தது. காரணம், களிமண்ணில் அலுமினிய தாது கலந்திருக்கிறது என்ற தகவலே அது. இந்த தகவல் ஹாலின் சிந்தனையை தூண்டியது. களிமண்ணிலிருந்து அலுமினிய தாதுவை பிரித்தெடுக்கும் வழிமுறையை கண்டுபிடித்துவிட்டால் ஏராளமான அலுமினியத்தை உற்பத்தி செய்யலாம். அப்போது அது விலை குறைந்து ஏழைகளும் பயன்படுத்தும் அளவிற்கு கிடைக்கும். மின்சக்தியை பயன்படுத்தி களிமண்ணிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும் என்று அவன் திடமாக நம்பினான். மின்சக்தியை தரும் மின்கலனை வாங்க அவனிடம் பணம் இல்லை. ஆயினும் மனம் தளராமல் சொந்தமாகவே ஒரு பேட்டரியை உருவாக்கினான். நீண்ட முயற்சிக்கு பின்னர் அவன் நினைத்தபடியே களிமண்ணிலிருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்கும் வழிமுறையை கண்டுபிடித்தான்.

0: விட்டான். ஹால் கண்டுபிடித்த வழிமுறை மிகவும் எளிமையானது. அவன் பின்பற்றிய வழிமுறையால் மிக குறைந்த செலவில் ஏராளமான அலுமினிய தாதுவை பிரித்தெடுக்க முடிந்தது. இதன் பின்னர் அலுமினியம் என்பது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகமாகிவிட்டது.
1: அறிவியல் முத்துக்கள் வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர். குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: சார் வணக்கம்.
1: டெக் குரு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போறது மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள். ஏன்னா மீன் வந்து நம்மளுடைய உயிரினங்களில் ரொம்ப பழமையான உயிரினங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம நிலவாழ் உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே நீர்வாழ் உயிரினங்கள் தான் முதல்ல தோன்றுனுச்சு அப்படின்னு தான் அறிவியல் சொல்லுது. அந்த விதத்தில் மீன் நிச்சயமாக நிலவாழ் உயிரினங்களோட ஒரு முன்னோடியாக தான் இருக்கணும். இப்போ மீன் குறித்த பொதுவான செய்திகளை கொஞ்சம் முதல்ல சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மீன்கள் வந்து குளிரத்த பிராணிகள், ஏன்னா வந்து அதுக்கு ஒரு காரணம் அறிவியல் ரீதியாக இருக்குது. ஏன்னா வந்து தண்ணியில் இருக்கும்போது தண்ணி திடீர்னு சூரிய வெப்பத்தினால ஹீட் ஆகும், அப்புறம் இரவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குளிர்ச்சி ஆகிடும், மழை காலத்தில் அதனுடைய டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடலை வந்து வச்சுக்கணும். அதனால் குளிர் ரத்த விலங்காக தான் இருக்கணும். அதுக்கான காரணம்லாம் இருக்குது. மீன்கள் குறித்த பொதுவான செய்திகளை சொல்லுங்களேன்.
2: நல்லது சார். இப்போ மீன்களை பொறுத்த வரைக்கும் சார், இது ஒரு நீர்வாழ் உயிரி. மீன்கள் வந்து குறிப்பாக இரண்டு வகைப்படும், ஒன்று நன்னீர் மீன்கள், இன்னொன்று கடல்வாழ் மீன்கள். இந்த நன்னீர் மீன்கள் வந்து கெண்டை, கெளுத்தி, விரால், குறவை, இந்த கெண்டவைகள், மிர்கா, கட்லா, திலோப்பியா, இதெல்லாம் வந்து நன்னீர் மீன்கள். இவை கடலில் வாழாது. கடலில் வாழ்கின்ற மீன்கள் வாழாது. இப்போ கடலகர மீன்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் காணப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான வகைகள் இருக்கின்றன. இந்த மீன்கள் வந்துட்டு மிக பழமையான ஒரு உயிரினம். உலகில் தோன்றிய உயிரினங்களே டைனோசர்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே இவை தோன்றியிருக்கின்றன. அதாவது ஒரு காலகட்டம் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன், கேம்பிரியன் வெடிப்பு என்ற ஒரு காலகட்டம் சுமார் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மீன்கள் இந்த பூமியில் வாழ்ந்து வருகின்றன.
1: அதாவது 50 கோடி ஆண்டுகளுக்கு
2: முன்னாடியே வாழ்ந்து வந்திருந்த இந்த மீன்களுடைய சிற்றினங்கள், ஒரு சிற்றினத்துக்குள் பல பிரிவுகள் இருக்கும். கிட்டத்தட்ட 34,000 வகையான சிற்றினங்கள் மீன்களில் காணப்படுகின்றன.
1: மனிதன் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றீங்க?
2: 2020 கணக்கெடுப்பின்படி இது வந்து 34,000. இப்ப இந்த 26க்குள்ள இன்னும் இது ஏகப்பட்டது கூடியிருக்கும். அதுபோல நம்ம ஒரு மீன் சொன்னா ஒரு தவறான சில விஷயங்களை வச்சிருக்கோம் வச்சுக்கலாம். அது என்னன்னாக்கா ஜெல்லி மீன்,
1: அது ஃபிஷ் கிடையாது.
2: ஜெல்லி மீன் அப்புறம் நட்சத்திர மீன் சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து ஃபிஷ் கிடையாது. பேரு தான் அதுக்கு வந்து ஜெல்லி ஃபிஷ்.
1: ஸ்டார் ஃபிஷ்ஷும் அது வந்து மீன் வகையில சேர்க்கக்கூடாது.
2: ஏன்னாக்கா
1: ஜெல்லி ஃபிஷ்ஷும் சேர்க்கக்கூடாது.
2: சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது ரெண்டுக்கும் முதுகெலும்பு கிடையாது. முதன் முதலில் தோன்றிய முதுகெலும்பு உள்ள பிராணி வந்து மீன் தான். ஜெல்லி ஃபிஷ்லயும் முதுகெலும்பு கிடையாது, அவை மெல்லுடல்கள். நட்சத்திர மீனும் ஜெல்லி ஃபிஷ்ஷும் மெல்லுடல்கள் வகையில வரும். மனிதனுக்கு முன்னோடியாக, விலங்குகளுக்கு முன்னோடியாக முதுகு எலும்புகளோடு தோன்றிய முதல் இனம் மீன்கள்.
1: ஆனாலும் மீன்களும் ஆரம்பத்தில் முதுகெலும்பு இல்லாமே இருந்திருக்கு அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம்.
2: ஆமாம், அதாவது இந்த பரிணாம வளர்ச்சியில் தான் அதுக்கு வந்து
1: முதுகெலும்பு
2: வருது. அது வந்து மில்லுடிகளிலிருந்து அடுத்த பரிணாம நிலைக்கு வரும்பொழுது தான் அதில் வந்து முதுகெலும்பு உருவாகிறது.
1: மிகச்சிறிய மீன், மிக பெரிய மீன், ரெண்டுத்தையுமே கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பைன்ஸ் நாட்டில் குட்டி கோபி அப்படின்ற ஒரு மீன் இருக்குங்க. இந்த மீன் வந்துட்டு கிட்டத்தட்ட மிக குறைவான அளவு 8 மில்லிமீட்டர்லேருந்து 13 மில்லிமீட்டர் வரை தான் வளரும்.
1: ஒரு சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அப்ப ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான், அல்லது கொஞ்சம் கம்மி.
2: அதை விட கம்மியும் அதை விட அதிகமாகும். இதே மிகப்பெரிய மீன் என்று சொன்னால் திமிங்கல சுறா மீன், வேல் ஷார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மீட்டர், 60 அடி நீளத்திற்கான ஒரு பெரிய மீன் இருக்கிறது. இது வந்து 14 மெட்ரிக் டன் எடை கொண்டிருக்கும். எனவே இந்த கடல் வாழ் மீன் வகையிலே பார்த்தீங்கன்னாக்கா 8 மில்லிமீட்டர்ல ஒரு மீன், 18 மீட்டர்ல ஒரு மீன். இதற்கிடையிலே பல்வேறு விதமான பல்வேறு வகையான ஆச்சரியங்களை அள்ளி தருகின்ற இந்த மீன் உலகம் கடலிலே அமைந்திருக்கிறது.
1: ஓகே, அது ஒரு தனி உலகம்னே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம்ல சார் இந்த கெளுத்தி மீனை, அந்த கெளுத்தி மீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மீசை மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து முகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது சில நேரத்தில் முள் குத்திருச்சின்னு கூட சொல்லுவாங்க. கெளுத்தி மீனை பிடிக்கிறப்ப ரொம்ப ஜாகிரதையாக பிடிக்கணும்பாங்க. அதேமாதிரி சுறா மீனும் வந்து ஒரு ஆச்சரியமான மீன். இந்த விசேஷ குணங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கெளுத்தி மீன், சுறா மீன்,
2: இந்த கெளுத்தி மற்றும் சுறா மீன்களில் அந்த சிறப்பானது ஒரு லோரன் ஜினி அம்பல்லே என்ற ஒரு உணர்வு உறுப்பு. நீங்க சொன்ன மீசன் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மீசை வந்துட்டு ஒரு உணர்வு உறுப்பு. அதுக்கு பேரு ஆங்கிலத்துல லோரன் ஜினி அம்பல்லே என்ற ஒரு உறுப்பை கொண்டிருக்கின்றன. இந்த உறுப்பினுடைய வேலை என்னன்னாக்கா பல ரொம்ப குறைவான மில்லி வோல்ட் மின்னோட்டங்களையும் கண்டறியும் தன்மை உடையது. மிக குறைவான மில்லி வோல்ட் வந்தா கூட டக்குன்னு அது வந்து அது ஒரு ஆண்டனை மாதிரி அதை கண்டுபிடிச்சு இங்க ஏதோ ஒரு மின் மாற்றம் நடைபெறுகிறது அருகில, அது வந்து ஒரு இரையாக இருக்கலாம் அல்லது தன் இனமாக

0: இருக்கலாம், அல்லது ஒரு ஆபத்தாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த சிறப்பான ஒரு உறுப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது.
1: ஒரு சிக்னல் கிடைக்கிறதுக்கான ஒரு
0: ஆண்டனி மாதிரி இருக்குது.
1: அப்படி ஒரு விசேஷ அமைப்பு கெளுத்தி மீன் சுறா மீனுக்கு இருக்குங்கிறீங்க,
0: ரெண்டுக்கு இருக்கு.
1: இப்ப பொதுவா மீன்களுடைய கண் அமைப்பு, ஏன்னா மற்ற விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய கண் அமைப்புக்கும் மீன்களுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தண்ணியிலே இருக்குது, தண்ணி திடீர்னு பார்த்தா கலங்களா இருக்கும், தெளிவா இருக்கும். அதே மாதிரி வந்து புற ஊதா கதிர்கள் பார்வை, ஏன்னா நிறைய வித்தியாசம் வித்தியாசமான கண் அமைப்புகள்லாம் மீனுக்கு உண்டு. நான் படிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் சார், மீன்களுடைய கண் அமைப்பு.
0: இந்த மீன்களுடைய கண்கள் பெரிய கோள வடிவ வில்லைகளாக இருக்கின்றன. ரொம்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கோள வடிவத்தில் ஒரு பெருசாக இருக்கும். இவற்றினுடைய விழித்திரை பொதுவாக தண்டு கூம்பு வடிவமுடையவை. ஏன்னா அந்த தண்டு கூம்புனாக்கா மனிதர்களே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. இருட்டாக இருந்தாலும் அதை பார்க்கணும், வெளிச்சமாக இருந்தாலும் அப்பயும் தன்னுடைய சுற்றுப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கிறது. ஏன்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா நீர்வட்டத்தினுடைய மேல் மட்டத்திலையும் கடல்லையும் நீந்தும். சில மீன்கள் கடலினுடைய ஆழ்கடல அங்க வந்து ஒளி இருக்காது, இருக்கும்
1: இருட்டா இருக்கும்.
0: அந்த இடத்துலயும் அந்த கண்களை
1: பெறணும்னாக்கா
0: அந்த கூம்புகள் தண்டுகள் அவை இருந்தாதான் அந்த அமைப்பை பெற முடியும். அந்த அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு மிக தொன்மையான உயிரியான மீன்கள்லேயே இந்த அமைப்பு இருக்கிறது. புற ஊதா கதிரியும் தன்னுடைய கண்கள் மூலமாக காணக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றன சில வகையான மீன்கள். சில மீன்கள் இந்த துருவ முனைப்பு ஒளின்னு சொல்லுவாங்க, துருவத்திலிருந்து வருகின்ற ஒளிகள். இப்ப இருக்கின்ற நவீன கதிரிகள் மூலம் பார்க்க முடியும், ஆனால் இதையே வந்து அந்த மீன்கள் பார்க்கும் திறன் கொண்டவை. மீனினுடைய பார்வை திறன் அதனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. இருட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். மனிதர்கள் அப்படி கிடையாது, இருட்டு நம்மளால் பார்க்க முடியாது, வெளிச்சம் இருந்தால்தான் பார்க்க முடியும். மீன்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பதற்காக தன்னுடைய பார்வையை மாட்டிக்கொள்கின்றன. இன்னொன்று கேட்டீங்க, இந்த குளிர் ரத்த விலங்குகள், வெப்ப ரத்த விலங்குகள். இப்போ நிலத்தில் காணப்படுகின்ற மனிதன் உட்பட மாடு ஆடு இப்படிப்பட்ட விலங்குகள் எல்லாமே வெப்ப ரத்த விலங்குகள். வெப்ப ரத்த விலங்குகள்னா அதனுடைய பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெளியில் இருக்கின்ற வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதால் தன்னுடைய உடல் வெப்பத்தை மாற்றிக்க தெரியாது. நம்ம நிழலுக்கு போகணும், தண்ணிக்குள்ளே போகணும், வெயில தாங்க
1: கவனம்
0: செலுத்த முடியும், நம்முடைய வெப்பத்தினுடைய தன்மையை குறைக்க முடியாது. ஆனால் அந்த குளிர் ரத்த பிராணிகள்னா அந்த இடம் குளிராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சில ரசாயனங்கள் சுரந்து அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுலேயே அவங்க உடலை மாற்றிக்கொள்ளும். வெப்பம் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்றவாறு சில ரசாயனங்களை சுரந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவில் தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்ளும். இதுக்கு பேர் தான் வந்து குளிர் ரத்த பிராணிகள் என்று பெயர்.
1: அது மீனுக்கு ரொம்ப முக்கியம், அதனால மீன் வந்து இயற்கையிலேயே குளிர் ரத்த விலங்கு அப்படின்னு சொன்னீங்க. சுறாக்கள் வந்து அவ்வளோ எளிதில் நோய்வாய்ப்படுவதில்லை, அதுக்கு வந்து செதில் அமைப்பு விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். இப்போ சுறாக்களுடைய இந்த பல் அமைப்பு, சுறா வந்து மின்சார புலங்களை வந்து கண்டறியக்கூடியது. இப்போ சுறா குட்டிகள் அது பிறக்கும் போதே வந்து கருப்பையிலேயே வந்து தான் கூட பிறக்கிற அண்ணனையோ தம்பியோவோ தங்கச்சியவோ கூட சாப்பிட்ரும், அந்த குட்டி பிறக்கிற குட்டியே சாப்பிட்ரும் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். இந்த ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சுறா பற்றி, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்களேன் சார்.
0: இப்போ இந்த சுறாக்களை பொறுத்த வரைக்கும் சார், சுற்றுச்சூழலை உணர்வதில் மிக நுணுக்கமானவை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய உணர்வு நீச்சிகள் இருக்கின்ற இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். இந்த சுறாவுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்கான லிட்டர் தண்ணியில் ஒரு துளி ரத்தம் போட்டால் கூட அது எங்கே இருக்குதுன்னு அதை வந்து கண்டுபிடிச்சிடும். ரத்த வாடை வந்து இருக்குது. அதனால தான் மனிதர்கள் வந்து காயம்பட்டவர்கள், நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மனிதன் காயம் போட்டு ரத்தம் போட்டதுனாக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு போவாது. அது வந்து
1: கரெக்டாக
0: அந்த இடத்துக்கு, அது ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் கூட அதுக்கு அந்த நுணுக்கமான, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மிக மெல்லிய நுண்ணிய மின்னோட்டங்களை உணரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குதுன்னு சொன்னேன். அதேமாரி இந்த சுறாவினுடைய அதீதமான வாசனை உணர்வு, அது ஸ்மெல் பண்ணும் அப்படியே கரெக்டாக. இது வந்து உணவுக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய இணை பெண்ணுக்கு ஆணோ அல்லது ஆணுக்கு பெண்ணோ அருகில் இருந்தால் அந்த கடல் தண்ணியில் இந்த இணையினுடைய வாசனை அதுக்கு மிகவும் தெரியும். தன்னுடைய உடலிலிருந்து அதற்கான சில சமிக்ஞைகளை, சில திரவங்களை சுரக்கும் பொழுது எதிராளியான இந்த
1: இணையை வந்து
0: தன்னை கவர்வதற்கான கண்டுபிடிப்பதற்கான சமிக்ஞைகளை அனுப்புகின்றன.
1: இப்போ சத்தத்தை கூட வந்து மிக மெல்லிய அளவில் வந்து நீண்ட தூரத்துக்கு நீர் வழியாக கடத்தக்கூடியது சுறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்ல கேட்கும் தன்மை வந்து சுறாக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
0: கண்டிப்பாக அது அது வந்து மின்சார புலங்களை மேம்படுத்தப்பட்ட சிறிய உறுப்புகள் மூலம் மின்சார புலங்களை கண்டறியும் திறன். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லோரன்ஸ்னி ஆம்பியூல்ஸ் என்று பெயர். இது வந்து சுறாவுனுடைய மூக்கில் இருக்கும். அந்த மூக்கில் இருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட அது வந்து அந்த மீவெளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம அந்த வவ்வாலுக்கு செயல்படுற மாதிரி தான். நீந்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த சிறு சிறு சமிக்ஜைகளை லோரன்ஸ்னி ஆம்பியூல்ஸ் மூலமாக அனுப்பி அதில்

0: அதை வாங்கி யார் இருக்கிறது, இறை இருக்கிறதா, இணை இருக்கிறதா என்பதை பகுத்தறி கொண்டு கூடிய ஒரு விஷயம் இதுக்கு உண்டு.
1: அதாவது பொதுவா சுறா மீன்கள் வந்து மற்ற மீன்கள் இருந்து ரொம்ப வித்தியாசமானவை,
0: வேறுபட்டவை,
1: வேறுபட்டவை, பல்வேறு அதிசய ஆற்றல்கள்லாம் சுறாக்களுக்கு உண்டு.
0: இதுல ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு சார். சுறாக்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுல ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு அவனுடைய கூர்மையான பற்கள். அவ வந்து என்னன்னா அந்த தன்னுடைய இறையை கிழித்து உண்பதற்கான பற்கள் தன்மை கொண்டவை. இந்த பற்களை பார்த்தீங்கன்னாக்கா 5 முதல் 15 வரிசைகளையும் எடுக்கப்பட்டிருக்கும். வேற எந்த விலங்குகளையும் நீங்க அதிகமாக பார்க்க மாட்டீங்க, 15 வரிசை பற்களே இருக்கும் அந்த தாடையினுடைய அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒன்று, அதிகப்படியான கிழித்து கிழித்து கடித்து குதறுவதால் இந்த பற்கள் பலவீனம் அடைந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த பற்கள் என்ன ஆகும், புதியதாக தோன்றி கொண்டே இருக்கும்.
1: பழையன கழிதலும் புதியன புகுதலும்
0: வந்து சுறாவுக்கு தான். அது நீங்க சொல்றது மிக சரியா இருக்கு. அது வந்து இந்த பல்லு உதிர்ந்த உடனே அடுத்த வரிசையில் இருக்கிற பல்லு அங்க நகர்ந்துருமா. ஒரு உள் வரிசையில் இருக்கிற பல்லு உழுந்துனாக்கா அடுத்த வரிசையில் பல்லு அந்த இடத்துக்கு வளர்ந்துரும், வெளியே ஒரு பல்லு புதுசா உருவாகிடும்.
1: அதனால ஒரே ஒரு வருஷம் தான் சார் இருக்கு, நமக்கு 4-5
0: வருஷம் இருந்தா நல்லா இருக்கும் சார் பல்லு நமக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு சுறா, ஒரு வளர்ந்த சுறா தன்னுடைய வாழ்நாளில் 35,000 புதிய பற்களை உருவாக்குகின்றன. நமக்கு 32 பல்லு தான் இருக்கு. இதுதான் சுறாவுடைய
1: பல்லு விழுந்துட்டுனா நம்ம பெரியவங்களான பிறகு கட்டிக்கு தான் செய்யணுமே ஒழிய புது புல்லாம் வராது.
0: அதுதான்.
1: ஆனா சுறாவுக்கு 35,000 பல்லு விழுந்து விழுந்து முளைக்குங்கிறீங்க, ஆச்சரியமான விஷயமா இருக்குது.
0: அதே மாதிரி இன்னொரு சிறப்பு சார், இப்ப பூமியின் காந்த புலனையும் அறியும் திறன் உண்டு. நாம வந்து இப்போ வடக்கு நோக்கி இருக்குமா, தெற்கு நோக்கி இருக்குமா, வடக்கும் தெற்கும் தெரிஞ்சாலே உங்களுக்கு கிழக்கு மேற்கும் தெரியும், எதை நோக்கி செல்லணும். அந்த காந்த விசை கோடுகளை
1: கண்டறியக்கூடிய
0: தன்மை அதனுடைய மூக்கில இருக்கின்ற அந்த உணர்வு உறுப்புக்கு இருக்கிறது.
1: ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் சார். இப்ப அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான மீன் வந்து இந்த எலக்ட்ரிக் ஈல். அது வந்து மின்சாரத்தை வந்து தான் உடம்புலேயே உண்டு பண்ணுது. அதில் நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டத்தெலாம் நம்ம உடம்புலேயே வந்து தலைப்பகுதியிலையும் கால் பகுதியிலையும் வச்சுக்கிட்டு அது நம்மளை மாதிரி மனிதர்களோ இல்லை மற்ற விலங்குகளோ இல்லை வந்து மற்ற மீன்களோ அதை போய் தொட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி செய்தி இல்லையா. அது எப்படி சார் அந்த எலக்ட்ரிக் மீன்கள், அதை பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
0: அதாவது சார், இந்த மீனுக்கு வந்து எலக்ட்ரிக் ஈல் என்று பெயர். இது மின்சார மீன்கள்னு சொல்லலாம். ஒரு மின்சார மீனானது கிட்டத்தட்ட 600 முதல் 800 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்குகின்ற ஆற்றல் மிக்கது. நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் வர்றது வந்து 220 வோல்ட் மின்சாரம் வருது,
1: 230 வோல்ட் வருது.
0: ஆனா இந்த மீன்கள் உருவாக்கக்கூடிய மின்னழுத்தமானது வோல்ட் ஆனது 600 முதல் 800 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய
1: தொட்டுட்டோம்னா கருகிற அளவுக்கு ஆயிடும்.
0: ஆமா, இது மனிதனை கொல்லவோ அல்லது ஒரு பெரிய முதலை போன்ற விலங்குகளை கொள்வதற்கான ஆற்றல் மிக்க ஒரு மின்னழுத்தம்.
1: சரிங்க சார், இப்போ அந்த மீன் வந்து எலக்ட்ரிக் வந்து மாதிரி வச்சிருக்குது, அந்த மீனுக்குன்னு பாதிப்பு வராதா? ஏன்னா அதனுடைய உடம்புல வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிடாதா?
0: அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தாராய்ந்து பார்க்கும்பொழுது அந்த மீனனுடைய மூளை மற்றும் இதயம் இதை சுற்றி ஒரு சிறப்பு படலம் ஒன்று காணப்படுகிறது. அது உடல்ல மின்சாரம் தாக்கினா கூட முக்கியமானது மூளையும் இதயமும் தாக்கப்படக்கூடாது. மனிதனுக்கு கூட பாத்தீங்கன்னா மின்சார தாக்குதல் போது மூளையும் இதயமும் தாக்கப்படா பாத்துக்கினாக்கா தப்பிக்கலாம். இதற்கு இயற்கையாகவே, ஏன்னா உடம்புலயே எந்த நேரமும் மின்சாரத்தை வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்குல்ல எலக்ட்ரிக் ஈல், அதனால அது ஒரு ஸ்பெஷல்
1: ஒரு ப்ரொடெக்ஷன் அமைப்பு
0: இருக்குது அது உடம்புல இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நேரம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாது, குறிப்பிட்ட குறைந்த நேரத்திலே எதிரியை பார்க்கும் பொழுது அந்த மின்சாரத்தை பீச்சி அடிக்கும். தன்னை கொல்ல வருபவர்களுக்கு மீள் பாசம் அல்லது தனக்கு இரையாக வேண்டிய உயிர் மீது பாய்ச்சி அவர்கள் மயங்கி விழுந்தவுடன் அதை உணவாக
1: உட்கொள்ளும். இப்போ மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் இந்த செல்கள்லாம் தேவை. இதுதான் நம்ம மனிதர்கள் செய்யறது. அது வந்து தன்னுடைய உடம்புலேயே அந்த நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டத்தை எப்படி உண்டாக்கி அதை எப்படி மின்சாரமாக மாற்றுது?
0: நல்ல கேள்வி சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன்களை உயிர் உள்ள பேட்டரிகள் அப்படின்னு சொல்லலாம். அதான் மின்சார மீன். இந்த உடம்புல வால் பகுதியில் எலக்ட்ரோசைட்டுகள் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. இது வந்து பேட்டரி போன்ற ஒரு அமைப்பு, இதில் தான் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இந்த செல்கள் ஒன்றின் மீது ஒன்றாக 1000கணக்கான எலக்ட்ரோசைட்டுகள் தொடர் வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அப்போ இதனுடைய மொத்தமாக பார்க்கும்பொழுது அந்த 600 வோல்ட்டுக்கான மின்சாரத்தை இவை உற்பத்தி செய்கின்றன. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டையாடுதல், பிற விலங்குகள் மீது மின்சாரத்தை பாய்ச்சி அந்த விலங்குகளை கொன்று உணவு உட்கொள்வதற்காக இது இருக்கிறது. இன்னொன்று தற்காப்பு, அதாவது தன்னை கொல்ல வருகின்ற பிற உயிரிகள் மீது மின்சாரத்தை பாய்ச்சி அவற்றை நிலைகுலைய செய்து அது ஒரு மனிதனே கொல்லக்கூடிய மின்சாரம்
1: உள்ள

0: ஒரு முதலையே கொள்ளக்கூடிய மின்சாரம். அப்ப இதை துரத்தி வருகின்ற ஒரு பிராணியை எளிதாக நிலைகுலைய செய்யலாம். இன்னும் ஒண்ணு திசை எறிதல். இந்த மின்சாரத்தை வைத்து ஒரு ரேடார் போல செயல்பட்டு எந்த திசையில் செல்ல வேண்டும், நம்முடைய இருப்பிடம் எது அல்லது பாதுகாப்பான இடம் என்று எதை என்பதை அறிவதற்கான இந்த மின்சாரத்தை இது பயன்படுத்துகிறது.
1: இவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்து எலக்ட்ரிக் ஈல் மின்சார மீன்களில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சார், இந்த கணவாய் மீன்கள் அது வந்து இந்த ஆக்டோபஸ் வகை வகுப்பை சார்ந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குலாம் ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்குது, ஒரு இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து கணவாய் மீனோ இல்லை ஆக்டோபஸோ மூன்று இதயம் சொல்கிறாங்க. இந்த கணவாய் மீன் ஆக்டோபஸ் இது சம்மந்தமாகலாம் கொஞ்சம் செய்திகள் சொல்லுங்களேன்.
0: இந்த கணவாய் மீன் வந்து சார் அந்த ஒரு ஆக்டோபஸ் வகுப்பு, அதை பேரினத்தில் அது வந்து ஒரு அது போலவே இருக்கும். பார்க்கும்பொழுது நம்ம ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மீன். இந்த கணவாய் மீன்களுக்கு நீங்கள் சொன்னது போன மூன்று இதயங்கள் அமைந்துள்ளது. இரண்டு இதயங்கள் செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்புகளுக்கு இரத்தத்தை செலுத்தும் பணியினையும், மற்றொரு இதயமானது உடலின் பிற பாகங்களுக்கு இரத்தத்தை செலுத்தும் பணியினும் செய்கின்றன. அதாவது சுவாசிக்கிறதுக்கு இரண்டு இதயங்கள் மூன்றாவது இதயமானது நமக்கு இருப்பது போல எல்லா பாகங்களுக்கும் இது ரத்தத்தை அனுப்புவதற்கு பயன்படுகிறது. இத பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சிறப்பான பெயர்ல சொல்றாங்க சார், கடல் பச்சுவந்திகள் என இவை அழைக்கப்படுகின்றன. இவையில் தாங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப கண் சிமிட்டும் நேரத்தில் தங்கள் உடலின் நிறத்தை மாற்றும் ஆற்றல் உடையவை. டக்குன்னு மாத்திரும் அது.
1: சரிங்க சார், இதனுடைய ரத்தம் கூட வந்து நீல கலருங்கிறாங்களே, அது எப்படி சார்?
0: நீங்க சொன்ன மாதிரி கணவாய் மீன் ரத்தமானது நீல நிறத்தில் காணப்படுகிறது. இவற்றுடைய உடலில் உள்ள ஹீமோசைனின் என்ற ஒரு புரோட்டீன் காரணமாக நீல நிறத்தில் இவற்ற ரத்தம் அமைந்துள்ளது. அதனாலதான் அது வந்து ஹீமோக்ளோபின் சொல்லுவோம் இல்லைங்களா, ஹீமோக்ளோபின் சிகப்பா இருக்கும், ஹீமோசைனின் வந்து நீல நிறத்தை கொடுக்கிறது.
1: ஓஹோ, சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு ஆபத்து அந்த அதுக்கு அதை பிடிக்க போகிறாங்க, மாட்டிக்க போகுது, இல்லை எதிரிகிட்ட சிக்க போகுதுன்னா, அந்த கடல் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கருப்பு கலர் ஒரு மையை ஒன்று உண்டு பண்ணுது, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் எஸ்கேப் ஆகி ஓடிவிடுது. இப்போ அந்த மைக்கு என்ன சார் பேர்? அது ஆபத்து காலத்தில் அது சுரக்கிறதா?
0: இவை வந்து இந்த கணவாய் மீன்கள் தங்களை எதிரிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை வந்து ஒரு வேட்டையாடுகின்ற மிருகம் நெருங்கி வரும் பொழுது, தான் கொல்லப்படுவோம் என்ற அச்சம் வரும் பொழுது செப்பியா என்கின்ற ஒரு மையை தனது உடம்புல இருந்து வெளிப்படுத்தும். பீச்சி அடிச்ச உடனே தண்ணி ஒரு மங்களாயிடும், அதுல வந்து ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டும். அந்த இடம் வந்துட்டு
1: என்னடா
0: இது டக்குனு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடும். இதை பயன்படுத்தி கொண்டு கணவாய் மீன் அங்கிருந்து சென்று
1: வேற இடத்துக்கு போயிடும்.
0: நீங்க நன்னாக பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு உலகத்திலே மனிதன் கண்டுபிடித்திருக்கின்ற தற்காப்புக்கான அனைத்து விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எந்த விலங்குகளிடம் தவிர்த்து மீன்களிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். மின்சாரமாகட்டும், மரம் ஏறுகின்ற தன்மையாகட்டும், காற்றில்லாமல் மண்ணுக்குள்ளேயே புதைந்திருக்கின்ற தன்மையாகட்டும், பச்சுவந்தித்தனமாக மாறுகின்ற தன்மையாகட்டும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே மனிதன் வந்து இன்னும் அதிகமாக ஆராய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றான். மீன்களை பற்றி மீன்களை ஆராய்ந்தாலே மனித வாழ்க்கான நிறைய விஷயங்கள் நாம தெரிந்து கொள்ளலாம்.
1: மரமேறும் மீன்கள் கூட இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா படத்துல கூட மரத்துல மீன் ஏறுற மாதிரி ஒரு திரைக்காட்சி எல்லாம் கூட வரும். வாகை சூடவா அப்படின்னு ஒரு திரைப்படத்துல சரசர சார காத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல அந்த திரைக்காட்சியிலேயே வந்து மரத்து மேல வந்து மீன் ஏறுற மாதிரி திரைக்காட்சியே இருக்கும். ஆனா உண்மையிலேயும் அந்த மாதிரி வந்து மரம் ஏறக்கூடிய மீன்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்ததா சார், இப்ப இந்த லங் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க, நுரையீரல் மீன். இது வந்து நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும், காற்றை சுவாசித்து வாழக்கூடிய மீன், ஒரு ஆச்சரியமான மீன்லாம் சொல்றாங்க. இது பத்தின செய்திகளை சொல்லுங்களா சார்?
0: யா சார், நீங்க சொல்றது இந்த லங் ஃபிஷ் என்பது வந்து நுரையீரல் மீன்கள்னு சொல்றாங்க. இந்த மீன்ல செவில்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன இருக்குதுங்க?
1: நுரையீரல் இருக்கு, அதனால வந்து சுவாசத்துக்கு டைரக்டா பண்ண முடியும்.
0: இந்த லங் ஃபிஷ் ஆனது கோடை காலங்களில் தண்ணீர் வற்ற ஆரம்பித்த உடனே அதுவரை செவல்களால் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மீன்கள்,
1: நீர்ல இருக்கும்போது செவலால
0: சுவாசிக்கின்ற மீன்கள் நீர் வற்ற ஆரம்பித்த பிறகு தன்னுடைய நுரையீரல் மூலமாக இவை காற்றிலிருந்து ஆக்சிஜனை நேரடியாகவே சுவாசிக்க தொடங்குகின்றன. இந்த வகையில் அதனுடைய உடல் அமைப்பு அமைந்திருக்கிறது. மற்ற மீன்களுக்கு இல்லாத வகையில் இதற்கு சிறப்பான சுவாச அமைப்பும் நுரையீரலும் இருக்கின்றன. அதனால தான் இதுக்கு பேர் வந்து லங் ஃபிஷ்னு சொல்றாங்க.
1: இது எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா வந்து கோடை காலம் எப்படினாலும் ஒரு குளமோ நீர்நிலையோ வற்றிடும், அப்போ காஞ்சி போயிடும் இல்லையா. ஆனாலும் இந்த மீன் வந்து தான்

0: காப்பாத்திட்டு வாழும் அப்படின்னு படிக்கும் போது அது எப்படிதான் நடக்குது?
1: இப்ப அந்த மீன்கள் வந்துட்டு தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிக்கும் போது அதை கொள்வதற்கான பல பிராணிகள் வரும். மீனை சாப்பிடுற
0: தண்ணி வத்த ஆரம்பிச்சோம்னா எல்லா மீனும் ஒரே இடத்துல இருக்கும். அப்ப மற்ற ஒரு நரியோ இல்ல மத்ததோ வந்து மீனை ஒட்டு மொத்தம் சாப்பிடறதுக்கான வாய்ப்பு அதிகம், தப்பிக்கவும் முடியாது.
1: அந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தன்னுடைய தலையை சேற்றுக்குள்ளே நுழைத்து அதுல போயிட்டு இவங்க நுழைஞ்சுக்குவாங்க.
0: தண்ணி சுத்தமா வத்த போது இப்ப ஓரளவு கொஞ்சம் சேராதான் இருக்கு அப்படின்னு இது உஷாராயிடும். ஒரு கூடு மாதிரி ரெடி பண்ணிடுது,
1: மண்ணுக்குள்ள போயிட்டு உள்ள போயிட்டு மறைஞ்சிக்குவாங்க. அதன் பின்னர் ஒரு திரவத்தை தன்னை சுத்தி
0: சுரக்கும்,
1: சுரந்து உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பான அமைப்பை இவற்றால் உருவாக்க
0: முடியும்.
1: இந்த அமைப்பானது மீனை சுற்றி இருக்கும் ஈரப்பதத்தை ஓரளவுக்கு தக்க வைக்க உதவுகிறது. அதாவது கோடையா இருந்தாலும் இந்த ஜெல்லி மாதிரியான ஒரு அமைப்பை அது உருவாக்கி அதன் மூலமாக தன் உடலை அடுத்த மழை வருவரை பாதுகாக்க வைத்துக் கொள்கிறது.
0: அதுக்கு சாப்பாடு போடாதெல்லாம்,
1: அதாவது இது போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் இது போன்ற மீன்கள் தங்கள் உடலில் இருக்கின்ற வால் பகுதியிலே இருக்கின்ற கொழுப்புகளை கரைத்து தன்னுடைய உயிர் வாழ தேவையான உணவாக சக்தியை ஆற்றலை உருவாக்கி கொள்கின்றன.
0: ரெண்டாவது அதுங்களுக்கு வந்து உடல் இயக்கம் கிடையாது, மூளையும் ரத்தமும் மட்டும் ஓடுறதுதான்.
1: ரத்தமும் மட்டும் ஒண்ணு இயக்கமும் கிடையாது, ஆற்றல் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அதன் உடலில் இருக்கின்ற தேவைப்படுது. இது பாத்தீங்கன்னாக்கா இதே நிலையில், அதாவது மண்ணுக்குள்ளாக தன்னை சுற்றி சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். மண்ணை தோண்டினாங்கன்னா உள்ள இருந்து மீன் வரும். அப்ப அவங்க தன்னை சுற்றி ஒரு வழவழப்பான உரையை ஏற்படுத்திக்
0: கொள்கிறார்.
1: இந்த மீன்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வரை உணவே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மீன்களுக்கு உண்டு.
0: எப்போ அந்த நீர்நிலைக்கு தண்ணி வருதோ அப்பதான் வெளியில வரும்,
1: அப்பதான் வெளியே வரும்.
0: அது வரைக்கும் உள்ளே தன்னுடைய உயிரை காப்பாத்திட்டு வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்கிறீங்க.
1: கண்டிப்பா
0: ஆச்சரியமா தான் சார் இருக்குது. இப்ப அதே மாதிரி சார், இப்ப இந்த மட் ஸ்கிப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் நீர் ரெண்டுலயுமே அது வாழும், நடந்து செல்வது போல வந்து இதுக்கு துடுப்புலாம் உண்டு அப்படின்லாம் சொல்றாங்க. மீன் இனத்திலிருந்து அடுத்து கால்கள் உள்ள உயிரினம் உருவானுச்சுலாம் நம்ம அறிவியல் படிக்கிறோம் இல்லையா, இது வந்து இதுல இருந்து கூட உருவாயிருக்கலாம் கூட சொல்றாங்க, இதை சொல்லுங்களேன்.
1: இந்த மட்ஸ்கீப்பர்ஸ் கிட்டத்தட்ட லங் ஃபிஷனுடைய இன்னொரு வடிவம் சொல்லலாம். லங் ஃபிஷுக்கும் மட்ஸ்கீப்பர்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இது வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு ஆம்பிபியஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது பாலினேஷியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இது காணப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா பாதி நாட்களுக்கு மேல் நிலத்தில் தான் தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்றன. இந்த மட்ஸ்கீப்பர்னுடைய சிறப்பு என்னன்னாக்கா அதனுடைய பெக்டோரல் துடுப்புகள் இவை நிலத்தில் நடக்கவும், இது இந்த மீன் தான் மரத்தில் ஏறக்கூடிய மீன், இந்த ரெண்டு துடுப்பை வச்சு மரத்துல முடிஞ்ச வரை தொட்டி கொண்டு போயிட்டு
0: கை மாதிரி
1: அதை பயன்படுத்தி தன்னுடைய வாளின் துடுப்பை
0: கொண்டு
1: மரத்தில் ஏறக்கூடிய ஒரு தன்மை இந்த மட்ஸ்கீப்பர்ஸ் உண்டு. இந்த மட்ஸ்கீப்பர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த லங் ஃபிஷ் போலவே மட்ஸ்கீப்பர்ஸும் தன்னுடைய ஒரு உரையை உருவாக்கி
0: வாழக்கூடிய
1: தன்மை உண்டு. சில நேரங்களில் தண்ணியை விட்டு வெளியே வந்து இதுதான் வந்து ஆம்பிபியன்ஸ் உருவாவதுக்கான முதல் பரிணாம வளர்ச்சி.
0: அதாவது ரெண்டு இடத்துலயும் வாழக்கூடிய உயிரினங்கள்
1: உருவாகிறது. இது ஒரு காரணம், அதாவது இருவாழ்விகள் நீரிலும் வாழக்கூடியது நிலத்திலும் வாழக்கூடிய தவளை இல்லைங்களா, அது போல அதற்கான முதல் கட்டமே இந்த மட்ஸ்கீப்பர்ஸ் தான் ஆரம்பித்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதே சமயத்தில் இவங்க போயிட்டு கொஞ்சம் தாழ்வாக இருக்கின்ற மரப்பகுதிகளில் பூச்சிகளை பிடிக்கலாம் என்பதற்காகவும் அவர்கள் அந்த மரத்தின் மீது ஏறுவதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கார்கள்.
0: இப்படி கூட இருக்கலாம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விரால் மீன் கூட சொல்லுவாங்க, வந்து வெளியில தூக்கி போட்டா கூட ஒரு நாள் கூட உயிரோட இருக்க அளவுக்கு அதுக்கு சுவாச உறுப்புலாம் உண்டு.
1: விரால் மீன்களுக்கு வந்து நீங்க தண்ணியே ஊத்தாம ஒரு மண் சட்டியில் இல்ல ஒரு பாத்திரத்தை வைத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் முழுவதும் அது உயிராக இருப்பதை காணலாம். இது வந்து இந்த தன்னுடைய தோள்கள் மூலமாகவும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை
0: உரியக்கூடிய
1: தன்மை அதற்கு இருக்கிறது.
0: இப்போ இவ்வளோ நேரம் வந்து மீன்கள் குறித்த அதிசய செய்திகள், ஆச்சரிய செய்திகள், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
2: இதுவரை மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின்

0: முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
2: காலத்தால் அழியாத காவிய

நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர்

0: திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாம பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாம பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான

0: டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: ஷூ, சுமந்திரக்காளி, மிஸ்டர் யமதர்மராஜா ஏமாற கடவது. சாபமா? நீங்களே கொஞ்சம் முந்தி உங்களுக்கு சாபம் போட்டுக்கிட்டீங்களே, அதுவே மோசனம் செஞ்ச. உங்க பேச்சு பிரமாதம். உங்க பாராட்டு ஆத்மார்த்தமா வந்தா என் மகிழ்ச்சி உங்களுக்கு உரித்தாகட்டும். உங்கள் மகிழ்ச்சி எனக்கு உரித்தாகட்டும்ங்க. நானும் சிலிர்க்க முறுவல் பூத்தாள் ரேவதி. நினப்பு வர்றப்ப ஒரு சின்ன உண்மையை நினைப்பூட்ட வேண்டியது என் பொறுப்பு. நான் பிரமாதமாக விவாதம் பண்ணுறதா சொன்னீங்க. நான் வாதாடினது நியாயத்துக்காகத்தானுங்களே, உங்களை மாதிரி இல்லைங்களே. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு அழகான பாச கனவு மாதிரி என் வயிற்றில் வளர்ந்துட்டிருந்த என் குழந்தைய, உங்கள் குழந்தைய, நம்ம குழந்தைய வெறும் கனவா ஆக்கிய முதல் குற்றவாளியே நீங்கள் தான். மூக வெறி உங்கள் கண்களை மறைக்க வாயும் வயிறுமா இருந்த என்ன நெஞ்சில் துளியத்தனை இரக்கம் இல்லாமல் எட்டி தள்ளின பாவத்துக்கு கேவலம் வாய் பரிகாரம் கூட தேடிக்கிடலையே நீங்கள். ஆராத துயரத்தை ரேவதியின் விழிகள் ஆற்ற முடியாமல் பேசின. நீங்க மாத்திரம் என்னவா மனிதாபிமானத்தை கூட மறந்தும் துறந்தும் என்ன, உங்களுக்கு ஒரு அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமையில நான் கொண்ட முதல் காதலின் பேராலே நேசத்தோட 3 முடிச்சு போட்ட என்ன விவாகரத்து செஞ்சிட்ட பாவம் மகத்தான குற்றம் இல்லையா? பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு எழுதி வச்ச கடிதமெல்லாம் உங்கள் முகவரி தெரியாததால் இன்று வரைக்கும் என் கூடவே தங்கி போச்சு. இந்த பாருங்க, பழுப்பெரிய கடிதங்களை ஞானசீலனிடம் காட்டினாள். எல்லாத்துக்கும் நிவர்த்தி செஞ்சிடத்தான் உங்கள் பாதார விந்தங்களில் தன்னை மறுபடியும் காணிக்க வச்சிட்டாளே உங்கள் ரேவதி. என் ரேவதி? உங்கள் ரேவதி என்ன ஆனா? அவளை சாகடிக்கிற புண்ணியத்தையும் கட்டிக்கிட போகிறீங்களா? அப்படின்னா நம்ம முதல் இரவில் என் கையில் செஞ்சு தந்த சத்தியம் என்ன ஆகுறதாம்? உங்கள் வாழ்நாள் பரியந்தும் இந்த ரேவதி ஒருத்தியே தான் கடைசி வரைக்கும் உங்கள் நெஞ்சு கோயிலில் கொலு வைச்சிருப்பான்னு நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானே? என் சத்தியமும் பொய்யில்லை, என்னோட அந்த ரேவதியும் பொய்யாக மாட்டான். ஆனால் இந்த ரேவதி தான் பொய்யாக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ரேவதி மறுமணம் செஞ்சுக்கிட துணிஞ்சு ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த பழி ரொம்பவும் பாவமானதுங்க. என் அந்தரங்கமான மனசை பகிரங்கமாக சோதனை செஞ்சு பார்க்கறதுக்காக என் மனசாட்சி நடத்தின அக்கினி பரீட்சை தான் இப்படிப்பட்ட மணமகன் தேவை நாடகம். அன்னைக்கு நீங்கள் ராஜாங்கம் நடத்தின என் நெஞ்சில் இன்றைக்கும் நீங்களே தான் ஆட்சி பண்ணுறீங்க. என்னோட மனசாட்சியே நீங்கள் தான் எனக்கு அடிக்கடி எச்சரிக்கை செஞ்ச அனாமதேய கடிதங்களை அனுப்பிட்டிருந்த நீங்கள் என் மனசாட்சியை சோதிச்சும் பார்க்குறீங்களா? உடலால் நீங்கள் கேடு கெட்டு போயிருந்தாலும் கூட உள்ளத்தால் எனக்கு மாத்திரம் சொந்தமும் பந்தமும் உறவும் உரிமையும் கொண்ட நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வமா என் இதயத்தில் குடியிருக்காமல் போனாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதனாக கொலு இருக்கிற என்னோட பழைய ஞானசீலனை பார்க்குறீங்களா? இப்போவே என் நெஞ்சு திறந்து காண்பிக்கிறேங்க. அத்தான் வைராக்கியமான ரோஷம் பீரிட சவால் விட்டாள் அவள். ரேவதி, இன்னுமா உங்களுக்கு நல்ல

0: திரும்பல. அத்தா அத்தா, நீயே சொல்ல அத்தா, நீயே சொல்லி கொடு அத்தா. நான் வெறும் ரேவதி இல்லைங்க, நான் ரேவதி ஞானசீலனுங்க. உங்கள் தீர்ப்பை திருத்தி எழுதி வாசிங்க. என்ன உங்கள் ரேவதி ஞானசீலனை அங்கீகரிச்சு உங்கள் வாயால் என்ன ரேவதி ஞானசீலன் அப்படின்னு ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டியாச்சும் அழைங்க அத்தா. கண்ணீர் வெள்ளம் கரை புரண்டது. பரிசுத்தமான என்னுடைய இருதயத்தில் மாய தேவதையாட்டம் கும்மாளம் போட்டுட்டு இருக்கிற அந்த ரேவதியை தான் என்னால் ரேவதி ஞானசீலன்னு ஏற்றுக்கிட முடியும். சிரிப்பின் அலைகள் ஆர்ப்பரிக்கின்றன. அப்படின்னா என்ன உங்கள் ரேவதி ஞானசீலனை ஏற்றுக்கிட முடியாதுங்களா? முடியாது. முடியாதா? முடியாது, முடியாது. அப்படியா? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. என்னை நீங்கள் ரேவதி ஞானசீலனாக அங்கீகாரம் செய்ய தேவையில்லை. எனது தூய அந்தரங்கத்திலே நேசத்தோடவும் பாசத்தோடவும் அன்போடவும் கருணையோடவும் சிரிச்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிற என்னோட உண்மையான அத்தானாக பழைய ஞானசீலன் என்னை ரேவதி ஞானசீலனாக மனப்பூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டு 10 ஆண்டு ஆகிடுச்சு. அது போதும் எனக்கு. புயல் கடந்த அமைதியில் நிதானமாகவே பேசி நிறுத்தினாள் ரேவதி. நான் வரேன், குட் பை. நகர்கிறார் ஞானசீலன். மிஸ்டர் ஞானசீலன், ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஞானசீலன் நின்றார். மறுக்கணம் அங்கே ரேவதி துப்பாக்கியும் கையுமாக தோன்றினாள். இப்பிறப்பிலே உங்களை கண்ணுக்கு கண்ணாக திருப்பி சந்திக்கவே வாய்க்காதுன்னு ஆத்திரப்பட்டு புத்தம் புதுசான இந்த துப்பாக்கியால் என் உயிரை நானே குடிச்சிட துடி துடித்த நேரத்தில் தான் நீங்கள் என் கண் முன் வந்து நின்னீங்க. தெய்வாதீனமாக என்னை தேடி வந்து சேர்ந்த நீங்களோ விதியாக என்னை சோதிச்சிட்டிங்க, என்னை நிராகரிச்சிட்டிங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? மிஸ்டர் ஞானசீலன், நான் ரேவதி ஞானசீலன், டாக்டர் ரேவதி ஞானசீலன் ஆணையிடுறேன். எஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். 1, 2 என்று வீர கர்ச்சனை செய்தாள். ஊழி கூத்தாடிய எல்லை சக்தியா அவள்? ரேவதி ஞானசீலன், டாக்டர் ரேவதி ஞானசீலன். வீரிட்டு அலறி கதறியவராக பொறிக்கலங்கி பாய்ந்து வந்த ஞானசீலன் அவளது கைகளை, அவளுடைய ரேவதியின் கைகளை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டார். துப்பாக்கி தரையை சரணடைந்தது. ஞானசீலன் கண்ணீரை பெருக்கி விம்மினார். என் அன்பான ரேவதி ஞானசீலன், உன் ஆசை அத்தானுக்கு நீ வாழ்த்தின மாதிரி நிச்சயமாக 100 வயசு தானே ஆக்கும். மார்பக சேலை நழுவியதையும் உணராமல் வானத்திற்கும் பூமிக்குமாக குதிக்கிறாள் ரேவதி. ஆஹா, நான் ரேவதி ஞானசீலன் ஆகிட்டேன். இந்த நல்ல நேரத்தை கொண்டாட நான் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேணாமா? அங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமான அதோ உங்களை கன்சமிட்டி வரவேற்குதுங்க. முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க, ஒரு நொடியில் நானும் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் என்று செருமினாள் ரேவதி ஞானசீலன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நீங்கள் கேட்டு மகிழ்வது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகளை. நேரம் 1:16. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. என்ன நேயர்களே, அருமையாக எல்லோரும் சமைச்சு முடிச்சுட்டு ரொம்ப ஆசுவாசமாக அமர்ந்துருப்பீங்க. நிகழ்ச்சிகள்லாம், வானொலி நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக அனைத்து நேயர்களும் இந்த குக்கரி ஷோ கேட்டு உங்கள் வீடுகளிலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து அழகான நிகழ்ச்சியாக குக்கரி ஷோ இருக்குது. அதில் சில பல உங்களுக்கு தெரிந்த தெரியாத விஷயங்களை கூட, நீங்கள் சமையல் குறிப்புகளை கூட தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த வரிசையில் இன்றைய சில குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் நேயர்களே, இன்றைக்கி வந்து ஒரு சத்தான ஒரு ட்ரிங்க்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு உடலுக்கு அன்றாடம் அவங்கவுங்க வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஓடி உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க வந்து தன்னையே வந்து நல்ல திடமாக வச்சுக்கணும்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டெய்லியும் காலையில் சாப்பிட்றதுக்கு நம்ம இரவே நம்ம வந்து இதை வந்து நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். 5 பாதாம், 3 பேரிச்சம்பழம், 5 பிஸ்தா பருப்பு, 10 வால்நட்டு பருப்புகள், 15 உலர் திராட்சை, 2 அத்திப்பழம். அதாவது உலர்ந்த அத்திப்பழமாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்கள் கூட இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா வந்து நைட்டே வந்து ஒரு தண்ணியில் வந்து அலசி எல்லாத்தையும் கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இதை எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா கூழ் பதத்துக்கு ஆக்கிக்கணும். ஆக்கிட்டு அதில் வந்து தேவையானவங்க சில பேர் வாழைப்பழம் கூட போட்டுக்கலாம். இந்த சொன்ன விஷயங்கள், 5 பாதாம், 3 பேரிச்சம்பழம், 5 பிஸ்தா, 10 வால்நட், 15 உலர் திராட்சை, 2 அத்திப்பழம். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் செவ்வாழையோ இல்லை சாதாரண வாழைப்பழம் எது வாழ்ந்தாலும் அது ஒன்று கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா அடித்து இதை வந்து ஒரு டீ காஃபி இல்லை வேறு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் குடிப்பாங்கல்ல கால நேரத்தில், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழச்சாறுகள், இந்த பருப்பு வகைகளில் எல்லாத்தையும் அரைச்ச பழ சாறுகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தெம்பு உள்ளதாகவும் இருக்கும். நமக்கு வந்து எலும்புகளுக்கும் உடலுக்கும் நம்ம ரத்தம் புதுமையான ரத்தம் உருவாகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்கும். எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். மகளிருக்கு ரொம்ப உன்னதமானது. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நல்லபடியாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் இது குடும்பமாகவும் எல்லாருமே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கிறதுக்கு இது நல்லா பயன்படும் அப்படின்றது சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுக்கலாம்.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சி சமையல் குறிப்பாக போயிட்டுருக்குது. மகளிர் நேரத்தில் எல்லோரும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து சாப்பாடு வந்து சாப்பிடணுன்ற மாதிரி ஏன்னா ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். சரி நேயர்களே, இப்போ வந்து சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க வந்த உடனே ஏதாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கடைகளில் இருக்கிற பொருளாக இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்து கொடுத்தா அது வந்து அம்மானுடைய ஆசையோட அன்போடு கலந்த ஒரு சிற்றுண்டியாக கூட இருக்கும் இல்லைங்களா. சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு அருமையாக செய்து வைக்கலாம். இது இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம். என்னென்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அது கூட வந்து பிரெட்டு, ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் கூட, அப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம் துருவின கேரட்டு, கொத்தமல்லி பொடியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு சிறிது தேவைக்கு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிரெட்டு வந்து 6 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து நல்லா மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு 6 உருளைக்கிழங்கு வந்து நமக்கு தேவைப்படும். அந்த 6 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வைத்து மசித்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அது கூட வேக வைத்த உருளைக்கிழங்கு கூட சின்ன சின்னதாக வெட்டி வைத்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து துருவன கேரட்டு, அப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் தாண்டி வேறு ஏதாவது சேர்த்துக்கணுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து செரிமானத்துக்காக இஞ்சி துண்டு சிறிதளவு போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த கட்லட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் வந்து பிரெட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாங்களே அதில் பாதி அளவு வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கட்லட்

பதத்துலேயோ இல்லை ரோல் மாடல்லையோ எந்த விஷயம் எந்த ஷேப்பில் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க விரும்புவாங்களோ அந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் மைதாவும் போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த நம்ம கட்லட் மாடலில் இல்லை நீட்டாக ஒரு ரோல் மாடலில் செஞ்சுருக்கணும் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அழகாக எடுத்து அதில் டிப் பண்ணி கொஞ்சம் தண்ணி நல்லா நீராகவே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் டிப் பண்ணி கொஞ்சம் நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு உலர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வைத்த அந்த ப்ரெட்டு தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லேசான ஒரு வாணல் வச்சு லேசான சூட்டில் எண்ணெயை வந்து மிதமாக சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிக்கிட்டு இந்த ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வேக வைத்த உருளைக்கிழங்குல செய்திருக்கணும் இல்லைங்களா, மசிச்சு வைத்த அந்த கட்லெட் மாதிரி செய்து வச்சுக்கிற அந்த ஷேப்ஸ் எடுத்து எண்ணெயில் விட்டு நல்லா பொரிக்க வச்சு எடுத்து சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம உருளைக்கிழங்கு அழகாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது இல்லைங்களா, அது வந்து நல்ல ஸ்நாக்ஸாகவே இருக்கும். கட்லட் மாதிரி அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்தோடனே குழந்தைங்களுக்கு கொடுத்தா சுவையாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு தேவையான கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்கிறதுனால உடலுக்கும் ஆரோக்கியம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப இல்லைங்களா, அது பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். அழகான உருளைக்கிழங்கு கட்லட் மாதிரியான ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டால் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.

0: என்ன நேயர்களே, சமையல் குறிப்புகள்லாம் மகளிர் நிகழ்ச்சியில் கேட்டு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்படியே வந்து அடுத்து வந்து இப்போ வந்து சமையல் குறிப்பு ஒன்று பார்க்கலாமா? அப்போது நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அரிசி வந்து சில நேரத்தில் வந்து குழஞ்சிட்டோம், ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு வந்து நல்ல ஒரு டிப்ஸ் என்னான்னு பார்த்தோம்னா, சாதம் வடிக்கும் போதே ரெண்டு மூணு சொட்டுகள் வந்து எலுமிச்சை சாறு இருக்குது இல்லைங்களா, அந்த எலுமிச்சை சாறை வந்து சேர்த்தோம்னா சாதம் கொதிக்கிறப்பவே எலுமிச்சை மர சாறுகளை விட்டு சாதத்தை வந்து வடித்தோம்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அப்படியே வெண்மை நிறமாக அழகாக அற்புதமாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த டிப்ஸு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம்.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

நேரம் 1:22:49. மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா நேயர்களே. நம்ம வந்து சமையல் குறிப்புகளை பற்றி சில குறிப்புகளை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து வெங்காயம் நறுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது வெங்காயம் வெட்டுறதுனாலே இல்லைங்களா. ஏன்னா கண் எரியும், கையெல்லாம் எரியும் அப்படின்ற மாதிரி நிறையா சங்கடப்படுவாங்க சில பேர் இல்லைங்களா. வெங்காயத்தை நறுக்குவதற்கு வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணுமா, குளிர்ந்த நீரில் வந்து வெங்காயத்தை வந்து போட்டு வச்சிடணும். தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை உரித்து வெட்டணும்னா, நறுக்கி எடுத்தோம்னா நமக்கு வந்து கண்கள் எரிச்சல் அடையாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த சமையல் குறிப்பு. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். சில பேருக்கு தெரியும், சில பேர் அப்படியே உரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உரித்து கண்ணை வந்து வீணாக்கிக்காமல். ஆனால் நல்லது தான் அதுவுமே. வெங்காயம் வெட்டுறப்போ இல்லை உரிக்கிறப்ப கண்கள் வந்து கலங்கி தண்ணி வரும் இல்லையா, அது கெட்ட நீர்லாம் நம்ம கண்ணிலேருந்து வெளியேறும். அதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயமும் கூட. ஆனால் வந்து சில பேர் வந்து அதை வந்து கஷ்டப்படுவாங்க. வெங்காயம் வெட்டினா நமக்கு கண்ணெல்லாம் எரியும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி நினைக்காமல் இருக்கிறதுக்கு அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், குளிர்ந்த நீரில் முன்னாடியே முன்கூட்டியே எத்தனை வெங்காயம் உரிக்க போகிறீங்களோ அறிய போகிறீங்களோ அதை வந்து அழகாக தண்ணியில் குளிர்ந்த நீரில் போட்டு அதுக்கப்புறம் உரித்து அழகாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண் எரிச்சலே இல்லாமல் அழகான வெங்காயம் உரித்து எல்லாருக்கும் ஈஸியாக தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரியான நேயர்களே, இதை கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா நேயர்களே? இப்போ வந்து நம்ம சமையல் குறிப்புகளை தான் சிலவற்றை பார்த்துட்ருக்குறோம், கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து சில நேரத்தில் நம்ம வந்து பொரியல் ஏதாவது செய்வோம், கிரேவி செய்வோம் இல்லைனா இல்லைங்களா, அப்போ வந்து உப்பு காரம் வந்து அதிகமாகிடும் சில நேரத்தில். அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத நேரத்தில் நமக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ பொரியலோ கிரேவியோ செஞ்சிட்ருக்கிறப்போ காரமோ உப்போ அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சிறிதளவு வந்து ரஸ்க்கு தூளை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களா, ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு. அப்போ வந்து கொஞ்சம் உப்போ இல்லை காரமோ தூக்கலாகிடுச்சுன்னா ரஸ்க்கு தூளை கொஞ்சோண்டு போட்டு சரிப்படுத்திடலாம். அப்படி செய்கிறப்போ நமக்கு காரமும் குறைஞ்சிரும், இல்லை உப்பு அதிகமாக இருந்தாலும் அதுவும் குறைஞ்சிரும். இதுதான் இன்றைய சமையல் டிப்ஸு. இதை கேட்டு நீங்கள் என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நமக்கே ஏற்பட்டுடணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் இதை வந்து நீங்கள் போட்டு சமாளிச்சுக்கலாம்.

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் வந்து நம்ம வந்து குக்கரி ஷோவில் சமையல் குறிப்புகளை தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து சட்னி எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான விஷயம் தானே, விதவிதமாக கேட்பாங்க. இது வந்து இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றப்ப இல்லை கோதுமை தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப சட்னி வந்து ரொம்ப பெரிய இடத்த வகிக்குது இல்லையா. ஒரே சட்னி செஞ்சு தரீங்களே அப்படின்றவாங்கல்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சுவையான ஒரு சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும், 1 கொத்து கருவேப்பிலை, சிறிது பூண்டு உரித்து வச்சுக்கணும், 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனியாக போட்டு வானலில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். தனியாக அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பச்சை பூண்டு 4 பல் சேர்த்துக்கணும். அப்புறம் புளி கொஞ்சம் தேவைக்கு, நமக்கு வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தேவைக்கு எடுத்துக்கணும். தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துகிட்டு திரும்ப நல்லெண்ணெயை விட்டு அதில் கடுகு கருவேப்பிலை சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிறிதாக வெட்டி வந்து வெங்காயத்தை வச்சுருக்கணும் இல்லைங்களா. அந்த வெங்காயம் எல்லாத்தையும் விழுதுகளை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாய் விழுதுகளை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சிறிய வெங்காயமும் போட்டு நல்லா

நறுக்கின வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை கூட ஒரு ரெண்டு வெங்காயத்தை அதில் போட்டு இந்த அரைச்சி வைத்த விழுதையும் எடுத்து அதில் கொட்டி நல்லா வந்து கிளறணும். கிளறி விட்டு நல்லா வந்து சுவையான சட்னி வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு அந்த எண்ணெய் தனியாக எண்ணெய் பிரியும் வதக்கிறப்பவே இல்லையா, நமக்கே தெரியும்ல. அந்த மாதிரி ஆனவுடனே இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை எண்ணெய் சப்பாத்தியோ இல்லை கோதுமை தோசை எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையான மிளகாய் சட்னி, கார மிளகாய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடிதம் மூலம் எல்லாருமே துலாக்கோல் நிகழ்ச்சிக்கு போடலாம்.

நேயர்களே, மகளிர் நிகழ்ச்சியில் சமையல் குறிப்புகளை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ வந்து பாம் சிக்கன் செய்வது எப்படி. என்னடாது பாம்லாம் சொல்கிறோமேன்னு பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை, சுவையான சிக்கன். அதுதான் வந்து சும்மா ஒரு ஸ்பெஷல் நேம், பாம் சிக்கன் அப்படின்னு வச்சுருக்குறோம். அதை வந்து ரொம்ப சுலபமாக செய்யலாம். சமையலே தெரியல அப்படின்றவங்க கூட அழகாக செஞ்சு முடிக்கலாம். ஒரு 10 இல்லை 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ரை செய்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கி அந்த ஃப்ரை செய்த வெங்காய துண்டுகளையும் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் ஊற வச்சா போதும். ஊற வச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, பாதாம் தேவைக்கு முந்திரியும் ஒரு 4-5 துண்டுகள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா வறுத்து பொடி செய்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து ஊறிட்டு இருக்குது இல்லைங்களா சிக்கனை, அந்த சிக்கனை எடுத்து வானலில் எண்ணெய் விட்டு இந்த சிக்கனையும் எடுத்து கொட்டி நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல ஊற வச்சு, அதை எடுத்து கொட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும் இல்லைங்களா சிக்கன். வெந்த பிறகு நம்ம அரைச்சி ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டுட்டு இறக்குற டைமுக்கு நல்லா கொதிச்சுட்டு வரும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இறக்குற டைமில் கருவேப்பிலை போட்டு நல்லா மணமாக போட்டு இறக்கணும்னா சுவையான பாம் சிக்கன் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு இதை வந்து அழகாக கொஞ்சம் நேரத்திலே, சிறிய நேரத்திலே செய்து நல்லா சுவையாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. சிக்கன் பிரியர்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சுவையான பாம் சிக்கன் ரெடி ஆகிடும் சீக்கிரமாக.

மகளிர் நேரத்தில் நம்ம வந்து சமையல் குறிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். என்ன நேயர்களே, நம்ம வந்து சமைக்கும் போது கத்தரிக்காய் வந்து நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அது வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க சில பேர், கருத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நறுக்கிய கத்தரிக்காயை வந்து துண்டுகளாக ஆக்கிட்டு அதில் உப்பு மற்றும் சிறிது பால் கலந்து நீரில் போட்டு வச்சோன்னு வச்சிங்களேன், அந்த கருப்பு நிறம் வந்து வராமல் வெண்மையாகவே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து பூண்டு உரிக்கிறது கூட சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பூண்டு உரித்தா கை விரல்கள்லாம் எரிச்சல்லாம் கூட வந்துடும் இல்லைங்களா. அது வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு வெதுவெதுப்பான நீரில் வந்து ஊற வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு சிறிது நேரம் ஊற வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், அந்த தோள்கள் வந்து மிக எளிமையாக உரித்து எடுத்துடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து பச்சை நிறம் வந்து கீரை வந்து சமைக்கிறப்போ அந்த பச்சை நிறம் மாறிடும் சில பேருக்கு இல்லைங்களா. அதுக்கு வந்து ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்து வேக வச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த பச்சை நிறம் வந்து கீரையினுடைய அடர் பச்சை நிறம் அப்படியே இருக்கும் அப்படின்றது தான் இன்றைய குறிப்புகள். இன்றைய மகளிர் நேரம் குக்கரி ஷோ வந்து இத்துடன் நிறைவு பெறுது. ஒரு பாடலுக்கு அப்புறம் நிறைவு செய்து கொள்ளலாம்.

சங்கமம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல் வரும் நேரம் 2:26:56.

உத்தரவின்றி உள்ளே வா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரலில் வந்தது அந்த பாடல். நம் மனதிற்கும் மகிழ்வை தரும் என்றும் பசுமையான நினைவுகளை, நம் கண்களுக்கும் இதயத்திற்கும் இதமான இசையை, நம் செவிகளுக்கும் விருந்தாக வந்தது என்றும் இனியவை நிகழ்ச்சி.

0: நமஸ்தே ஜர்னா. இன்று நாம் பித்தின பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஜுண்டு சே பிச்சடா ஹாத்தி என்ற கதையை பார்ப்போம். ஜர்னா, இப்பொழுது படி.
1: சுப ஹோனே மே அபி தேர் தி.
0: பொழுது விடிய இன்னும் அதிக நேரம் இருந்தது.
1: அச்சானக் ஷோர் உட்டா, அரியோ உட்டோ உட்டோ, ஹாத்தி ஹாத்தி ஆகே ஹாத்தி ஆகே, சலோ சலோ,
0: திடீரென்று கூச்சல் எழுந்தது. ஏய் அடே, எழுந்திரி எழுந்திரி, யானை வந்துவிட்டது யானை வந்துவிட்டது, போ போ என்றனர்.
1: ஷோர் சுன்கர் கோபு கி ஆக்கே குல் கை.
0: கூச்சலை கேட்டதும் கோபுவும் விழித்து விட்டான்.
1: வஹ ஜல்தி சே அப்னி ஜோப்டி கா தர்வாஜா கோல்கர் பஹர் பாகா.
0: அவன் வேகமாக தன்னுடைய குடிசையினுடைய கதவை திறந்து வெளியே ஓடினான்.
1: சாரா காவ் ஜாக் சுகா தா.
0: முழு கிராமத்து மக்களும் விழித்து கொண்டார்கள்.
1: ஜிஸ்கே ஹாத் ஜோ லகா தா, டோல் கன்ஸ்தர் டீன் தாலி பீட்டே ஹுவே சப் கன்னே கே கேதோ கி தரஃப் பாகே ஜா ரஹே தே.
0: எவருடைய கைகளில் என்னென்ன கிடைத்ததோ, மத்தளம் தகர டப்பா டின் தட்டுக்களை அடித்து கொண்டே அனைவரும் கரும்பு தோட்டத்தின் பக்கமாக ஓட ஆரம்பித்தார்கள். டோல் மத்தளம் தாலி தட்டு.
1: குச்ச லோகோனே ஜல்தி மசாலே பக்டி ஹுயி தி.
0: சில பேர் எரியும் தீப்பந்தத்தை பிடித்து கொண்டிருந்தார்கள். மஷால் தீப்பந்தம்.
1: கோபு பி பீட் கே சாத் பாக்னே லகா.
0: கோபுவும் கூட்டத்தினருடன் சேர்ந்து ஓடினான்.
1: கன்னே கே கேத் ஜங்கல் கே எக்தம் சமீப் தே.
0: கரும்பு தோட்டமானது கிட்டத்தட்ட காட்டிற்கு அருகில் இருந்தது.
1: கோபு நே தேகா கி ஹாத்தியோ கா ஏக் ஜுன் கன்னோ கே கேதோ மே குசா ஹுவா தா.
0: யானைகளினுடைய ஓர் கூட்டம் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளதை கோபு பார்த்தான். கன்னே கே கேத் கரும்பு தோட்டம்.
1: காவாலோ கே ஹாத் மே ஜோ குச் தா உசே ஜோர் ஜோர் சே பீட் ரஹே தே.
0: கிராமத்து மக்களினுடைய கைகளில் இருந்தவைகளை வைத்து வேக வேகமாக அடித்து கொண்டிருந்தார்கள்.
1: அச்சானக் இஸ் தரா கா ஷோர் சுன்கர் ஏவம் ஜல்தி மசாலே தேக்கர் ஹாத்தியோ கே ஜுண்ட் மே பக்தட் மச் கை.
0: திடீரென்று இந்த மாதிரியான சத்தத்தை கேட்டதும் எரிகின்ற தீப்பந்தங்களை பார்த்ததும் யானை கூட்டத்திற்குள் திடீரென்று பீதி ஏற்பட்டது.
1: வே கேதோ சே நிகல் கர் ஜங்கல் கி தரஃப் பாக்னே லகே.
0: அவைகள் வயல்களிலிருந்து வெளியே வந்து காட்டின் பக்கமாக ஓட ஆரம்பித்தன.
1: தோடி தேர் மே சாரே ஹாத்தி ஜங்கல் மே பாக் கே.
0: சிறிது நேரத்திலேயே எல்லா யானைகளும் காட்டிற்குள் ஓடியது.
1: ஜப் உன்ஹே விஸ்வாஸ் ஹோ கயா கி அப் ஹாத்தி வாபஸ் நஹீ ஆயேங்கே தோ வே பி காவ் கி தரஃப் சல் தியே.
0: எப்பொழுது எல்லா யானைகளும் இனி திரும்பி வராது என்ற நம்பிக்கை வந்ததோ அப்பொழுது அனைத்து மக்களும் கிராமத்தை நோக்கி நகர்ந்தனர்.
1: 14 வர்ஷ் கா கோபு வஹி கடா கடா ஜங்கல் கி தரஃப் தேக்தா ரஹா.
0: 14 வயதான கோபு அங்கேயே நின்று கொண்டு காட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். தேக்னா பார்த்தல்.
1: சல் அப் கர் சலே கோபு உஸ்கா மித்ர ஜகன் ஜோ உஸ்கே சாத் ஹி கடா தா போலா.
0: கோபுவுடன் நின்று கொண்டிருந்த அவனுடைய நண்பன் ஜெகன் அவனை வீட்டிற்கு இப்பொழுது போகலாம் என்றான்.
1: கோபு ஆர் ஜெகன் காவ் கி ஆர் சல் தியே.
0: கோபுவும் ஜெகனும் கிராமத்தின் பக்கமாக சென்றனர்.
1: அப் வ முஷ்கில் சே 5-7 கதம் ஹி சலே தே கி உன்ஹே ஹாத்தி கி சிங்காட் சுனாய் தி.
0: சில அடி தூரங்கள் செல்வதற்குள் யானையின் பிளிரும் சத்தம் கேட்டது. ஹாத்தி கி சிங்காட் பிளிருதல்.
1: கோபு ஆவாஜ் கி திசா மே சல் தியா.
0: கோபு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். திசா திசை.
1: உஸ்கே பீச்சே பீச்சே ஜகன் சல்னே லகா.
0: அவனுக்கு பின்னாலேயே ஜகன் சென்றான்.
1: கன்னே கே கேத் ஜஹா சமாப்த் ஹோதே தே வஹா பபுல் கி கனி ஜாடியா தி.
0: கரும்பு தோட்டம் எங்கே முடிந்ததோ அங்கே கருவேல மரத்தினுடைய அடர்ந்த புதர்கள் இருந்தன. பபுல் கா பேட் கருவேல மரம்.
1: கோபு நே தேகா ஏக் சோட்டா சா ஹாத்தி கா பச்சா உன் ஜாடியோ மே ஃபசா கடா தா.
0: ஓர் சின்ன யானை குட்டி இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்ததை கோபு பார்த்தான். ஜாடி முள் புதர்.
1: வா அப்னா அகலா தைனா பேர் ஜமீன் சே உட்டாயே ஹுயே தா.
0: அது தன்னுடைய வலது முன்னங்காலை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்தது.
1: கோபு தீரே தீரே சல்தா ஹுவா ஹாத்தி கே நிகட் பவுச் கயா.
0: கோபு மெது மெதுவாக சென்று கொண்டிருந்த யானைக்கு அருகில் சென்றான்.
1: உஸ்னே தேகா கி ஹாத்தி கே பச்சே நே ஜோ பேர் உட்டா ரக்கா ஹை உஸ்மே ஏக் படா சா பபுல் கா காட்டா லகா ஹுவா ஹை.
0: குட்டியானை எந்த காலை தூக்கி வைத்திருந்ததோ அதில் ஓர் பெரிய கருவேல முள் குத்தி இருந்ததை கோபு பார்த்தான். பபுல் கா காண்டா கருவேல முள்.
1: ஆர் உஸ்மே சே

0: खून निकल रहा है।
1: மேலும் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது।
0: हाथी के आंखों से पानी बह रहा था।
1: யானையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது।
0: गोपु ने खेत में से एक गन्ना तोड़ा और हाथी की तरफ बढ़ाया।
1: கோபு வயலிலிருந்து ஓர் கரும்பை ஒடித்தான், அதை யானையின் பக்கமாக நீட்டினான்.
0: வஹ ஹாத்திக்கு புச்கார்த்தே ஹுவே கன்னா உஸ்கி சூன் கே பாஸ் லே கயா।
1: அவன் யானையை அரவணைத்து கொண்டே கரும்பை அதனுடைய தும்பிக்கைக்கு அருகில் எடுத்து கொண்டு போனான்.
0: हाथी ने गन्ना अपनी सूंड में लपेट लिया और खाने लगा।
1: யானை கரும்பை தன்னுடைய தும்பிக்கையால் சுருட்டி சாப்பிட்டது। லபேட்னா சுருட்டுதல்.
0: ஓ பிச்சாரா பூக்கா ஹே।
1: ஐயோ பாவம், மிகுந்த பசியுடன் இருந்திருக்கிறது।
0: ஜா ஜல்தி சே குச் கன்னே தோட்லா।
1: போ வேகமாக போய் இன்னும் கொஞ்சம் கரும்பை ஒடித்து கொண்டு வா என்று கோபு கூறினான்.
0: ஜகன் கா டர் பி அப் காஃபி கம் ஹோ கயா தா।
1: ஜகனுடைய பயமும் இப்பொழுது போதுமான அளவிற்கு குறைந்து இருந்தது।
0: வஹ ஜட்பட் கன்னே கே கேத் மே குஸ் கயா।
1: அவன் விரைவாக கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தான்
0: और ढेर सारे गन्ने तोड़ लाया।
1: மேலும் நிறைய கரும்பை ஒடித்து கொண்டு வந்தான்.
0: கோபு ने गन्ने हाथी के तरफ बढ़ाए।
1: கோபு கரும்பை யானையின் பக்கமாக நீட்டினான்.
0: हाथी सारे गन्ने खाने लगा।
1: யானை எல்லா கரும்புகளையும் சாப்பிட்டு விட்டது।
0: கோபு ने धीरे धीरे हाथी के ऊपर हाथ फेरा, फिर उसे थपथपाया।
1: பிறகு கோபு மெதுவாக யானைக்கு மேல் கையை வைத்து தடவி கொடுத்து கொண்டே அதை செல்லமாக தட்டினான்.
0: जगन इसे प्यास भी लगी होगी।
1: जगन इधर के दाहमम कूड़ இருக்கிறது।
0: तू कुएं से एक बाल्टी पानी भर ला।
1: நீ கிணற்றிலிருந்து ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வா। कुआं किनारे।
0: तब तक मैं इसका कांटा निकालता हूँ, गोपू बोला।
1: அதற்குள் நான் இதனுடைய காலில் குத்தியுள்ள முள்ளை எடுக்கிறேன் என்று கோபு சொன்னான்.
0: ऐसा मत करना, घाव सूख गया है।
1: அவ்வாறு செய்யாதே, காயம் ஆறி விட்டது। घाव காயம।
0: तू काटा निकाला तो उसे दर्द होगा, जगन ने कहा।
1: நீ முள்ளை எடுத்தாயானால் அதற்கு வலிக்கும் என்று ஜகன் கூறினான். காண்டா முள்.
0: तो फिर क्या करे, गोपू ने पूछा।
1: அப்போ என்ன செய்ய என்று கோபு கேட்டான்.
0: मैं गांव जाता हूँ, वहां से पानी भी ले आऊंगा और घाव पर लगाने के लिए हल्दी भी।
1: நான் கிராமத்திற்கு போகிறேன், அங்கிருந்து தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வருவேன். மேலும் காயத்தின் மேல் தடவுவதற்கு மஞ்சளும் கொண்டு வருகிறேன்.
0: சர்பஞ்சி கோ பி பதா தூங்கா, இத்னா கேக்கர் ஜகன் சலா கயா।
1: பஞ்சாயத்து தலைவரிடமும் கூறிவிட்டு வருகிறேன். இவ்வாறாக பேசிவிட்டு ஜகன் சென்றான். சர்பஞ்ச் ஜி, பஞ்சாயத்து தலைவர்.
0: கோபு நே தேகா கி ஹாத்தி மாரே தர்த் கே பஹத் பரேஷான் தா।
1: யானை வலியால் மிகவும் வேதனைப்படுவதை கோபு பார்த்தான்.
0: வஹ உட்கர் ஆஸ்பாஸ் லகே ஜங்லி பௌதோ மே சே டூண்ட்கர் ஏக் காஸ் பௌதே கா பத்தே தோட் லாயா।
1: அவன் எழுந்து அக்கம் பக்கத்தில் உள்ள காட்டுச் செடிகளிலிருந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை பச்சிலையினுடைய செடியை ஒடித்து கொண்டு வந்தான்.
0: ஃபிர் உசே பத்தர் பர் பீஸ் கர் ஹாத்தி கே காவ் பர் தீரே தீரே லகானே லகா।
1: பிறகு அதை கல்லின் மீது வைத்து அரைத்து யானையினுடைய காயத்தின் மீது மெது மெதுவாக தடவினான்.
0: பத்தோ கே லேப் சே ஹாத்தி கோ குச் ஆராம் லகா।
1: இலைகளினுடைய பூச்சால் யானைக்கு கொஞ்சம் வலியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது।
0: கோபு நே தீரே தீரே கீச் கர் பபுல் கா காட்டா நிகால் தியா।
1: கோபு மெது மெதுவாக இழுத்து கொண்டே கருவேல முள்ளை வெளியே எடுத்தான். கீஞ்சுனா இழுத்தல்.
0: ஃபிர் தோடா ஆர் லேப் உஸ்கே பாவ் பர் லகா தியா।
1: பிறகு இன்னும் கொஞ்சம் மருந்து பூச்சை அதனுடைய காலில் தடவினான்.
0: தோடி தேர் மே ஜகன் பானி கி பால்டி லியே ஹுவே आता दिखाई दिया।
1: சிறிது நேரத்தில் ஜஹன் தண்ணீர் பக்கெட்டுடன் வருவது தெரிய வந்தது।
0: उसके साथ सरपंच जी भी थे और उसके पीछे गांव वाले।
1: அவனுடன் பஞ்சாயத்து தலைவரும் வந்தார், மேலும் அவருக்கு பின்னால் ஊர் மக்களும் வந்தனர்.
0: पहले इसे इस झाड़ी से हटाकर उस बरगद के पेड़ के नीचे साफ जगह पर चलना चाहिए, सरपंच जी बोले।
1: முதலில் இதை இந்த புதரிலிருந்து விலக்கி அந்த ஆலமரத்திற்கு கீழே உள்ள தூய்மையான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவர் கூறினார். பர்கத் கே பேட், ஆலமரம்.
0: இத்தனை சாரே லோகோ தேக்கர் ஹாத்தி உத்தேஜித் ஹோகர் சிங்காடனே லகா।
1: இவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் யானை மூர்க்கத்தனத்துடன் பிளிரியது।
0: கோபு ஜல்தி சே ஹாத்தி கே சூன் थपथपाने लगा और प्यार से उसे पुचकारने लगा।
1: கோபு விரைவாக யானையினுடைய தும்பிக்கையை தட்டி கொடுத்து கொண்டே அன்புடன் அதை கொஞ்சினான்.
0: ஹாத்தி குச் சாந்த் ஹுவா,
1: யானை கொஞ்சம் அமைதியானது।

0: अब सब लोग पीछे से हाथी को बरगद के पेड़ की तरफ धकेलने लगे।
1: இப்பொழுது அனைவரும் பின்னால் இருந்து யானையை ஆலமரத்தின் பக்கமாக தள்ளினார்கள்.
0: சாம்னே சே கோபு ஹாத்தி கோ புச்கார்த்தே ஹுயே பேட் கி தரஃப் சல்னே லகா.
1: முன்னால் இருந்து கோபு யானையை கொஞ்சிக் கொண்டே மரத்தின் பக்கமாக செல்லத் தொடங்கினான்.
0: படி முஷ்கில் சே திங் டாங் பர் லங்கடாத்தே ஹுயே ஹாத்தி பேட் கி நீச்சே பஹுஞ்சா.
1: மிகுந்த சிரமத்துடன் மூன்று கால்களால் நொண்டிக் கொண்டே யானை மரத்தின் கீழே வந்து சேர்ந்தது.
0: ஜெகன் நே உஸ்கே ஆகே பானி கி பால்டி ரக் தி.
1: ஜெகன் அதற்கு முன்னால் தண்ணீர் வாளியை வைத்தான்.
0: லக்தா ஹே ராத் மே ஜப் ஹாத்தியோ கே ஜுன் மே பக்தட் மச்சி ஆர் வே பாகே.
1: இரவில் எப்பொழுது யானை கூட்டத்தில் திடீர் பீதி ஏற்பட்டதோ அப்பொழுது மற்ற யானைகள் ஓடின.
0: உஸ் சமய் இஸ் ஹாத்தி கே பச்சே கே பாவ் மே காட்டா சுப் கயா.
1: அந்த சமயத்தில் இந்த குட்டி யானையினுடைய காலில் முள் குத்தி இருக்கலாம்.
0: ஆர் வஹ இஸ் கண்டீலி ஜாடியோ மே ஃபஸ் கயா.
1: மேலும் அது இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டது.
0: ஹாத்தி ஹட்படி மே இசே லே நஹி ஜா சகே ஏக் காவாலா போலா.
1: யானைகளால் அவசரத்தில் இதை கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை போலும் என்று ஓர் கிராமவாசி கூறினான். ஹட்படி அவசரம்.
0: அப் ஹாத்தியோ கா வஹ ஜுன் இசே லே ஜானே கே லியே யஹா ஃபிர் ஆயேங்கா.
1: இப்பொழுது யானைகளினுடைய கூட்டம் இதை கூட்டிக் கொண்டு போவதற்கு இங்கே மீண்டும் வரும்.
0: ஹமே ஜல்தி சே ஜல்தி இஸ் ஹாத்தி கோ ஜங்கல் மே சோடானா சாஹியே.
1: நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த யானையை காட்டிற்குள் விட்டுவிட்டு வர வேண்டும்.
0: ஆர் கோய் உபாய் நஹி ஹே சர்பஞ்ச் ஃபிர் போலே.
1: இதை தவிர வேறு வழி இல்லை என்று பஞ்சாயத்து தலைவர் மீண்டும் கூறினார்.
0: ஜங்கல் மே பர் காகா யஹ தோ அபி பச்சா ஹே.
1: காட்டிலா ஆனாலும் சித்தப்பா இதுவோ குட்டி யானை.
0: இஸ்கே பாவ் மே காவ் ஹே ஆர் யஹ லங்கடா கர் சல் ரஹா ஹே.
1: இதனுடைய காலில் காயம் இருக்கிறது. இது நொண்டி கொண்டே நடக்கிறது.
0: ஜங்கல் மே இசே ஜங்கலி ஜான்வர் மா டாலேங்கே.
1: காட்டை இதை காட்டு மிருகங்கள் கொன்று விடலாம்.
0: கம் சே கம் இஸ்கா காவ் ட்ரீக் ஹோ ஜானே தீஜியே கோபூ நே கஹா.
1: குறைந்தபட்சம் இதனுடைய காயம் ஆறும் வரை இங்கேயே இருக்க விடுங்கள் என்று கோபு சொன்னான்.
0: தபி வஹா காவ் கி பாட்சாலா கே மாஸ்டர் ஜி ஆகே.
1: அப்பொழுது அங்கே கிராமத்து பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் வந்து சேர்ந்தார்.
0: உன்ஹோனே ஆதே ஹி பூச்சா கியா பாத் ஹே.
1: அவர் வரும்போதே என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்.
0: கியா பதாயே மாஸ்டர் ஜி சர்பஞ்ச் ஜி போலே.
1: என்னவென்று சொல்வது ஆசிரியரே, இவ்வாறாக பஞ்சாயத்து தலைவர் கூறினார்.
0: இன் ஹாத்தியோ நே தோ நாக் மே தம் கர் ரகா ஹே.
1: இந்த யானைகளோ திகிலடைய வைத்து விட்டன. நாக் மே தம் கர்னா திகிலடைய வைத்தல்.
0: கல் ராத் கன்னே கே கேதோ மே குசாயே.
1: நேற்று இரவு கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து விட்டன.
0: ஹம்னே தப் ஷோர் மச்சாக்கர் உன்ஹே பகா தியா.
1: நாங்கள் அப்பொழுது சத்தம் எழுப்பி அவைகளை விரட்டி விட்டோம். பகானா விரட்டுதல்.
0: லேக்கின் யா ஹாத்தி கா பச்சா பீச்சே சுட் கயா.
1: அதில் இந்த யானை குட்டி மட்டும் பின்தங்கி விட்டது.
0: அப் சமஜ் நஹி ஆ ரஹா கி க்யா கரே.
1: இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி ஜெர்னா, இந்த கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், மேல்கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது.

0: 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிவாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: आकाशवाणी समाचार के साथ मैं प्रियंका अरोड़ा। प्रधानमंत्री नरेंद्र मोदी इंडोनेशिया, ऑस्ट्रेलिया और न्यूजीलैंड की 6 दिन की यात्रा पर रवाना हो गए हैं। श्री मोदी ने कहा कि वे राष्ट्रपति प्रबोवो सुबियांतो के निमंत्रण पर इंडोनेशिया जा रहे हैं। एक रिपोर्ट।
2: प्रधानमंत्री मोदी इंडोनेशिया के राष्ट्रपति प्रबोवो सुबियंतो के साथ वार्ता करेंगे और रणनीतिक भागीदारी में प्रगति की समीक्षा करेंगे। वार्ता में दोनों देशों के बीच व्यापक रणनीतिक साझेदारी को मजबूत करने पर चर्चा होने की उम्मीद है, जिसमें रक्षा सहयोग, व्यापार, निवेश और ऊर्जा सुरक्षा तथा सांस्कृतिक सहयोग पर खास ध्यान दिया जाएगा। जकार्ता

பன்மொழி பாடல்களை கேட்டு மகிழும் நேயர்களுக்கு இனி கிராமபோன் மலையாள பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ், சுஜாதா மோகன். குரல்களில் இதோ பாடல்.

பன்மொழி பாடல்களில் இனி சன் ஆஃப் சத்யமூர்த்தி தெலுங்கு படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் ராகுல், சந்தோஷ், ரீட்டா.

இதுவரை பன்மொழி பாடல்களை கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சாமஜ வரதா நீகு என்ற ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கிருதி, சுத்த சாவேரி ராகம், ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் என் நேரமும் என்று கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், தேவகாந்தாரி ராகம், ஆதி தாளம்.

0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பாலக்காடு கேவி நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

இதில் நடித்துள்ளவர்கள் கார்த்திக், பாண்டியன், ரஞ்சிதா, கிருபா, ஜனகராஜ், நெப்போலியன் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, வசனம் சுஜாதா, திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா.

0: Fantastic collections.
1: Yes, sir.
0: Vandior? Theramengelin? Duripendior. The revenue inflow is very good in all the places. Dubash, what do you think is the reason?
2: Your Excellency, your administration, unga nirvagam, your sincerity, maadham mummari poliyirudhu. Vari vasul alli kottadha pinne. Vandiyur jillavukku neenga collector ah vanda nero. Good time. Good time.
3: Oi, Dubash, okay bye.
4: நல்ல சௌக்கியம் தம்பி. ஆத்துல மாடல கண்ணு போட்டுருச்சா? ஆத்துல மாடேதுரா, மாமி மட்டும்தான். பாக்கியலட்சுமி எப்படி இருக்கா?
5: ரொம்ப நன்னா இருக்கா. ஆமா, இப்பதான் பட்டணத்துக்கு படிக்க புறப்பட்டு போனேன். சுருக்கா திரும்பிட்டிய? காலேஜ மூடிட்டாளா இல்ல நீயும் ஒப்ப மாறி நகத்தட்ட திரும்பி வந்திருக்கியா?
3: படிப்ப விட்டுட்டா. எனக்கு அங்க சொல்லி கொடுக்க வாதியாரே இல்லைன்னு நீயே தனியா வீட்டுல போய் படின்னு சொல்லிட்டான். இத பாத்தியா, புக்கே அங்க திறந்து வச்சது, இன்னும் மூடவே இல்லையே. படிச்சது படிச்சபடியே இல்ல இருக்க.
6: கோவிந்தா, நீ சத்த வேகமா புறப்படு.
7: மவனே தங்கரசு, கழிச்சு இப்படி திரும்பா போயிருக்கிற, விடுதியில சோறு கீறு போட்டாங்களா இல்லையா? படிப்பெல்லாம் முடிஞ்சுச்சா கண்ணு? டிகிரி எல்லாம் கொடுத்தாங்களா? சித்திரை மாசம்தான் முடியுதுன்னு உங்க அப்பா சொன்னாங்க.
8: இது வேற மாதிரி. நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு கிராமத்துக்கு போய் 2 மாசம் கழிச்சு வந்தா போதும்னு சொல்றாங்களே.
7: அப்படியா?
9: மவனே, நீ எப்ப போய் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இப்ப முதல்ல இருந்து சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் காலேஜ்ல இருந்து பாதிலேயே வந்துட்ட?
6: ஆமா, அது வாத்தியார அளவெடுத்தேன்.
9: வாத்தியார எல்லாம் அளவெடுக்க மாட்டியே நீ.
6: ஆமா, வாத்தியார் அம்மாவ சரியத்த அளவெடுத்தேன்.
9: டேய், நீ விளைஞ்சவனா விவரம் கட்டவனானே தெரியலடா. எத்தனாவது காலேஜ்னு உனக்கு நினைப்பு இருக்கா? தூத்துக்குள்ள 2 தரம், திருவனந்தபுரம் வச்சு 1 முறை, அப்புறம் பாளையங்கோட்டை. இவனை 4 எழுத்து படிக்க வைக்கணும்னு ராத்திரியும் பகலுமா உமியும் கரியும் ஊதிக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு நாங்க அங்க அல்லாடுறோம்.
8: அப்பா, இனிமே யாரும் கண்ணை அவிச்சுக்கிட்டு அல்லாட வேணாம், நான் ஊதுறேன். ஓய் முத்துப்பையா, ஒதுங்க. இது என்ன பெரிய விஷயம்?
9: தற்ற தங்கத்திலேயே சேதாரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். எனக்கு இப்படி சேதாரமா ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கேன்.
8: நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் தான் வருது, பாடம் வரலையே. காலேஜ் போர்ட்ல வாத்தியார் குட்டி குட்டியா எழுதுறப்ப
10: அது எனக்கு நகை டிசைன் மாதிரி தானே தெரியுது.
8: எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் சரிப்பட்டு வராதுமா, என் ரத்தத்துல நகை தான் இருக்கு.
7: ராசா தங்க ராசா.

0: What's your name?
1: My name is Bhagya Lakshmi. My father? Dubash? Dubash. Unga kuda irukare, Raghavayyar.
0: Dubash's daughter. Dubash Wanappa. Oh, good. Come to my bungalow. I'll give you roses. Nala Rosapu, Kotakre.
2: நீ கிளம்பாப்பா போப்போ எங்கடி கிளம்பிட்ட
1: ஸ்டாலோ எடுத்துட்டு வர போறேன்னா
2: பாக்யலட்சுமி எங்க
1: இங்கதாப்பா திருப்புகள் படிச்சுட்டு இருக்கேன் ஏனா அந்த வெள்ளக்காரதோர பங்களாக்கு ஒரு நாள் எங்களை அழைச்சிட்டு போய் காட்டுங்கன்னா என்னமோ இழக்காரமா பேசிட்டு இருந்தேன் இப்ப உங்க துறையே நம்ம பாக்யலட்சுமியை பார்த்து பங்களாக்கு வர சொல்லிட்டு போயிருக்கார் என்ன இந்த
2: என்ன சொல்ற பாக்யலட்சுமி துர பங்களாக்கு வர சொன்னா
1: ஆமாப்பா அவர் என்ன நன்னா பார்த்துட்டு பங்களாக்கு வந்து மீட்டுன்னு சொன்னார்
2: மீட்டுனா மாமிஷன் அர்த்தம்டி ஏண்டே அந்த வெள்ளக்கார கடங்கார முன்னாடி போய் ஈ நிழச்சுட்டு இருந்தியா வேற என்னடி சொல்லி தொலைச்சாவ
1: அங்க வந்தா ரோஜா பூத்தாரி என்ன சொன்னார்ப்பா
2: நோக்க அவன பத்தி தெரியாதடி ஒரு பூவ கொடுத்து இன்னொரு பூவ பறிச்சிடுவன் வார் இனிமே நீ ஆத்த விட்டு வெளியே போன தெரியும் சேதி போடி உள்ள தண்ணி கிண்ணி எதுவா இருந்தாலும் இனிமே உங்க அம்மா கொண்டு வருவா விசாலம் இங்க வாடி ஏண்டே நீயும் நன்னா தாண்டி இருக்க கொலுபொம்மை மாதிரி வேண்டாண்டி இனிமே நீ தண்ணி கொண்டு வரப்படாது வேலைக்கார பைய எடுத்துட்டு வரட்டும் இனிமே நம்ம ஆத்து பொம்மை நாட்டிக யாரும் அந்த வெள்ளக்கார பைய கல்ல படப்படாது

0: வடகமே அங்கடா பார்த்துக்கிட்டு படிவிடுடா.
1: சிற்பி வடித்த மேனி, கால் முளைத்த தென்றல், கண்ணி வடிவில் அண்ணன், சமூர்த்திகள் லட்சணம் குறையாம இருக்காளே.

0: செட்டியாரே, இந்த செருப்பை வச்சுக்கிட்டு அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வர சொல்லிச்சு எங்க அப்பேன்.
1: இதுல என்ன போட்டிருக்கு?
0: படிக்க தெரியாத?
1: கண்டிப்பா பண்ட மாற்று கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செருப்புக்கு பருப்பு கிடையாது. துட்டு வச்சிருக்கியா? துட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்பை வாங்கிட்டு போ. நடைய கட்டு. உனக்கு என்னமா வேணும்?
0: பத்து பழம், மிளகு
1: இருக்கு,
0: பழுப்பு சீனி
1: தர்றேன்,
0: எண்ணெய்
1: ஊத்தலாம். பட்டியெல்லாம் சரிதான். துட்டு வச்சிருக்கியா? துட்டு
0: துட்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேனே.
1: என்ன, தங்கமா?
0: இல்ல,
1: ஏமா பண்டா மாத்தா இது. இப்பதானே ஒரு பொண்ணை வரட்டி விட்டா, நீ பாக்கல?
0: செருப்புக்கு தானே பருப்பு இல்ல. நீங்க முட்டை வேற விஷயம் இல்லையா?
1: நாராயணா
0: செட்டியாரே, இந்த முட்டையோட மகிமை தெரியாது.

0: பார்த்து விட்டா நீ பாக்கல?
1: செருப்புக்கு தானே பருப்பு இல்ல, நீங்க முட்டை வேற விஷயம் இல்லையா?
2: நாராயணா
1: செட்டியாரே, இந்த முட்டையோட மகிமை தெரியாதா உங்களுக்கு? எங்க அப்பா கூட உங்களை மாதிரி முட்டையா தான் இருந்தாரு. அப்புறம் வாத்து முட்டைய தலையில உடைச்சு கரகரன்னு தேய்ச்சு விட்டாரு. இப்ப கை கால்லாம் கருகருன்னு முடி.
0: அப்படியா?
1: பின்ன வாத்து முட்டைய சாப்பிட்டா உடம்பெல்லாம் குறுகுறுக்கும், மாண்ட வராது, கக்குமா வராது. வாங்க, கற்பஸ்திரிங்க சாப்பிட்டா பால் சுரக்கும்.
0: அப்படியா?
1: பின்ன
0: உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு.
3: அது இது ஏன் மாத்து கூட்டோ?
4: மொட்டையில முட்டை தேய்ச்சா முடி வளருதா? நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன எங்கெங்க தேய்ச்சா என்னென்ன வளருது அதை கொஞ்சம் சொல்லு, நானும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். சாமுத்ரி கால லட்சணம் படி அழகா தான் இருக்கேன். தலையில தான் அளவெடுத்தேன். ஐயோ கூற கூற குயில் குயில், ஐயோ ஐயோ மெதுவா மெதுவா, மயில் மயில், மண் மண் மண். இது வேணாம், நல்லா இல்ல. வாலி இல்லாத அனுமான் மாதிரி இருக்கேன்.
1: இது பாரு, ஊருக்கு புதுசுல என்ன பயமுறுத்தாத. ஊரை கூட்ட உன் கோட்டை கழட்டிடுவேன்.
4: என்னது, ஏன் கூட்ட கழட்டிடுவே நீ? அப்புறம் நான் உன்னோட? அவர் யார் தெரியுமா? என்னோட தாத்தா. 50 வருஷமா அந்த முட்டையில முடிய இல்ல, உன் முட்டை தேஞ்சு முடி வளருதா? இந்த மாதிரி பொய் சொல்லி பண்ண வாங்கினதுக்கு துரைக்கிட்ட சொல்லி உன்னை கூடையோட உள்ள தள்ளுவேன்.
1: யோ, வீரம் உண்டு வாழ்க்கை உண்டு, வராதிக்கு செம்மன் துணை உண்டு, ஆத்தங்கர பக்கத்துல ஆத்தா நீ துணை இருப்ப. பட்டி கூட்டம்போது பயமே கிடையாது.
5: பொண்ணு பாத்து, இதோ பார், தாமரை இலை மேல மாம்பழம் வருது, முக்கணியில முத கனி. பொண்ணு வராது சொல்றேன், குடி. போச்சு போச்சு, வாழ்க்கையில பெரிய சுவையை இழந்துட்டேன். இன்னொரு இலை வருது பார், பலாப்பழம். இத விட்டுறாத, புடி புடி. மனசு கணிஞ்சிருக்குன்னு பார்த்தா கல்லா இருக்காளே. அடுத்து வர்றது அழகான மல்லிப்பூ, அள்ளி எடுத்து வச்சுக்க, வாசம் உண்டு புரிஞ்சுக்க, வீம்பு பண்ணி விட்டுட்டு வாழ்க்கையில தெரிஞ்சுக்க.
4: பெருசா ஒண்ணு துக்கப்படாத, இன்னும் ஒரு 20 முழம் பூ வச்சிருக்கேன், நீட்டமா விடுறேன். ஓய்
2: சாமி, யாரு யாரது?
5: பார்த்து கூட்டம் எட்டு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா?
6: கும்பிடுங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம்.
2: வாங்க உள்ள வாங்க.
6: பாப்புல முன்னாடி முறமாம நான் தான் மூக்குத்தி போடணுங்க. அது எங்க வழக்கங்க, மூக்குத்தி விடுங்க.
2: அதுக்கு என்ன, குத்தி விட்டா போச்சு. டேய் தங்கராஜ், டேய் அங்க என்ன பண்ணிட்டு
4: இருக்க? ஒண்ணுல இங்க தான் சும்மா சும்மா.
2: என் பையன் தங்கராசு. டேய் ராசு, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என் பையனை விட்டு மூக்குத்திய சொல்றேன், நல்லா குத்துவான். டேய் 2வது கல்லால தங்க ஊசி வச்சிருக்கேன், குங்குமம் எடுத்துக்க, அம்மாட சொல்லி மஞ்சள் தண்ணி வாங்கிக்க. என்ன சொல்லுவோ?
4: அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன எங்க குத்தணும் வேகமா சொல்லுங்க.
6: என் முறை பொண்ணு, அவளுக்கு மூக்குத்தணும்.
4: மூக்குத்துறதுக்கு முறைய மூக்கோட மட்டும் வந்துட்டா போதுமா? வேற என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழம்
6: இல்ல,
4: வெத்தலை
6: இல்லங்க,
4: பாக்கு
6: இல்ல,
4: என்ன இல்ல, இதெல்லாம் வாங்கிட்டு வரது இல்லையா? முனையில இருக்கிற செட்டியார் கடைக்கு போய் உரணா கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. போ,
7: மூக்குத்துறதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க.
4: ஓய் மூக்குத்து போறது நானு, நீ பேசாம ராவு. நீங்க என்ன போல, சீக்கிரம் சீக்கிரம், மெதுவா நிதானமா போய் வந்தா போதும். ஏ வாத்தே உட்காரு, சின்னதா குத்துணுமா பெருசா குத்துணுமா?
5: நீர் வற்றி போனாலும் பூ வற்றி போகாத கனிவான புருவம், வாழைக்கு மென்மையும் முல்லைக்கு வாசமும் தந்த வளமான கரங்கள், அச்சில் வார்த்தது போல் 6ஆம் பிறை போன்ற அழகான நெற்றி.
8: என்னென்ன விழ போறதோ.
9: எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்.
8: மேடம், ரேடியேட்டர் பாயில் மேடம், நோ வாட்டர், தண்ணி இல்ல, ஐல் ஃபிஷ் த வாட்டர். நான் தண்ணி கொண்டு வரேன் மேடம்.
6: திமிர போனல மாட்டிக்க.
1: Who are you?
7: நீ

0: தங்கராஜ், சாமி கண்ணு பட்டரசன். நைஸ் கார், நைஸ் பல்ப். மை ஃப்ரெண்ட் துபாஷ், வேர்?
1: டேக் யூர் ஹேண்ட்ஸ் ஆஃப்.
0: சாரி,
1: லுக், க்ளீன் இட்.
2: தண்ணி ரொம்ப பள்ளத்துல இருக்கு, என்னால ஏறி இறங்க முடியல மேடம்.
1: The young man just left. Ask him.
2: அடடே, நம்ம தங்கராசே, பாத்தும் பாக்காத மாதிரி போற பாத்தியா? கார் நின்றுடுற, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணப்படாதா?
3: என்னால அதெல்லாம் முடியாது, போங்க.
2: ஏய் தங்கராசே, தோர தங்கச்சியோட ரேடியேட்டர் பாயில் ஆயிடுறா.
3: வெள்ள தோளுக்கெல்லாம் நம்மளால வேலை செய்ய முடியாது துபாஷ், நீங்களே செய்யுங்க.
2: ஏய் கொஞ்சம் உபகாரம் பண்ணா. டே டே, தோரையோட கார்ரா.
3: சரி பண்றேன். உப்பு தண்ணி வேணுமா, நல்ல தண்ணி வேணுமா?
2: எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, கார் ஓடணும், அவ்வளவுதான்.
3: பயலுங்களா, அங்க பாத்தீங்களா, துரசாணி அம்மா வண்டி தண்ணி இல்லாம உஷ்டமாயி நின்னு போச்சு. இனிமே அது போகணும்னா அதுக்கு தண்ணி வேணும். பாவம், நீங்கெல்லாம் வீட்ல நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா?
4: குடிச்சிருக்கேன்.
3: யார் நிறைய குடிச்சது?
4: நான் குடிச்சிருக்கேன், நான் குடிச்சிருக்கேன்.
3: அப்போ உங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு.
1: Yes
2: madam, I am also getting bad smell. ஏண்டா சங்கராசு, எங்கடா ஒன்றுனு வந்த தண்ணி இந்த நாத்த அடிக்கிறது?
3: வாசம் மண் வாசனை, ஸ்மெல் ஆஃப் தி சாயில். கந்தக பூமி இல்லையா? அதான் தண்ணா ஊத்துங்க துபாஷ், அப்பதான் கம கம ஓடும். இந்த தண்ணி லேசில கிடைக்காது, முக்கி முக்கி கொண்டு வந்திருக்கேன்.
1: Thank you boys.
2: தங்கராசு, ஆபத்துக்கு கை கொடுத்தடா.
5: Emily.
1: Leon. Oh.
5: My dear sister. How good to have you back home. Look at you. You're gorgeous. Gorgeous.
1: How are you?
5: Oh, fine. The usual self. It's good to have you back home.
1: Thank you.
6: Emily, what took you so long?
1: Car got stuck on the road.
6: Dubash.
2: குழந்த வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, அத கேக்குறேளா. வண்டி, the car break down sir. Weather hot sir, radiator heat sir. Children, குழந்த எல்லாம் வந்து ஜலம் ஊத்தி புஷ் பண்ணி விட்டா சார், அதான் லேட் ஆயிடுச்சு.
1: Dubash.
2: Your highness.
1: What's the meaning of mutra, Vandi?
2: Mutram means home என்ன சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல?
1: இங்கிலீஷ் சொல்லு.
2: In English, mutram means urine, vandi means car, urine car.
1: What?
7: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: என்னது பெத்தவளுக்குள்ள விரலையே வித்த காட்டுறோம்?
3: டேய் அங்கேட உங்க அம்மாட்ட திருச்சிக்கிட்டு இருக்க.
4: நம்ம புள்ளைய பாத்தீங்களா, புது மோஸ்டரா எப்படி எல்லாம் நகை செய்யறதுன்னு கையாலேயே கணக்கு போட்டுட்டு இருக்கு.
5: நீ தான் இந்த சரியா புரிஞ்சிட்டு இருக்க. This is the history of the physics of the geometry of the yesterday. English ma?
4: எப்படியெல்லாம் பேசுற, இந்த சில்லாவிலேயே உன்ன மாதிரி பேசுறதுக்கு ஆளு இல்லடா ராசு.
5: ஓல்ட் மேன்.
4: அப்படியா?
5: Yes.
6: உச்சி பொழுதுக்கு முன்னாடி சோறு திங்காதேன்னு தாத்தா சொல்லிருக்கல்ல.
7: உச்சி பொழுதுக்கு இன்னும் நேரம் கிடக்கே.
6: சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாத்து மேய்க்க விட்டுட்டு குமரினி சோறு திங்க வந்துட்டியே,
7: பசிக்குதே.
2: பசிச்சா சாப்பிடு, தப்ப என்ன?
7: அதானே,
8: என் மனசு பேசுனா ஏன் சத்தம் தானே கேட்கணும். இது யார் சத்தம்?
2: இதுவும் உன் மனசு
7: தான்.
9: பாத்து முட்டையும் சோறும் ஒரு முடி குடிச்சிட வேண்டியதான். உச்சி வெயில்

0: வர வரைக்கும் நமக்கு தாங்க அதுவா?
1: ஐயோ, முட்டை பாதிதான் வெந்திருக்கு போல இருக்கு. இவங்க எப்படிதான் சாப்பிடுறாங்க?
2: எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஆனா தொட்டுக்கத்தான் ஒண்ணு இல்லையே.
0: கேக்குதில்லை

0: இவனை போய் மூக்குத்தி ஜெயிச்சோம் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும்.
1: ஏண்டா அப்பாவை இம்புட்டு கோவத்துக்கு ஆளாக்கி இருக்கிற, இன்னும் செய்யலையா?
0: செஞ்சிருக்கான், போட்டு விட்டுருக்கான். வாழத்தண்டு மாதிரி அந்த வாத்துக்காரி வயக்காட்டு பக்கம் வந்து உட்காந்துருக்கான். இவனு வாய பொழந்துட்டு வக்கனையா குத்தி விட்டுருக்கான். இப்ப குத்த வச்சு உட்காந்துருக்கான். என் மானம் போகுது.
1: தங்கராசு, அப்பாக்கு தெரியாம நீயே குத்தி விட்டுருக்கியா?
2: ஆமா, அப்பாவுக்கு வயசாயி போச்சு. கை நடுங்கி குத்தும் போது வேற எங்கயாவது குத்திட்டாருன்னா?
1: அவ விளையாட்டு பிள்ளைங்க, இளம் வயசு, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவன் ஏன் காதையும் மூக்கையும் குத்திட்டு இருக்க போறான்?
0: அடி செருப்பால, கல்யாணமா? இவன் காலை கட்டி போடணும். இனிமே வீட்டு வாசப்படிய தாண்டு தெரியும் சேதி.
3: பூங்குதிவி, உங்க அம்மாவுக்கு சாகும் போது நான் வாக்கு கொடுத்துட்டேன். அப்ப நீ 6 மாசம் கை குழந்தையா இருந்த.
4: பூங்குருவி, நம்ம குலதெய்வத்துக்கு விரோதமா மாமன் போடுற மூக்குத்திய நீயா போட்டு வந்திருக்கிய? இது உனக்கே நியாயமா? இவனை விட்டு வேற யார உள்ள கட்டிக்க போறாய்?
5: என் குருவியை கட்டிக்க எவனாவது வருவானா? அப்படி எவனாவது வந்தா
6: இதெல்லாம் நம்ம பேலஸ் கிச்சன்லயே இருக்கு. அவ கிட்ட சொன்னா சுட்டு பொறிச்சு தர போற. Why all this trouble?
7: Just a thrill, Dubash.
6: புராவுக்கா. நீங்க சுடுங்க, யூ கேன் ஷூட்.
8: மேடம் கான் பொழுத்து பொழுத்து யூ ஈட் ஹர் ஃபேவரட் டக் ஆன் தி ரிவர். வாத்த சுட்டுட்டேல், அவளுக்கு பிரியமான வாத்த சுட்டுட்டேலே. ஐயோ, அநியாயமா அவ வாத்த சுட்டு ஒன்ப விலைக்கு
7: வாங்கிட்டேன்.
5: No, hey, yara veratta.
7: Hey, you're the same person. Motor vandi. What's wrong with you?
5: Ippo topiya da adichan. 4 inch keela un netti potla adichirna. Nee eppadi thudichirpa? Adhe madhiri da nee sutta vaathum thudichirukom.
7: Hey, nee romba misbehave pannadhu. I'm warning you. Mani pakkel. Ile, en brother kitta solli. Unai, district maatidum. Ile, un suttudum.
9: Ha?
7: உனக்கு தைரியம் இருந்தா பேலஸ்க்கு வந்து பாரு.

0: சொன்னபடி வந்துட்டு பாத்தியா, அதான் தங்கராசு. பய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் போல இருக்கா. இங்க விளையாடுறதுக்கு புளியங்கொட்ட கூட கிடைக்காத பஞ்சகாலத்துல நீங்க சுட்டு விளையாடுறதுக்கு கையில துப்பாக்கியா? வெளியூர்ல இருந்து வந்த வெள்ள வாத்த நீ உள்ளூர் வாத்த சுடுவ? இத நாங்க தட்டி கேட்டா ஜில்லா விட்டு ஜில்லா மாத்துவீங்களா? இதென்ன கத்தி? இதால இங்க வெட்டின ரத்தம் கம்மி அவுட்.
1: நீ யார்கிட்ட பேசுறாய் தெரியுமா?
2: மூத்திர வண்டிக்கு சொந்தகாரி.
0: எங்க ஊரு சின்ன பசங்க பேஞ்சே உன் வண்டி ஓடுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்?
1: நான் சத்தம் போடும். நான் கத்தினா what will you do?
0: What will you say? வியா கத்தி கத்தி பார்க்கலாம்.
3: Emily? Emily?
1: Yes, Leon?
3: Did you hear anything?
1: No, I didn't hear anything.
3: Are you sure?
1: Yes.

0: Neil.
1: Aren't you sleeping?
0: I'm reading a new book. Good night. நான்சா உன்னை காட்டி கொடுப்போம். என் பிரதர் தூக்கு போடும்.
1: தூக்கி போடுறாங்க என்ன அரிசி முட்டையா?
0: ஹே கல்பிரிட், மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுடும் இல்லே சுட்டுடும். Bold and brave, நீ ரொம்ப வீரம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. I admire you very much.
2: அத்தரே, படத்தை நன்னா பாரும். அவ போட்டிருக்கோன்னு நகை அதே மாதிரி மேடத்துக்கும் செய்யணும், கவனமா செய்யணும். என்ன
0: சுபாஷ்?
2: எஸ் யுவர் ஹைனஸ். இந்த நகை உங்க பையன் தான் பண்ணணுமா மேடம் சொல்றா. யுவர் ஹைனஸ் எஸ் கம் டு டேக் த அலவ் மெஷர்மெண்ட். எஸ் ஆல்ரெடி சீன் த போர்ட்ரைட். பாத்தி ஒன்னும் படத்தை தலையாட்ட.
3: அந்த நகையெல்லாம் இந்த வெள்ளக்காரச்சி கோத்து வராது பாஷ்.
2: அளவெடுத்து பாரு, அப்புறம் தெரியும். ஓகே,
3: அப்படின்னா அவளை எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க துபாஷ்.
2: என்னதே ரோசானி அம்மாவை எந்திரிச்சு நிக்க சொல்றியா? நம்ம ரெண்டு பேரும் வெளியே துரத்திட்டு வரா?
3: நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா?
2: நானா? ஜில்லா விட்டு துரத்த இருந்த உண்ட ஊருக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு என்ன வெளியே போக சொல்றியா?
3: He is disturbing me.
0: துபாஷ்,
2: your highness,
0: I call you back. பின்னாடி போங்க.
2: இவன் முன்னாடி நிக்கிறோம், நான் பின்னாடி போகணுமா? நேரண்டா துபாஷ்.
4: Can you stand up for a while? Measurement. Measurement எடுக்கணும்.
0: Measurements? அங்கே உட்கார்ந்து எப்படி அளவு எடுக்கும்?
4: That is our speciality. எங்க குடும்பத்துல வழி வழியா வந்த கலை. என் கண்ணையே பார்க்கணும். Look into my eyes. Your neck, 13 inches. Your breast, 34 inches. Your waist.

0: ஏன் சிரிக்கிற? Why do you laugh?
1: Is this a big joke?
0: எனக்கு சாமுத்திரிக லட்சணம் தெரியும். உன்னுடைய உடல் வாகுபடி, உன்னுடைய இடுப்புக்கு கீழே, உன்னுடைய இடது தொடையில ஒரு கருப்பு மச்சம் இருக்கணும். You must have a black mole on your left thigh, 8 inches below your waist.
1: Tell me about yourself.
0: My name is Thangarasu, age 24. Went to college, got chased out, came back to village, assisting my father. The other things I can do, love nature, sing, dance, sometimes fight.

0: பார்த்த பத்திட்டு வந்துடுற. என்னது?
1: எலி பிடிக்கிற வல.
0: கேதையா?
1: திருண்ண துற பங்களால இந்த வெள்ளக்காரி இல்ல, இதுதான் மாட்டிக்கிட்டு சுத்துறாளுங்க. நீ மாட்டிக்க,
2: நீ இப்படி சும்மா சுத்துறத என்னால பாக்க முடியல.
0: இப்படி இருக்கிறது தாயா எங்க வழக்கம்?
1: வழக்கமா? இது வேணா உங்களுக்கு வழக்கமா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்க தெரியுமா? இந்த ஆடு மாடு மேய்க்கிற சின்ன பசங்க எல்லாம் உன்னை பார்வையாலேயே மேய்ச்சிட்டு இருக்கானுங்க. என்னால தாங்க முடியல. என்னென்ன பார்த்தானுங்களோ.
0: மாட்டிக்க. வேண்டாயா, அன்னைக்கு நீ மூக்கு

0: மாட்டி விட்டதே தாத்தா மாமா எல்லாம் கூச்சல் போட்டாங்க.
1: ஐயோ, மூக்குத்தி வெளியே தெரியும், இது தெரியாது, மாட்டிக்க.
0: யோ நில்லியா, அது எப்படியா மாட்டணும்?
1: தலை வழியாக மாட்டிக்கலாம், கால் வழியாக மாட்டிக்கலாம், மாட்டிக்கிட்டா சரி.
0: நீயே மாட்டி விடு.
1: திரும்ப
0: ஆனா மாட்டும் போது கண்ணை முடிக்கணும்.
1: அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அளவெல்லாம் தெரியும், அவ்வளவு எடுத்துட்டு வந்தேன். திரும்ப சீக்கிரம். என்ன வெக்கமா இருக்கா? நான் தான் கண்ணை முட்டல, இன்னும் இவ்வளவு நேரம் இந்த பாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அப்புறம் நான் கண்ணை திறந்துருவேன்.
2: பெறாடா
1: அப்பா. அப்பா அது அது அது அது வந்து அது வந்து மூக்குத்தி மேல வேலை கீழே அது அது அது அது அளவெல்லாம் சரியா இருக்கா?
3: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: இனி கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட வெளிச்சித்திரம்.
1: யாரடா பட்டியல பாத்த மட்டும் மேய விடுங்கடா, அனாவசியமா என்கிட்ட விளையாண்டு உங்க புழப்ப கெடுத்துக்காதீங்க.
2: யாரு பொண்ணா சரியா?
1: ஆமாண்டா, நாங்க பொண்ணை தட்டி வளைக்கிற மாதிரி நீங்க பொம்பளையும் தட்டி வளர்க்கணும்டா.
2: பாக்குறதுக்கு பிரியமனசரா இருக்கிறீங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. பட்டியல என்ன குத்துங்க,
1: ஊரு விட்டு ஊரு போற கூட்டம் தடம் மாறாம போகணும். தடம் மாறினீங்க, இடம் தெரியாம போயிருவீங்க.
3: ஏதோ எனக்கு வேலை இருக்கு, நீ மவன விட்டு மூக்கு குத்த சொன்னா என் மவனையே முந்தாள முடிஞ்சு வச்சிருக்கா. முறை பொண்ணு
4: தெரிஞ்சோ தெரியாமலோ என் முறப்பணம் தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருந்தாயே குருவி. மனசுல அழுக்கு இருந்துச்சுன்னா வீராய் பேர் சொல்லி அழிச்சிடுமா?
2: பூங்குருவி இந்த பச்சைல புண்ணுக்கு போட்டுக்க, ஆறிடும். வாத்து மேய்க்கிற நமக்கு ஆசை அளவுடுதமா இருக்கலாம். வாத்து தண்ணீர்ல நீந்தலாம், தரையில நடக்கலாம், ரெக்கை இருக்கின்றதுக்காக ஆகாசத்துல பறக்க முடியாதுமா? குருவி அன்னை கேட்டி அச்சிவளமும் அரிசியும் இந்த பொங்கி சாப்பிடு, மனச பொங்க விட்டுறாத.
5: சாமி கண்ணு பத்தர், யூஆர் ரியலி லக்கி அண்ட் யுவர் ஹவுஸ் இஸ் வெரி வெரி லக்கி. த வைட் நைட்டிங்கேல் இஸ் கமிங் டு யுவர் ஹவுஸ் இன் ராத்திரி. பட்ட எங்க போயிட்டு? தகராசு தகராசு, நோக்கு விஷயம் தெரியுமாடா? வெள்ளக்காரன் லட்சுமி உன் ஆத்த தேடி வந்துட்டு இருக்காடா. தங்கராசு கையால தங்க மூக்குத்தி குத்திக்கணும்னு வர, அதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமோ?
4: யாரு எமிலி தானே?
5: பேரெல்லாம் சொல்லப்படாது, பெரியவா. யுவர் ஹைனஸ்.
6: இட்ஸ் தி மூன் இன் தி ஹார்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஓ பியூட்டிஃபுல் லவ்லி. ஹலோ அடியாத்தி, Dubash.
5: Your Highness, everything arranged.
4: Wait.
6: What for?
4: என்னதுலா?
5: The most hygienic chair from the palace. துரக்குடுமும் மாச்சிடா, கண்டையர்த்தில் கண்டப்படி உக்கார முடியுமான்? அதுக்குத்தான் இந்த நாற்காலி.
4: மூக்கு குத்தும் போது தரையில தான் உட்காரணும், அதுதான் இங்க சம்பிரதாயம்.
6: Dubash, what did he say?
5: Your Highness, he says the tradition is that you should sit on the floor.
4: Now, sit down.
5: படிவாம்பா, நீட்டு கவனம் போட்டு குழந்தை தடுமாறின் இருக்க, சத்த பரத்தி விடுங்கோ.
6: அப்படி இல்லம்மா, நான் பண் முடியும், பண் முடியும்.
5: வெள்ளக்காரச்சி
6: நல்ல நிறமா தான் இருக்கா, தலை மசர் எல்லாம் தங்கத்துல எல்லாம் இருக்கு.
4: ஆமா, ஊருக்கே நகை பண்ணிடலாம், போய் தாகத்துக்கு ஏதாவது கொண்டு வாமா.
6: What did she say?
5: Your Highness, she is praising that you are very beautiful.
6: So nice.
5: Thank you. Thagrasu, jeichutta. Jeichutta da, idu adukadu. Ava rajavamsam da. But mind you one thing.
4: Enna?
5: Puncture only on her nose. Don't puncture anywhere else.
4: Yendriga?
5: Nana?

0: மூக்கு குத்தும் போது முண்டாசு கட்டிக்கிட்டு யாரும் பக்கத்துல இருக்க கூடாது. வேகமா எந்திரிச்சு வெளியே போய் குதிரை கட்டணும்.
1: நான் இங்க இருக்கப்படா. இது ஒன் ட்ரெடிஷனா? இத்துன்னு உண்டு மூக்குத்துக்கு எத்தனை சம்பிரதாயம்டா? நோக்குனா இங்க இருக்கப்படாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவ கிட்ட பாத்து பழகு. இவ வாத்து இல்ல, ஏதாவது ஒம்பு வச்சிருந்த
2: ரெட்டக்குழல் துப்பாக்கியாலேயே சுட்டு போடுவன் துரை. மூக்கு மட்டும் குத்து.
1: யுவர் ஹைனஸ், ஐ வில் பி வெயிட்டிங் அவுட்சைட்.
3: ஃபைன்.
0: துபாஷ், பாக்கிய லட்சுமி எப்படி இருக்கா? டான்ஸ் எல்லாம் நன்னா ஆட கத்துன்ட்டாளா?
1: நன்னா கத்துண்டு சோப்பா தல தலன்னு அழகா இருக்கா. ஒன்னு சொல்றேன், அவளை மட்டும் இங்க மூக்கு குத்த அனுப்பவே மாட்டேன்.
0: திஸ் நோஸ் ஹோல்ட் திஸ் புல் நோஸ் கட்டிங்.
3: ஹாட்,
0: வெரி ஹாட். Put it in nose. Boil. Coming. Coming. Not scared? No? Now mind. இப்ப பயப்பட பாப்பார். வருது.
3: புரியாது. Take it.

0: 혹시 여기네?
1: 아, 봐, 빨리.
0: 뭐 이래?
1: 봐, 빨리 봐.
0: 뭐? 얘는 갓딜 왜?
1: 응? 봐.
0: 갓딜 왜?
1: 얘네 갓딜 봐라.
2: கறி மான் மாதிரி ஓடிவரா? என்ன விஷயம்? துள்ளி வரும் புள்ளி மான்.
3: அது ஒண்ணுல
4: என்ன சொன்ன?
3: இப்போ நீங்க ஓடி வந்தீங்கல, அது வெள்ள மேகம் அப்படியே தரையில இறங்கி மலையில ஏறி அப்படியே தவிழ்ந்து வந்த மாதிரி இருந்தது. வைட் கிளவுட்ஸ், தேவதை, ஏஞ்சல்.
4: தேவதை இந்த வலை மேகம் மலை மேலே ஆருக்காக ஏறிச்சு தெரியுமா?
3: தெரியாதே. எனக்காகவா?
4: உனக்காக.
3: எதுக்கு?
4: The white cloud wants to become a black cloud. இந்த வெள்ளை மேகம் கருப்பு மேகம் ஆக ஆசைப்படுது.
3: ஐயோ, அப்ப மழை வருமே. You turn black cloud, rain coming and land செழிச்சிரும்.
4: தங்கராஜ், I love you. நிஜம், really, I love you. உன்னோட வீரம் எனக்கு பிடிக்குது. உன்னோட ஆர்ட், the soil, Indians, எல்லாம் எனக்கு பிடிக்குது.
3: வேற என்ன பிடிக்குது?
4: உன்னையும் எனக்கு பிடிக்குது.
3: எமிலி, என் வழி இருக்க அது வேற, அது ஃபுல்லா கரடு முரடா இருக்கும். உன்னால வர முடியும். தமிழ்ல பேசுறேன். My path different, full of stone turn. You can't come. வர முடியாது.
4: எமிலி நஞ்சா, வரும்.
3: எங்க வரும்? அதோ பார், அந்த தூரத்துல தெரியுது பார், அந்த மலை வரைக்கும் நான் செருப்பு இல்லாமலே ஓடுவேன். உன்னால என் பக்கத்துல ஓடி வர முடியுமா?
4: முடியும். மனசுல தங்கராஸ் இருக்கு,
3: கீழே முள்ளு இருக்கு.
1: ஐயோ,
3: இங்க, ஐ அம் ஹியர்.
1: எமிலி,
4: அப்ரூவ் மை லவ். தங்கராஸ், என் மனசுலே

0: ஏண்டா துறை வர்றப்ப தூங்கப்படாதுன்னு சொன்னோம் இல்லையோ?
1: ஒண்ணுமே பண்ணல, ஏன் அடிச்சாருன்னு தெரியல.
0: வெள்ளையா பிறந்துட்டாங்கிறதுக்காக நம்மளை எல்லாம் இவன் வெளுத்து கட்டலாம்னு நினைச்சிட்டு
2: இருக்கானா?
0: சுபாஷ், எக்ஸலன்சி.
2: Yes, Your Excellency.
3: Why did you arrange this Indian dancing for my sister? Emily, epa enga poraku. I don't like it at all.
4: Pachi kutrama. Needu kiyarike vela karma. Idhukku perda pachi kutra mai. Unakku enna kutano? Saamba, teela, poova.
5: En manse kutna.
4: Hada, neeya ennamo varanjittu vandirke? Idhena pera? Hm? Enakku padike varadhu. இது மேலேயே படம் வரைற மாதிரி குத்தி
3: விடுறேன்.
0: அஜகோவிந்தம், துறை இந்த வருஷம் திருவிழாவை நல்லா கொண்டாடணுங்கிறார். நன்னன்னு என்ன தெரியுமோ, மிச்சம் வைக்காம செலவு பண்ணணுங்கிறார். அஜகோவிந்தம், போன வருஷம் வலது பக்கம் கொண்டை வச்சுட்டு சதுரானால அவளையே கூட்டுன்னு வந்துடுறா. ரொம்ப நன்னா ஆடாடா அஜகோவிந்தம். யுவர் எக்ஸலன்சி, இந்த வருஷம் திருவிழாவை கிராண்ட் மேனர்ல பண்றதுனால கொஞ்சம் அதிகமா செலவாகும். நீங்களே பார்த்து கிராண்ட் பண்ணிடுங்க.
3: All right, I'll grant 5,000 rupees. But listen, this year I want செலம்பம், ஹொய்கால் குதிரை, கரகம், புலிவேசம். அக்ரீட்.
5: தாங்க ராசு.
6: எக்கோமே தானிய சந்திக்கணும்னா
0: தங்கராசு, தொடக்கிட்ட தோத்துறான், ரொம்ப கோபக்காரன்டா.

0: How can you say a thing like that? Love. My sister with a bloody Indian. Dirty Indians were born to be our slaves. They're destined to be governed, not loved.
1: Hold your tongue, Mr. Watson. Love is universal. It has no color or nationality. I love her more than anything else in this world.
2: வாத்து நிக்கிற நமக்கு ஆசை அவ்வளவு தான். வாத்து தண்ணீர்ல நீந்தலாம், தரையில நடக்கலாம், நெக்கே இருக்கிறதுக்காக

0: செஞ்சு தருவியா?
1: கட்டிக்க போறோம் செய்யறதாமா சம்பிரதாயம்.
0: செஞ்சு தருவியா மாட்டியா?
1: என் உறவு நீதா, உசுறு நீதா. நீ ஒன்னு கேட்டு, நான் எந்த காலத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கையில காசு இல்லாட்டிலும் பட்டியல் இருக்க வாத்து வித்தாவது உனக்கு தாலி செஞ்சு தரேன். ரொம்ப அவசரமா
0: செஞ்சு மட்டும்தான் தருவியா? கட்டி விட மாட்டியா?

0: வாழ்ற மீனே பாலுக்கு ஆசைப்பட்டா பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா.
1: தரை கெட்டு போன கும்பல் அன்னை கத்திட்டு போனீங்களே, கட்டின பட்டியை தாண்டி இங்க கண்ணி பொண்ணுங்க தட மாறி போனது கிடையாது, அது தெரிஞ்சீங்க. விரால் குச்சி விராக்கி நாங்களாம் கட்டுப்பட்டவங்க. என் முறை பொண்ணு பூங்குருவி வாய திறந்து மனசார என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா, கட்டுற தாலி காலமுறை அவ கருத்துல நிலைச்சு நிக்கணும். உங்க பையனுக்கு தாலி செஞ்சா எவ்வளவு நிறைஞ்ச மனசோடு செய்வீங்களோ அப்படி செய்யா.
2: அவ மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிரு.
3: நம்ம நாட்டு வரிப்பணம், நம்ம நாட்டு தங்கம், வெள்ளக்கறிக்கா, பாசிமணி மாலையிலேயே இவ்வளவு அழகா இருக்கியே, உன்னை தங்கத்திலையும் வைரத்திலையும் ஜோடிச்சு பார்த்தா இவ்வளவு நல்லா இருக்கும்.
4: பூங்குருவி, ஓஹோ, ஹாய் பூங்குருவி, என்ன பண்ற, ஒளிஞ்சு விளையாடுறியா? அது அப்புறம் இங்க பார், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் சொன்னேனே, உன்னை தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே பூட்டி அழகு பார்ப்பேன்னு, அது அத்தனையும் இந்த பெட்டிக்குள்ள. சீக்கிரமா போட்டு விடணும். என்னாச்சு உனக்கு? நீ அங்க இருந்தீனா நான் இங்க இருந்து எப்படி போட்டு விட முடியும்? இங்க வா, பேச மாட்டியா?
3: என்னாச்சு பூங்குருவி, பேச மாட்டியா?
0: பேசுவேன், ஒரே ஒரு தடவைதான் பேசுவேன், அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். உதட்ட தொட்டு மனசு நெருடி நீ மூக்குத்தி போட்டது எனக்கு மட்டும் இல்ல, அந்த வெள்ளக்காரிக்கும் தான். வெள்ளக்காரி மனசும் வெள்ளையாத்தான் இருக்கணும், அவளை ஏமாத்தாது. பங்குனி பிறந்ததும் எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம், இது யாருடைய கட்டாயத்திலயும் நடக்கல, என் மனசுக்கு பிடிச்சுதான் நடக்குது. இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம்.
3: இன்னொரு தடவை சொல்லு,
0: நீ என்ன பார்க்க வர வேண்டாம்.
3: தங்கத்தை உரசி பார்த்து தொழில் செய்யற குடும்பத்துல வந்தவண்ணா சந்தேகப்பட்டு பித்தளைய கூட உரசி பார்த்ததில்லை. நீ என் காதலையும் உரசி பார்த்துட்டல.

என் உயிர் இந்த உடம்பு விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன், நீ இத்தனை நாள் என் கூட பழகுனது உண்மைண்ணா சத்தியம்ண்ணா, என் பொணம் எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரை இன்னொருத்தன் தாலி உன் கழுத்துல ஏறக்கூடாது.

0: சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நேயர்களே, கவனத்திற்கு. இப்போது ஆகாஷவாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNC.

0: thehn1@gmail.com.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நாடோடி தென்றல் திரைப்பட வெளிச்சித்திரம்.
2: என்னங்கய்யா துர்சானியம்மாவும் துரையும் சண்டை போட்டு போறாங்க?
3: துரை தங்கராசுவை பார்க்கப்படாதுங்கிறாரு, இவ தங்கராசுவை தான் பார்ப்பேங்கிறா.
2: அது எப்படிங்கய்யா, வெள்ளக்காரமா செவத்தாமா நம்மூரால எப்படிங்கய்யா விரும்புவாங்க?
3: இதுக்கெல்லாம் நிறமே கிடையாதுரா. தங்கராசுக்கு மச்சண்டா, வெள்ளக்காரியும் விழறா பாத்துக்காரியும் விழறா. நம்மளாம் நம்ம ஆத்துக்காரியே பார்க்க மாட்டேங்கிறா.

0: You're the butter, son.
1: Yes, sir. என்னடா தங்கராசு இப்படி அநியாயமா செம்பிலியை கொலை செஞ்சிட்டு நிக்கிற?
2: தங்கராசு, தங்கராசு, when they brought you up here, எத்தனை கேட்ஸ் கிராஸ் பண்ணி இங்கே வந்தே? If I think, நான் நினைச்சா அத்தனை கதவையும் தாண்டி உன்னை வெளியே கொண்டு போகும். Now tell me, you love me. முகம் தெரியாத எத்தனையோ குருவி எப்படியோ பறந்தது அல்லது அது மறந்தது. I'm a queen of birds. ராணி பார்வை, பீகாக், மயில். இப்போ நீ காதல் சொன்ன நான் உன்னை வெளியே இருக்கும்.
0: ரோஜாவை செடியில வச்சு பாக்குறதான் காதல். அதை பறிச்சு தண்ணியில ஊற வச்ச உடம்புல தைலமா தேய்ச்சிக்கிறது காதல் இல்ல. இட் இஸ் நாட் லவ்.
2: பூங்குருவி, குருவி, கடவுள் நினைச்சிட்டு குட்டினா நடக்கும் சொன்னாய், எனக்கு நடக்கல. நீயே ஐஷரு, இது உங்க சிநேகிதர் பேர் தானே? இதையே அழிக்கணும்.
3: He is not a good man. நல்ல ஊரு இல்லை, மோசம்.
2: அவர் நல்லவர்.
3: How do you know? உனக்கு எப்படி தெரியும்? Now he is a murderer. இப்போ ஒரு கொலை செஞ்சிருக்கு.
2: இது உன்னோட பற்றி. நீ அழிச்சிடு. ஒரு தடவை கொத்திட்டா அதை அழிக்க முடியாது.
3: I don't want it. எனக்கு வேண்டாம்.
2: அது உங்க கைக்கு தான் அழகா இருக்கு. நான் அழிக்க மாட்டேன். அது உங்க கைக்கு தான் நல்லா இருக்கு.
3: அழிச்சிடு.
2: நான் அழிக்க மாட்டேன்.
3: அழிச்சிடு.
2: நான் அழிக்க மாட்டேன்.
4: You, old man, she has to testify in the court tomorrow that Thangarasu murdered her cousin. If she doesn't, you very well know what I can do as district collector. I will shoot both her and her beloved like my hunting targets.
5: பெரியவரே, நாளைக்கு உன் பேத்தி கோர்ட்டுக்கு வரணும். அங்க வந்து செம்புலிய தங்கராசு தான் கொலை செஞ்சான்னு சாட்சி சொல்லணும். சொல்லல துரை, அந்த தங்கராசு சுட்டுருவாரு, உங்க கூட்டத்தை அழிச்சிருவாரு. ஜாக்கிரதை.
6: Thangarasu, the accused, son of Mr. Samikanu Pathar, a well-known goldsmith of Pandiyur district, was arrested by the police in the presence of His Excellency Leo Watson, the district collector. The murder occurred approximately 12 midnight, Friday, the 21st of November. It was clearly stated by the doctor's report that Sembuli, a young man, sustained several knife wounds to his body. This report was authorized by Mr. Janaki Raman, Superintendent of Police.
7: சுபாஷ், என்ன பேசிக்கிறாங்க?
8: என்னத்தையா சொல்றது? உன் பையனுக்கு அவசர அவசரமா சுருக்கு கைத்த தயார் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் தான் தெரியறது. பாத்துக்கார பொண்ணோட மொற மாமனை உன் பையன் கத்தியால குத்தி கொன்னுட்டான்னு அந்த கண்ணாடி போட்டாவில கறி சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கா.

0: Yes, I'm Leo Watson, collector of Pottier District.
1: சம்பவம் நடந்த இடத்தில் நீங்கள் கூறிய சாட்சியங்களை தவிர வேறு யாராவது இருந்தார்களா? I mean, was there anyone else on the spot?
0: Yes, a local gypsy girl, the name of Pungurvi.
1: உன் பேர் என்னம்மா?
2: குருவி, பூகுருவி.
1: இறந்து போன செம்புலி உனக்கு என்ன உறவு?
2: மாமன்.
1: இங்க ஏத்தாவில நிக்கிறாரே, இவர் உனக்கு தெரியுமா? உன் மாமன இவர்தானே கத்தியால குத்தி கொண்டது, நீ பாத்திருக்க இல்லையா? கொலை செஞ்சதை நீ பாத்தியா? பயப்படாம சொல்லு.
0: Tell me the truth, without any fear. Did you see the murder?
3: Order, order, order.
4: Your Honor, if the court permits me, I have a testimony to offer as a friend of this court. நான் சாட்சி பண்ணறதுக்கு ஆசைப்படுறேன்.
0: Permission granted.
4: I'm Emily, the sister of Leol Watson, the collector. It's not true. தங்கராசு, நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்க முடியாது.
0: And how can you substantiate your statement?
4: நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ், மை லார்ட். என் பிரதருக்கு எங்க காதல் பிடிக்கல. ஹி ஹேட்ஸ் தங்கராசு. இந்த கொலை பாவத்தை வேணும்னே தங்கராசு மேலே போட்டிருக்கு. I'm sure இவர் இந்த கொலையை பண்ணிக்க முடியாது.
0: Silence! How can you say that?
4: Because அந்த ராத்திரி பூரா என் மாளிகையில் தான் இருந்தது. ஒரே படுக்கையில் ஒன்னாவே நாங்க சேர்ந்திருந்தோம்.
0: Can you prove it?
4: I am the proof, my lord. And I have it right here with me. The proof that enraged my brother and made him stoop to this drastic level. I have Tangarasu's name on me.
0: Stop the car. Stop it. You bloody rotten cars. You bloody rotten cars.
5: My lord, I don't know what is happening here.
6: Poi. Ellame poi. Inga vanda saachiyangal poi. Kutrachaattu poi. Ellame poi.
5: It is a drama beautifully enacted by both of them. Both of them to get me, my lord.
6: Annanu thangachiyo, oru arumaiyana nadagatha romba alaga nadathi mudichitanga. Edhukku, naan oru naalum vilumbada indha Emily-ye kalyanam panikkanum.
5: Adhukku, thooku kayirla irundhu thappikkaradhukku, Emily-ye kaadhalikkirennu naan poi solradhukku thayara illa. Enakku theriyum, naan ippo solla pora unmai enakku thooku thandana vaangi tharunu enakku theriyum. Aana adha pathi kavala illa. I don't care. The fear of death will not erase my love for her. என் மனசுல ஒரே ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. பூங்குருவி, என் பூங்குருவி. I loved பூங்குருவி. I love பூங்குருவி. And I will love only பூங்குருவி.
7: பட்டி தாண்டி போய் கெட்டு வந்த பொம்பளை இனிமே கூட்டத்துல வச்சுக்க கூடாது. ஆத்துல விட்டுற வேண்டியதான். இல்லைன்னா பிராலி குச்சி வீராயி நம்ம கூட்டத்தை கட்டாயம் அழிச்சிருவா.
1: சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் சாட்சியங்கள் இருப்பதாலும் நடந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்களே நேரில் பார்த்ததாக கூறுவதாலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்தான் கொலையாளி என்பது நிரூபணமாகிறது.
8: We, the court, sends Tangarasu to be hanged until dead.
1: இந்த நீதிஸ்தலம் குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவிடுகிறது.
2: Don't look at me like that. என் காதலியும் நீ புரிஞ்சுக்கலே, என்னையும் நீ புரிஞ்சுக்கலே. The day I saw you in jail, எனக்கு தெரியும் நீயும் பூங்குருவியும் காதல்னு. That love should not break. நீயும் பூங்குருவியும் சேர்க்கறதுக்கு தான் எமிலி சொன்ன போய் கோட் போய் நம்பணும். அதனால தான் உன்னை கட்டிப்பூச்சு. I like your honesty. Your love is great. உன் காதல் பெருசு. இப்போ ஜெயிலிருந்து மட்டும் விடுதலை பண்ணல, என் மனசுலேருந்தும் விடுதலை பண்றேன்.
0: Emily, you've betrayed the British crown. You've humiliated your brother.
9: You spy!
10: Mr. Watson, the charges of murder have been proven against you. You are now under arrest.

குருவே, நான் பேசுறது

0: புனிதமான இரு காதல் இதயங்கள் சங்கமிக்கும் போது அந்த சங்கமத்தின் கதிர்வீச்சில் மரணம் கூட தலைவணங்கி விலகிக் கொள்கிறது. உண்மை காதலர்களின் ஜீவமூச்சு காலதேசங்களையும் கடந்து தெந்தலாய் வீசிக் கொண்டிருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கிய நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

இதில் நடித்துள்ளவர்கள் கார்த்திக், பாண்டியன், ரஞ்சிதா, கிருபா, ஜனகராஜ், நெப்போலியன் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, வசனம் சுஜாதா, திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம்.

அந்த நேரத்தில் இணையும் நம் மனது. ஆகாஷ்வாணியில் இது பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பெயர் அடிப்படை கொண்ட பாடல்களை நாம் கேட்கலாம்.

புதிதாய் பிறந்த காதல் நெஞ்சங்கள் இரண்டும் புது கவிதை ஒன்று எழுதும். எழுதிய கவிதைகளை திருத்தி தர வேண்டும். காவிய நாயகன் கண்ணதாசன் இங்கு வர வேண்டும். அம்நேர்களே, மறிக்குழந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன்மாலை பொழுது இது. தூரிகை தொடாத கலையும் நீ, கற்பனைக்கு எட்டாத கவிதை நீ, கோடுகளுக்குள் அடங்கிவிடாத வரம் நீ, என் இதயத்தில் வாழும் உயிரோவியம் நீ. வசந்தி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, நேரம் இப்பொழுது 5:10. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது பொன் மாலை பொழுது. ராமனின் நெஞ்சில் ஆடும் மோகனமாய், ஜானகியின் இதழ்கள் ஓதும் மந்திரமாய், இவர்களுக்குள் இணைந்த இந்த உன்னத காதல் காலங்கள் கடந்தும் வாழும் காவியம். கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் நெற்றிக்கண் திரைப்பட பாடல்.

நேரம் இப்பொழுது 5:15. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. என் விழி தேடும் ஒற்றை பிம்பமாய் என் ஜீவனில் கலந்த தேவினி, அலைகடலாய் நெஞ்சம் துடிக்கவில்லையோ, என்றும் உன் காதலுக்கு நான் அடிமை இல்லையோ. இது நான் அடிமை இல்லை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை நேரம் இப்பொழுது 5:20. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன்மாலை பொழுதில் பெயரை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காதல் கோலம் நெஞ்சில் நான் போட்டேன், மனதோடு நீ தந்த காதலால் பெரும் வரம் பெற்றேன். உன் தோளோடு நான் சாயும் பொழுது துன்பங்கள் யாவும் தூசியாய் மாறும். இது தெய்வ வாக்கு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 5:25 நிமிடம். இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொன் மாலை பொழுதில். நெஞ்சுக்குள் காதல் நதி பொங்கி வழிகிறதே, உன் ஒற்றை பார்வைக்காக என் இதயம் தவிக்கிறதே. தெற்கத்தி கள்ளனை தெவிட்டாத கவிபாடி ராதா அழைக்கிறாள், காதல் கீதம் இசைக்கிறாள். எஸ் ஜானகி பாடியிருக்கும் தெற்கத்தி கள்ளன் பட பாடல்.

நேர்களே, இதுவரை பொன்மாலை பொழுதில் பெயரை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: तो क्यों ना अपनाएं खुशियां, अपना कर मनोदर्पण। कॉल करें 844-844-0632 पर और पाएं NCERT द्वारा अपनी शैक्षिक व भावनात्मक समस्याओं का समाधान।
1: अभी आपने सुना ये कार्यक्रम, इस पर हम आपसे प्रतिक्रियाओं की अपेक्षा करेंगे, जरूर लिख भेजिएगा।
2: और श्रोताओं, अब इसी के साथ हमारा उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। कल फिर मिलेंगे। नमस्कार,
3: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
4: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், 6:00. இனி கேட்கலாம் திரை இசை. கபி கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்கும் அமரன் திரைப்பட பாடல்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக ஒழிக்கிறது. இது கதிர்வேலன் காதல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். நேரில் வரும் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். பிரதமரின் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
5: இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ கபியாண்டோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தின் போது அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும், அந்நாட்டு அதிபருடன் யோக்கியகார்த்தாவில் உள்ள பிரம்மணன் கோவில் வளாகத்தை பார்வையிட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலாகும். இக்கோவிலின் கல் சிற்பங்கள் ராமாயண காட்சிகளை சித்தரிப்பதாகவும், இந்திய இதிகாசங்கள் கடல்களை கடந்து ஜாவானிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதாகவும் கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் காலநிலை மாற்றங்களால் பல கோவில்கள் சேதமடைந்த போதிலும் இந்த கோவில் வளாகத்தின் பெரும்பகுதி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்று யுனெஸ்கோ இந்த கோவிலை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மணன் வளாகத்தில் உள்ள பல சிறிய கோவில்களை சீரமைக்கவும் பாதுகாக்கவும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. எனவே பிரதமரின் பிரம்மணன் பயணம் என்பது ஒரு தூதரக நிகழ்வு என்பதை காட்டிலும் புவியியல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் வரலாறு ஆகியவற்றாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு உறவின் கொண்டாட்டமாக அமைந்துள்ளது.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸின் அழைப்பை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்பர்ன் சென்று அங்கு வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, போக்குவரத்து, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்த பயணம் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்க உள்ளார். மாநிலங்கள் ஏற்றும் மாதிரி துணை விதிகள் மூலம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களின் செயல்பாட்டு வரம்பை விரிவுபடுத்தி அவற்றை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைச்சகத்தின் 5வது நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு பிராந்தியத்திலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு சங்கங்களை அங்கீகரிப்பதற்காக ஒரு தரவரிசை கட்டமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் ரசாயன

0: மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டுறவின் மூலம் சேமிப்பு என்பதை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்ததற்காக அமைச்சகத்தை திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 850,000 மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்று கூறிய அவர், கூட்டுறவு அமைப்பு நவீனமயமாகவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் பாராட்டத்தக்க பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் முதல் 5 கூட்டுறவு சங்கங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தரவரிசை வழங்கப்பட்டு அவற்றின் சிறப்பான பணிகள் முன்னிலைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விதை உற்பத்தி துறையில் நிறுவப்பட்ட தேசிய கூட்டுறவு குழு வரும் 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசு சாரா விதை உற்பத்தி அமைப்பாக உருவெடுக்கும் என்று திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ஜெகநாத் ரத யாத்திரைக்காக இந்த ஆண்டு 300 மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக இயக்கப்படும் 800 மேற்பட்ட ரயில்களுடன் இந்த கூடுதல் ரயில்கள் இயங்கும் என்றும், வரவிருக்கும் ரத யாத்திரையின் செயல்பாடுகள் சீராகவும் பக்தர்களின் பயணம் தடையின்றி இருப்பதை உறுதி செய்வதற்காக ரயில்வேத்துறை இந்த ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறினார். மேலும் பூரி ரயில் நிலையத்தில் 30,000 பணியன்களுக்கு இடமளிக்கும் வகையில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆன்மீக தலைவரான புனித தலாய் லாமாவின் 91வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கம் குறித்த அவரது செய்தி ஒரு வழிகாட்டும் சக்தியாக திகழ்வதாக பிரதமர் தமது சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தலாய் லாமாவின் அறம் சார்ந்த மற்றும் ஆன்மீக வலிமையும் உலக நலனுக்காக அவரது அர்ப்பணிப்பையும் பாராட்டுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ தாம் இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
2: நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகா சபையின் தலைவராகவும் சிறந்த பணியாற்றியவர் அவர் என்றும் குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கியவர் என்றும், பாரதிய ஜன் சங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அரும்பாடுபட்டவர் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும், அவர் காட்டிய வழியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் முகர்ஜி என்றும், உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக திகழ்ந்தவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியை நினைவு கூர்ந்த திரு அமித்ஷா, இந்திய கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்று கூறினார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திரு அமித்ஷா பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்திற்கு இசையஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலையை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அவரது வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி ஆகியோரும் பங்கேற்றனர்.
0: பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி பிராந்தியத்தின் ஏனாம் பகுதியில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கல்லூரியில் இன்று கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் பாஸ்கர் ரெட்டி, NSS மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஷியாமா முகர்ஜியின் சித்தாந்தம் குறித்து எடுத்துரைத்தனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான 17வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டி 2024-25 பரிசளிப்பு விழா நாளை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் காஷ்மீர் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர். இப்போட்டியில் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் பரிசுகளை வழங்கவுள்ளார். மாணவர்களிடையே நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அமைச்சகம் கடந்த 29 ஆண்டுகளாக இப்போட்டிகளை நடத்தி வருகிறது.

0: இளைஞர் நாடாளுமன்ற திட்டமானது இளம் தலைமுறையினர் இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை பொறுத்துக்கொள்ளும் மனப்பான்மை, கருத்து வெளிப்பாடு மற்றும் ஜனநாயக முறையின் நற்பண்புகளை வளர்ப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் நடைமுறைகள், விவாதத்தின் நுட்பங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதோடு அவர்களிடையே தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, பேச்சுத்திறன் ஆகியவை மேம்படுத்துகிறது. நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபா என்பது ஆதார் போன்ற 14 இலக்க தனித்துவ அடையாள கணக்கு ஆகும். இந்த வலை அமைப்பின் மூலம் நோயாளிகளின் முழு மருத்துவ வரலாற்றையும் காப்பீட்டு நிறுவனங்கள், சுகாதார வசதிகள், மருத்துவர்கள் மற்றும் பிற சேவைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இது ஒருங்கிணைக்கப்பட்ட டிஜிட்டல் பொது சுகாதார சூழல் அமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பரவும் நோய்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் உலக விலங்கு வழி நோய்கள் தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் பொது சுகாதாரம், விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒரே சுகாதாரம் அணுகுமுறை இந்தியாவின் பொது சுகாதார உத்தியின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்கள் இதுவரை மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேச பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் 104 கோடிக்கும் அதிகமான சுகாதார பதிவுகள், 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்போ நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:21. பக்தி மனத்தோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சங்கரன் நம்பூதிரி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நேர்களை இனி நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்று நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணைச் செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத சபா பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி இன்று நமது FM ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரை, 7:30 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்திதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இனி நாளை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சினைகளுக்கு தீர்வும் குறித்து

மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. இதில் ஷிமோகா கே. குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே. சங்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி. பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்டதாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரம். எழுதியவர் ஜே. சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். குரல் வண்ணம் தாமரை கண்ணனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், செழியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம். எல். வசந்தகுமாரி அவர்கள் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, இயக்கம் அமிர்தம். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது. மலர் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் மூங்கில்பாடி கிராமம் இயற்கை விவசாயி ஆர். கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. நடவு செய்த கன்றுகள் பட்டுப்போகாமல் தடுப்பது எப்படி என்பது குறித்து கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சி நிரல் காலை 7:30 2026 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் குறித்த தினசரி தகவல் ஆங்கிலத்தில் கேட்கலாம். காலை 7:35 வணக்கம் மக்களே. 8:02 to 8:15, 8:30 to 8:55 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த

தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவல் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை சிநேகிதியே, சட்டம் அறிவோம், பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நேரலையில் தலைப்பு, சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் குறித்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பால்வினி மற்றும் தொழுநோய் மருத்துவத்துறை தோல் மருத்துவம் உதவி பேராசிரியர் டாக்டர் சண்மதி சேது மாதவன் நேயர்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி தகவல்கள், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்தி ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேர்களினை கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் நண்பேண்டா திரைப்பட பாடல்.

0: நேர்களை இதுவரை நாம் திரை இசை கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ்

அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000 மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர்.
21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிரணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிரணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கிப் போட்டி இன்று

0: பாம்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம், உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம், ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் இதன் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனிட்டியு, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப்பு இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கு உண்பதற்கு உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும் மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம், இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும்.

நாற்றாங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். ஒரு பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் பொழுது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் உங்களோடு வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம், முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் என்று அருமையாக நம்முடைய தேசிய கவி அவர்கள் பாடியிருக்கிறார். ஏன் அந்த பாரத நாடை இவ்வளவு பெருமையாக பேசுகிறார் என்றால், இந்த நாட்டிலே, அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழக பாண்டிச்சேரி பகுதிகளிலெல்லாம் ஆண்டு முழுவதும் நாம் சாகுபடி செய்ய முடியும். இது போன்ற ஒரு வரம் உலகத்தின் உள்ளே பெரும்பாலான நாடுகளுக்கு இல்லை. ஏனென்றால் அதீத குளிராலோ அதீத வெப்பத்தாலோ அவர்களால் ஆண்டு முழுவதும் பயிர் செய்ய முடியாது. நாம் ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். அந்த ஒரு மிகப்பெரிய வசதி நமக்கிடையே இருக்கிறது. சுதந்திரம் வாங்கும் போது பார்த்தோமேயானால் நம்முடைய மக்கள் தொகை 30 கோடி என்ற அளவிலே இருந்தது. இன்று ஏறத்தாழ 120 கோடிக்கு மேலாக மக்கள் தொகை சென்றுவிட்ட காரணத்தினாலே இவ்வளவு சாகுபடிக்கு ஏற்ற நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்திலே நாம் அதிக அளவிலே நாம் குடியிருப்பு பகுதிகளாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். அதன் காரணமாக சாகுபடி பரப்பளவு பெரிய அளவிலே குறைந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் வேளாண்மை செய்வதற்கு வேளாண் இடுபொருள்களினுடைய செலவு, பெரிய அளவிலே காய்கறி மற்றும் கனிகளை உற்பத்தி செய்வதற்கு வேளாண் பெருமக்கள் பெரிய அளவிலே செலவு செய்யக்கூடிய காரணத்தினாலே அந்த விளைபொருள்கள் பல்வேறு இடைத்தரகர்களை தாண்டி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது காய்கறி மற்றும் கனிகளினுடைய விலை மிக பெரிய அளவிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே பெருவாரியான நம்முடைய மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். உணவிலே நாம் தண்ணீரை அடைந்து விட்டாலும் கூட ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மகளிர் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஊட்டச்சத்து குறைபாடை குறைப்பதற்காகவும் நல்ல தரமான விளைபொருள்களை நாமே விளைவித்து பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு வேளாண் முறைதான் வீட்டுத் தோட்டம் அமைப்போம். அந்த வீட்டுத் தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம் என்பதற்கு

இந்த வசனங்களை சொல்லுவதற்கான முக்கியமான தேவை என்னவென்றால், நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்துணை வளங்களையும் முறையாக சரியாக பயன்படுத்துகிறோம் என்றால் பெரிய அளவிலே இல்லை. ஆக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களையும் நலங்களையும் நம்முடைய நலனுக்காக பயன்படுத்துவதிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பது வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டத்தை ரெண்டு பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டுத் தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமேயானால், அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமேயானால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமேயானால், வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமேயானால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இதற்கு இன்றைய காலகட்டத்திலே நிறைய ஒரு தன்னார்வ அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் சேர்ந்து இந்த வீட்டுத் தோட்டம், புலக்கடை தோட்டத்தை பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எங்கனம் நாம் வீட்டுத் தோட்டம் அமைப்பது? இப்போ புலக்கடை பகுதி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமேயானால், நம் வீட்டில இருந்து வரக்கூடிய, நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம சமையலறையில இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்க செய்து மண்புழு உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை மற்றும் பூசணி போன்ற வகை பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். இதற்கு புலக்கடையிலே இருக்கக்கூடிய நிலத்திலே இருக்கக்கூடிய கல் போன்ற இந்த தேவையற்ற பகுதிகளை நல்ல முறையில் எடுத்துவிட்டு நிலத்தை நன்கு பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சிறு சிறு பாத்திகளாக நம் தேவைக்கு தகுந்த மாதிரி, பொதுவாக நம்முடைய வீட்டிலே பெரிய அளவிலே பயன்படுத்தக்கூடிய தக்காளி அதிக அளவிலே பயன்படுத்துவோம், வெங்காயம் அதிக அளவிலே பயன்படுத்துவோம், தேவைக்கு ஏற்ப கத்தரி, வெண்டை போன்ற காய்கறிகளை பயன்படுத்துவோம். ஆக இந்த நிலத்தினை நன்கு சீர் செய்து, இப்போ ஒரு சென்ட் நிலம் மிச்சருக்கு புலக்கடையாக, ரெண்டு சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், இது புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமேயானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி, புதினாக்களை இந்த கரையில் இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலத்திலே ஒரு சீசன், மூன்று மாதம் நான்கு மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் மூன்று மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது, ஒரு நவம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே திரும்ப மீண்டும் தக்காளியை நம்ம சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்றுப்பயிராக முட்டைக்கோசையோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடித்தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது. அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம். வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன.

நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய் கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தால் ஒரு அரை அடி முக்கால் அடி உயரம் வளர்ந்து 25 to 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறை என்ற குழித்தட்டு புரோட்ரே என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த புரோட்ரே குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களையும் அல்லது ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழுபுரம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நாற்கழிவை சாதாரண மண்ணோடு தென்னை நாற்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நாற்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். 25 to 35 நாட்கள் அந்த வயதானவுடன் இந்த நாற்றுகளை எடுத்து நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திகளிலே நட்டு நமக்கு தேவையான, இப்போ மிளகாய் செடி இருக்கிறது என்றால் நம்முடைய உணவு முறையிலே பச்சை மிளகாயையும் பயன்படுத்துவோம், பழமிளகாயையும் பயன்படுத்துவோம், வத்தலையும் பயன்படுத்துவோம். இந்த பச்சை மிளகாய், பழமிளகாய், வத்தல் அப்படிங்கும்போது கடைக்கு போய் வாங்குவது அப்படின்னா வத்தல் கிடைக்கும், பச்சை மிளகாய் தனியாக கிடைக்கும், பழமிளகாய் கிடைக்காது. சில நேரங்களில் இந்த மாதிரி நமக்கு தேவையான, ஏனென்றால் நம்முடைய பாரம்பரியத்திலே நம்முடைய உணவு முறை என்பது வதக்கல், வணக்கல், துவையல், அவியல், பொரியல் என பல்வேறு வகையான விஷயங்களை செய்வதற்கு பல்வேறு நிலைகளிலே காய்கறிகளை, இப்போ கத்திரிக்காய் என்று சொன்னால் கொஸ்துக்கான கத்திரிக்காய் வேறு, சாம்பார் வைப்பதற்கான கத்திரிக்காய் வேறு, பொரியல் செய்வதற்கான கத்திரிக்காய் வேறு, இப்படி ஒவ்வொரு காய்கறிகளுமே நம்ம சொல்லிட்டு போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்திலே பயன்படுத்தக்கூடிய காய்கறிக்கு தேவையான காய்கறிகளை, அந்த சரியான ரகத்தினை, சரியான நாட்டு காய்கறிகளை தேர்வு செய்து நமக்கு நாமே சாகுபடி செய்கின்ற பொழுது இந்த ஒரு கன்வீனியன்ஸ், இந்த ஒரு வசதி நமக்கு கிடைக்கும். ஆக நாம் எதற்காக அந்த காய்கறிகளை புலக்கடையில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அதுக்கு தேர்வு செய்து அது உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். அதன் மூலமாக நாற்றுகளை செய்யலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் என்றால் சின்ன வெங்காயத்தை நான் ஒரு சின்ன வெங்காயம் வெங்காயமாகவே நடலாம். தற்காலத்தில் சின்ன வெங்காயத்துக்கும் விதை வந்துவிட்டது, பெரிய பெல்லாரி வெங்காயத்துக்கும் விதைகள் வந்துவிட்டன. இந்த விதைகளை அதை நேரடியாக நடுவதன் மூலமாக என்ன ஆய்வு முடிவுகள் சொல்கிறது என்றால், 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு போதுமான காய்கறிகளை, அதுவும் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் பரிந்துரை செய்யக்கூடிய 350 கிராமுக்கு மேற்பட்ட காய்கறிகளை ஒரு குடும்பம் உண்ணுவதற்கு 2 செண்டு நிலம் புலக்கடை இருந்தாலே போதும். அந்த நிலத்தில் இருந்து நமக்கு தேவையான அத்துணை, இந்த ஒரு பருவத்திலே சாகுபடி செய்யக்கூடிய காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பல நாள் நின்று நீண்ட நாள் காய்கறியான முருங்கை, தவசிக்கீரை, லட்சங்கட்டாங்கீரை என்று சொல்லக்கூடிய கீரை வகைகளோடு மட்டுமில்லாமல் 1-2 தேங்காய் மரம், பழ மரங்களையும் நாம் அதனோடு இணைத்து, ஒரு கொய்யா மரம், ஒரு மாமரம், ஒரு சப்போட்டா மரம் என்றால், மரம் என்றால் பெரிய அளவில் மரங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பழைய முறை. இன்றைய வேளாண்மையிலே அடர் நடவு முறை, உயர் அடர் நடவு முறை என்றெல்லாம் வந்துவிட்டது. அந்த வகையிலே 1 மீட்டர் இடைவெளியிலேயே நம்ம இப்போ வந்து மாங்காய் சாகுபடி எல்லாம் வந்திருக்கிறது. ஆக இந்த புலக்கடையிலே மாங்காயை முறையான முறையிலே கவாத்து செய்து வளர்ப்போமே ஆனால் அழகாக ஒரு மாஞ்செடி, ஒரு கொய்யா செடி, ஒரு மாதுளை செடி,
எலுமிச்சம் செடி போன்றவைகளை இந்த மூளையில வைத்து நிழல் பட

இல்லாமல் இந்த ரெண்டு செண்டு நிலத்துக்குள்ளேயே இதைகளையும் காய்கறிகளையும் நாம புலக்கடை தோட்டத்தில் அமைத்து மகசூல் பெற முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளே பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதை மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடி தோட்டத்தை அந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள் தொங்கி வளரக்கூடிய படர் குடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். நல்ல தாங்கு திறன் இருக்கக்கூடிய மாடியாக இருக்குமே ஆனால் நல்ல முறையிலே மாடியிலே தொட்டிகளிலே சாகுபடி செய்ய முடியும். இந்த தொட்டிகளை பயன்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தொட்டிகளில் பொதுவாகவே நாம் தோட்டக்கலையில் சொல்லக்கூடிய அளவு தொட்டிக்கு தேவையான அந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு, தொழுபுரம் ஒரு பங்கு, நன்கு மக்கிய தொழுபுரம். ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம் நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண் இந்த அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில் எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி வெயில் படக்கூடிய அளவில், ஏனென்றால் இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய வயலர் ஊடகத்திலே இருக்கக்கூடிய அதன் மூலமாக பரவக்கூடிய நோய் பூச்சி நூற்புழு போன்றவைகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நன்கு சூரிய வெளியிலே அதில் உள்ள வளர் ஊடகத்தை வெளியேற்றிவிட்டு கழுவி இந்த தொட்டியினை நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து இரண்டு பங்கு நன்கு மக்கிய தென்னை நார் கழிவு அதோடு மண் சேர்த்து இந்த தொட்டிகளிலே அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிவதற்கு தேவையான வடிகால் வசதியாக 3-4 ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளை கரியான முறையிலே அந்த அடைப்பு இல்லாமல் எடுத்துவிட்டு ஓட்டை வழியாக இது போய் மண் நேரடியாக அடைத்து கொள்ளாமல் இருப்பதற்காக தொட்டியினுடைய அந்த ஓட்டை பகுதியிலே உடைந்த ஓடு செங்கல் கற்கள் போன்றவைகளை வைத்து ஒரு வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை 2:1 என்கின்ற அளவிலே இந்த நன்கு மக்கிய கம்போஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது தென்னை நார் கழிவை அதனுடைய முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றினை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம், சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுன்னா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன. அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். மேலே நிழல் தராத வகையில் கூட சிறிய பந்தல்களை நம்ம அமைச்சு பந்தல் காய்கறிகளான புடலை பாகை போன்றவைகளையும் கொய் இந்த கோவக்காய் போன்றவைகளை கோவக்காயெல்லாம் ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடிய ஒரு பயிர். கோவக்காயை 2 தொட்டியில் போட்டு நல்லா படர விட்டோம்னா அந்த ஆண் பெண் பிரச்சனை இருக்கு. பெண் செடியிலிருந்து குச்சியை நம்ம கட் பண்ணி நடும் பொழுது நன்கு படர்ந்து ஆண்டு முழுவதும் கோவக்காய் கிடைப்பதாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பொதுவாக தொட்டியிலேயே கனிகளையும் நம்மளால் நல்ல முறையிலே வளர்க்க முடியும். தொட்டியில் கனிகளாக இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாவை நல் கவாத்து செய்து ஒரு 10-20 நல்ல கொய்யா கனிகளை தரக்கூடிய வகையிலே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கவாத்து செய்து முறையாக நம்ம பராமரிப்போமே ஆனால் தொட்டியிலேயே நம்ம மா கொய்யா மாதுளை ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற அனைத்து பல வகைகளையுமே நாம் பெரிய தொட்டிகளில் அழகாக சாகுபடி செய்வதற்கு தேவையான தொழில்நுட்பம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. ஒன்றுமில்லை, அந்த செடியினுடைய வளர்ச்சியை முறையாக கட்டுப்படுத்தி அந்த கவாத்து தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தி மா போன்றவைகளையும் நாம் தொட்டியிலே அழகாக வளர்த்து பலன் பெற முடியும். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வசதி வருடம் முழுவதும் சாகுபடி செய்யக்கூடிய சீதோஷண நிலையை நாம் பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள் அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம் அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம்

0: தேர்வு செய்ய வேண்டும். அந்த தொட்டிகளுக்கு அதிகமான வளரூடம், அதிகமான தொட்டி வைத்தால் நம்முடைய அந்த மாடியினுடைய தாங்குதிறன் எப்படி இருக்கிறது. தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தேங்கி நிற்குமா. தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்ப நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு. இதுகளை எல்லாம் முறையாக நாம பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான நாம் விரும்பக்கூடிய அந்த அளவிலே காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். மார்க்கெட்டில் கூட அவுக வச்சிருக்கிறதான் நம்ம வாங்க முடியும். ஆனால் இங்கே நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தொட்டிகளிலே வளர்த்து வருடம் முழுவதும் பலன் பெறுவதற்கு ஏற்ற சீதோஷண நிலை நம் இடத்திலே இருக்கிறது. நம்முடைய முயற்சி தான் முக்கியம். காய்கறிகளையும் கனிகளையும் தொட்டியிலே வளர்த்து மாடித்தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணியை தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி அந்த இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிகளையுமே கொஞ்ச அளவில் இருக்கிறதுனால பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடித்தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரியேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. ஆக அந்த ஒரு ஹார்டிகல்ச்சர் தெரப்பின்னு சொல்லுவாங்க, தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடித்தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம். நன்றி.
1: இதுவரை வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

மாடு கட்டி போர் அடித்தால் மாலாது சென்னல் என்று, யானை கட்டி போர் அடித்த காலம் அது போச்சு, டிராக்டர் கட்டி போர் அடிக்கும் காலம் இது ஆச்சு.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளின் வாழ்த்திறன் மற்றும் பெருக்கத்தின் மீது அதன் தாக்கமும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். நெற்பயிரானது உலகம் முழுவதிலும் 3.5 பில்லியன் மக்களால் உண்ணக்கூடிய ஒரு பிரதான உணவு தானியமாகும். உலகளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா 2 இடம் வகிக்கிறது. நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரை நெல் பயிரானது பல்வேறு மாநிலங்களில் பல பருவங்களில் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிடப்படுகிறது. நெல் ஒரு நீர் விரும்பி தாவரமாகும். ஆதலால் நீர் இருப்பை பொறுத்தே பயிரிடும் பருவமும் தீர்மானிக்கப்படுகிறது. காவேரி அல்லது மற்ற ஆற்றுப்பாசன பகுதிகளில் நீர்வரத்தை பொறுத்து முப்போகம் அல்லது இருபோகம் பயிரிடப்படுகிறது. நெல் உற்பத்தி பல்வேறு உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளினால் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நோய்கள், பூச்சிகள், களைகள் மற்றும் எலி போன்றவைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இக்காரணிகளையும் அவற்றுக்கிடையேயான தொடர்பையும் முறையான மேலாண்மை செய்வதன் மூலம் பெருமளவு சேதங்களை தவிர்க்க முடியும். நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளும் அதன் பாதிப்பும். நெல் உற்பத்தியில் பூச்சிகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. நெற்பயிரை தாக்கும் பூச்சிகள் பச்சையத்தை சுரண்டி நேரடியாக இலைகளை உண்ணக்கூடிய இலை சுருட்டு புழு, கொம்பு புழு, கூண்டு புழு, குருத்து மற்றும் தண்டு பகுதிகளில் துளையிடக்கூடியவை தண்டு துளைப்பான், ஆனை கொம்பன் ஈ, குருத்தி, சாறை உறிஞ்சக்கூடிய பச்சை தத்து பூச்சி, புகையான், கதிர்நாவாய் பூச்சி ஆகியவை. நெல் வயல்களில் காணப்படும் களைகளும் அதன் பாதிப்புகளும். களைகள் நேரடியாக நெற்பயிர்களுடன் சத்துகள், நீர் மற்றும் சூரிய ஒளிக்காக போட்டியிடுகின்றன. இக்களைகள் 40% வரை நெல் மகசூலை பாதிக்கிறது. மேலும் நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் புகலிடமாக விளங்குகிறது. நெல் வயல், வரப்பு, சுற்றுப்பகுதியில் காணப்படும் களைகள் நண்டுக்கால் பூண்டு, அருகம்புல், மத்தாப்பு புல், கோரைப்புல், மூக்குத்தி பூண்டு, தண்ணீர் புல், நண்டு புல், கத்திப்புல், கத்திப்புல், எருமைப்புல், நரிப்புல், வெட்டுப்புல் மற்றும் வெள்ளைப்புல் ஆகும். இந்தியாவில் முக்கிய உணவு பயிரான நெல்லானது பல்வேறு சுற்றுப்புற காரணிகளினால் பாதிக்கப்படுகிறது. அவற்றில் பூச்சிகள் மற்றும் களைகள் மிக முக்கிய காரணிகளாகும். இவ்விரு காரணிகளும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. நெல் வயலில் காணப்படும் களைகள் பல பூச்சிகளுக்கு மாற்று உணவு பயிராக இருக்கிறது. நெற்பயிரில்லா காலங்களில் இந்த களை செடிகள் பூச்சிகள் பல்கி பெருக துணை புரிகிறது. பயிர் செய்யா மற்றும் பயிர் செய்யும் காலங்களில் முறையான களை மேலாண்மை செய்வதன் மூலம் அக்களை செடிகளை மாற்றுணவாக கொண்ட பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியை உடைத்து அதன் பெருக்கத்தையும் குறைக்க முடியும். இவ்வாறு நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளின் வாழ்த்திறன் மற்றும் பெருக்கத்தின் மீது அதன் தாக்கமும் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான்

0: நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சியில்
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:00. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் கருணா திரைப்பட பாடல்.

நேர்களின் நேரம் அப்பொழுது 8:12:17. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக சித்ரா ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல் லவ் பேர்ட்ஸ் படத்திற்காக.

நேர்களே, நேரம் 8:20. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஷாஜஹான் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:25. இந்த இனிய இரவு பொழுதில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரையிசையில் அடுத்ததாக ஒழிக்கிறது ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் பூவெல்லாம் கேட்டு பார்ப்பட பாடல்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக ஹரிஷ் ராகவேந்திரா பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கவிருப்பது மஜ்னு திரைப்பட பாடல்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் நிறைவாக ஒலிக்கிறது ஜோடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களை, நாம் இதுவரை இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். திரை இசையில் இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது கத்தார் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ளார். அங்கு பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீஃப் பின் ரஷீத் அல் ஜயானியை மனாமாவில் சந்தித்தார். இரு அமைச்சர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பு ஆழப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்தும் வாதித்தனர். தொடர்ந்து டாக்டர் ஜெய்சங்கர் தனது மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குவைத் மற்றும் ஓமனுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று உத்தரகாண்டில் தனக்பூருக்கும் மகாராஷ்டிராவின் நாங்நேத்தில் உள்ள அசூர் சாஹிபிற்கும் இடையேயான ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் வரும் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் இருமொழி வழியிலான மேலாண்மை கல்வியானது கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கவும் திறமையான மற்றும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு அவர்களின் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தரமான கல்வியை வழங்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். இன்று புதுடெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக உதய்பூர் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட பாடத்திட்டத்தின் துவக்க விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜிம்பாபாவில் வரும் 23, 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஹராராவில் நடைபெற உள்ள 3 சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளின் இந்திய ஆண்கள் அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது சின்ன பூவே மெல்ல பேசு. படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, நேரம் இப்பொழுது 9:40. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திற்காக மனோ கே.எஸ். சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது உன்னை சொல்லி குற்றமில்லை. படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வருகிறது. வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனு கேஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சி கேட்டோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. நேர்களே,

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களே, இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நமது முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். காலை 6:55

0: சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடம் ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து மனநல ஆலோசகர் வி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். ஏழு 25க்கு நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35க்கு நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. இதில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சங்கரபாணி அவர்கள் வயலின். ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02க்கு கேட்டால இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02க்கு நேயர் நேரம். தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரம். எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். குரல் வண்ணம் தாமரை கண்ணனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஷெலியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30க்கு பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் பாட்டு. அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. பனிரெண்டு 50க்கு புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்புலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15க்கு என்றும் இனியவை. 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10க்கு பன்மொழி பாடல்கள். 3:30க்கு சங்கீத சாரல். டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாட்டு இடம்பெறும். 4 மணிக்கு சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா இயக்கம் அமிர்தம். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20க்கு மனோரஞ்சிதம். 6:50க்கு நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30க்கு உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் மூங்கில்பாடி கிராமம் இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. நடவு செய்த கன்றுகள் பட்டுப்போகாமல் தடுப்பது எப்படி என்பது குறித்து கேட்கலாம். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30க்கு சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10க்கு முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45க்கு மாநில செய்திகளும் காலை 7:15 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi arrived at Jakarta today on the first leg of his high-stake three-nation Indo-Pacific tour to Indonesia, Australia and New Zealand. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community